0: இது வணக்கம் மின்னல். நம்ம பேசிட்டு இருக்கோம் நிறைய கதைகள், தொடர்ந்து நேயர்கள்லாம் அழைத்து நம்மோடு இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப தீபாவளி வேற நெருங்கிக்கிட்டு இருக்கா?
1: நெருங்கல, தீபாவளி வந்தாச்சு.
0: வந்தாச்சு, சரி. தீபாவளி வந்திருக்கிறதுனால இன்றைக்கு ஒரு தீபாவளி சம்பந்தமான கேள்வியோட தான் நாங்க வந்திருக்கோம்.
1: தீபாவளி அப்படின்னு சொன்னாலே வருடத்துக்கு ஒரு முறை வர பிறனால இந்த வரவு செலவுன்னு நாட்டுக்கு மட்டும் இல்ல, பெருநாள் காலங்கள்லயும் இருக்கு.
0: சரி,
1: நம்ம எவ்வளவு வரவு வருது, எவ்வளவு செலவு செய்யறோம்னு இருக்கு. சிலர் வந்து என்ன செய்வாங்களா, ரவி, இருக்கிறத வைத்து கடந்த ஆண்டு பயன்படுத்தாம இருக்கும்ல, அதெல்லாம் வைத்து மேற்கொண்டு தேவையா அதை தான் வாங்கி தீபாவளியை கொண்டுடுவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு வந்து இல்லைங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தானே எங்களுக்கு பிடித்த மாதிரி எல்லாத்தையும் வடிவமைப்போம் அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க. அது அவங்களுடைய விருப்பம்,
0: நல்லா செலவு பண்ணி கொண்டாடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்றைக்கு வந்து ஒரு கேள்வி, அதாவது இப்ப தீபாவளி வரும்போது நிச்சயமா நீங்க ஏற்பாடுகள்லாம் வீட்டுல பலமா இருக்கும், ஆனா இந்த செலவு அப்படின்னு வந்துட்டா எதற்காக அதிக செலவு நீங்க பண்றீங்க அப்படின்றதான் இன்றைக்கு அழைத்து சொல்ல போறீங்க. இப்ப சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஷாப்பிங் வாங்குறதுக்கு, இந்த உடைகள்லாம் வாங்குறதுக்கு, துணிமணிகள்லாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு பணம் தேவைப்படுங்க, அது எங்களுக்கு போதும் போதும் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பார்த்தோம்னா அந்த வீட்டை அலங்கரிக்கிறது அப்படின்னு இருக்கும். சிலர் அதையும் தாண்டி இந்த பெருநாட்காலங்கள்ல நாங்க வந்து இந்த பயணத்தை மேற்கொள்றது அதுக்கு கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி, எந்த ரகம்,
1: எதற்காக நீங்க தீபாவளிக்கு அதிகமாக செலவு செய்யுங்க, அழைத்து எங்களோடு நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லி 3228253 என்ற எண்களுக்கு அழைத்து சொல்லுங்க.
0: அடுத்த பாடல் வருது, பாடலுக்கு அப்புறமா நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம். இதையொட்டிய ஒரு சிறப்பு சந்திப்பு காத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதையும் கேட்க மறந்துடாதீங்க.

0: மேனகா வந்திருக்காங்க. வணக்கம் மேனகா.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க மேனகா, தீபாவளின்னு வந்துட்டா நீங்க எதுக்கு ரொம்ப அதிகமா செலவு பண்ணுவீங்க?
1: வீட்டு அலங்கார பொருட்கள்.
2: வீட்டு அலங்கார பொருட்கள். அப்போ உங்களை அலங்காரப்படுத்துறதுக்கு?
1: அது இப்ப குறைஞ்சிருச்சு, ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டாங்க, பிள்ளைங்களுக்கு தான் அதெல்லாம் செய்யறதா.
0: ஆனா வீட்டு அலங்காரப்படுத்துறது அப்படின்னு சொல்லும் போது என்னதான் பண்ணுவீங்க
1: நீங்க? அழகான கலர் விளக்கு, அழகான துணி, கட்டன் துணி,
0: அதெல்லாம் அதெல்லாம்
1: அது செய்யும் போது மனசு ரொம்ப சந்தோஷமா, அது தீபாவளி வந்த மாதிரி இருக்கும்.
0: நீங்க சொல்றது உண்மைதான் மேனகா. வீட்டுல வந்து ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் மாற்றும் போது அது நம்மளுக்கு ஒரு வேற மாதிரி இருக்கும், அது வேற மாதிரியான ஒரு உணர்வை கொண்டுட்டு வரும்ல.
1: ஆமா.
0: நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்க சராசரியா இப்ப தீபாவளிக்கு இதெல்லாம் சொத்து இந்த அலங்கரிப்புக்கு?
1: ஒரு 500-600 அவ்வளவுதான். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அதை நம்ம வாங்குறது, நாங்க அதை அப்படியே வச்சிருவோம், திருப்பி மறு வருஷம் தீபாவளிக்கு எடுக்கிற பொருட்களுமே சேர்ந்து இருக்கும்.
0: ரீசைக்கிள் பண்ணிடுவீங்க.
1: ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா டாப் அப் பண்ணது, திருப்பி மறு வருஷம் தான் நம்ம அதை பாய்ப்போம்.
2: நாங்க தேடுற அந்த மிக சிறந்த ஒரு பயணிட்டாளர் நீங்க தான்.
0: அப்ப வந்து அன்றைய ஆண்டுல இந்த ட்ரெண்டியா தீபாவளிக்கு என்ன இருக்கோ அது உங்க வீட்டுல பாக்கலாம் அலங்கார பொருட்கள்ல.
1: கண்டிப்பா. கண்டிப்பா.
2: சரி, வீட்டு முகவரி அனுப்பி வைங்க, வந்து பாக்குறோம்.
0: ஏன் நீங்க அவங்க வீட்டுக்கு போக போறீங்களா?
2: நீங்க தான் சொன்னீங்க ட்ரெண்டியா இருக்கிறது மேனகா வீட்டுல இருக்கும்னு. பாக்க வேண்டாமா
0: மேனகா? உங்க வீட்டுக்கு வராங்களா மேனகா? பாத்துக்குங்க.
1: கண்டிப்பா வாங்க, நாங்க உங்க கூட கண்டிப்பா கூட்டிட்டு இருக்கிறோம்.
0: நன்றி மேனகா. வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.

0: கிளாங்ல இருந்து பிரியா வந்திருக்காங்க. வணக்கம் பிரியா.
1: வணக்கம் வணக்கம்
0: பிரியா. கிளாங்ல புகை மூட்டம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: அதே மாதிரிதான், கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. மழை வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், கிளியரா இருக்கும்.
0: கொஞ்சம் 2-3 நாட்கள் அப்படி கொஞ்சம் மோசமா இருக்குல்ல
1: கிளாங். இன்னும் மோசமா தான் இருக்குது. இப்போ முன்னாடி இருந்ததோட இப்ப கொஞ்சம் மோசமா இருக்கு.
2: கொஞ்சம் பாத்துக்கோங்க சரியா. ஏன்னா இந்த காலகட்டம் மழை வந்தால் நிச்சயமா நிலைமை கொஞ்சம் கட்டுப்பாட்டுல கொண்டு வரலாம். வெளிப்புற நடவடிக்கைகளை முடிந்த அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளுங்க.
0: தீபாவளி வந்தா எதற்கு ரொம்ப அதிகமா செலவு பண்ணுவீங்க நீங்க?
1: ரொம்ப அதிகமா செலவு பண்றது அதிகம் சொல்ல முடியாது, ஈக்குவலா இருக்கும். துணிமணி, பலகாரத்துக்கு, நம்ம கேர்ள்ஸ் நம்ம சமைக்கிறதுக்கு, பலகாரத்துக்கு.
0: ஆனா முதல் இடத்துல இது வைக்கலாம்,
1: வீட்டுல
0: சொந்தமா செய்வீங்களா இல்ல வெளியில வாங்கிடுவீங்களா?
1: ஆமா, மோஸ்ட்லி வீட்லதான் செய்யறது. வாங்குறது வந்து ஏதாச்சும் ஒண்ணு, சும்மா ஷாப்பிங் போறோம், சும்மா சப்போர்ட் பண்றதுக்காக ஓகே ஒரு பலகாரம் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி தான். மத்தபடி எல்லாமே வெளியே வாங்க மாட்டோம்.
2: ஆமா, அந்த வீட்ல செய்து கைப்பட செய்து கொடுக்கறதுல இருக்கிற அந்த ஒரு சுவை தனி தானே?
1: ஆமா, அது நம்ம இது நம்ம கண்டினியூ பண்ணணும். ரொம்ப பேர் இன்னும் அங்க வாங்கிக்கலாம் இங்க வாங்கிக்கலான்றாங்க. நம்ம ஒத்துட்டோம்னா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு எல்லாம் பலகாரம்னா என்ன தெரியாது, முறுக்குனா என்ன தெரியாம போயிரும்.
0: சில வீடுகள்ல செய்யற பலகாரம் வந்து வித்தியாசமா இருக்கும். உங்க வீட்டுல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
1: எங்க அம்மாவோட கைப்பக்குவம் யாரும் அந்த மாதிரி செஞ்சு நான் இன்னும் பார்த்தது இல்ல. கோதுமாவு முறுக்கு செய்வாங்க, மலையாள முறுக்கு மாதிரி கோதுமாவு முறுக்கு சொல்லுவாங்க. கோதுமாவை அவிச்சு உடைச்சு சலிச்சு அதுக்கப்புறம் முறுக்கு மாவு எல்லாமே போட்டு மிக்ஸ் எல்லாம் போட்டு ஓமம் எள்ளு சீரகம் எல்லாம் அரைச்சு போட்டு அப்புறம் முறுக்கு சுடுவோம். அது ஒரு துணியில கட்டி கரெக்டா கணக்கு பண்ணி ஒரு வேஷ்டி துணி மாதிரி கட்டி அவிச்சு எடுப்பாங்க.
2: கோதுமா
1: வந்து கொஞ்சம் கல்லு மாதிரி ஆயிரும். அப்படி அதை உடைப்போம் நம்ம, அப்படி அதை கல்லு மாதிரி இருக்கும், உடைப்போம் எல்லாத்தையும் உடைச்சு சலிப்போம்.
0: மகிழ்ச்சி, நல்லபடியா தீபாவளி எல்லாம் இருக்கட்டும். நல்லா ஏற்பாடுகள் எல்லாம் பத்திரமா செய்யுங்க சரிங்களா?
1: ஓகே.

0: வணக்கம். இனி நம்ம கேட்டுட்டு இருக்கோம், நேர்கள்லாம் நமக்கு அழைத்து பேசிட்டு இருக்காங்க. இந்த தீபாவளிக்கு வந்து இந்த செலவுகள் அப்படின்னு வந்துட்டா ரொம்ப நீங்க அதிகமா செலவு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆனா அந்த செலவு தவிர்த்து திரேசா, வழக்கமாவே வந்துட்டு இந்த தீபாவளிக்கு வீட்டுல செலவு வர்றது ஒன்று, ஆனா இந்த வியாபார துறையில ஈடுபட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் நிறைய செலவுகள்லாம் வரும். சரி, இந்த ஆண்டு தீபாவளிக்கு நம்ம எந்த மாதிரியான விற்பனையை மேற்கொள்ள போறோம், என்ன செய்யலாம், இந்த ஆண்டு வந்து இந்த பஜார் சிறப்பு விற்பனைகள்லாம் நடக்கும்ல, அதுக்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு இப்பவே வந்துட்டு சிலர் திட்டமிட்டு இருப்பாங்க. சிலர் எல்லாம் பார்த்தோம்னா கடைகள் எல்லாம் திறந்துட்டாங்க. இப்ப வியாபாரத்துறையில ஈடுபட்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பு சந்திப்பு நம்ம கொஞ்ச நேரத்துல வரப்போது. நம்ம நேர்கள் யாராவது இந்த தீபாவளிக்கு இந்த பஜார் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு எல்லாம் இருந்தா கண்டிப்பா நிகழ்ச்சி நீங்க கேட்கணும்.
1: ஏன்னா இந்த சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு உதவும் திட்டம் தான், இதை பற்றி தான் பேச போறோம். இது கட்டாயம் உங்களுக்கு இந்த தித்திக்கும் தீப திருநாள்ல மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்க போகின்றது. குறிப்பாக வர்த்தகம் செய்கின்றவர்களுக்கான ஒரு அற்புதமான திட்டம் தான் இது. இணைந்திருங்கள்.
0: ஆமா, அதாவது தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு பார்த்தோம்னா கடந்த வாரம் ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. தீபாவளியை முன்னிட்டு வியாபாரத்துறையில் ஈடுபட்டிருக்கும் நம்முடைய இந்திய தொழில் முனைவர்களுக்கு பிர்கா தீபாவளி அப்படின்ற ஒரு சிறப்பு திட்டத்தில் ஏற்குறைய ஒரு 30 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் நீங்க வந்துட்டு லோன் கடன் உதவி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி பேசுவதற்காக டெக்கோன்ல இருந்து ஒரு அதிகாரி வந்திருக்காரு. பாடலுக்கு அப்புறமா நம்ம தெரிந்துக்கலாம்.
1: இணைந்திருங்கள். இது வணக்கம் என்ன

0: பெரும்பாலும் வெளியில பார்த்தோம்னா தீபாவளி களை கட்டிருச்சு, சிறப்பு விற்பனைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒட்டிய ஒரு நல்ல ஒரு செய்தி வந்தது கடந்த வாரம். தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஆண்டு தீபாவளிக்கு இந்த பர்காட் தீபாவளி அப்படின்ற ஒரு நிதியுதவி திட்டத்தை வந்து நாங்க கொண்டுட்டு வரோம். குறிப்பா இந்த தீபாவளிக்கு இந்த வணிக ரீதியா இந்த வியாபாரம், சிறப்பு வியாபாரம், விற்பனைகள் எல்லாம் செய்யக்கூடிய தொழில் முனைவோருக்கு, அதாவது சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. 30 மில்லியன் ரிங்கிட் வரைக்கும்
1: வந்துருச்சு பாருங்க,
0: 30 மில்லியன் ரிங்கிட் வரைக்கும் ஒதுக்கிட்டு இருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க அப்படினு சொல்லிருந்தாங்களே அரசாங்க.
1: ஆமா, அதாவது இது உண்மையிலேயே வந்து தித்திக்கும் தீபாவளிக்கு அவங்களுக்கு ஒரு நற்செய்தின்னு சொல்லலாம் ரவீன். ஏனா எப்போதும் இந்த வர்த்தகர்கள், வியாபாரிகள், சிறு நடுத்தர தொழில் செய்கின்றவர்களுக்கு என்னன்னா, இது போன்ற பல விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய சவால் எதிர்நோக்குவாங்கல்ல. கவலையை விடுங்க, பர்காட் தீபாவளி சிறப்பு திட்டம் உங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது குறித்த அற்புதமான தகவல்களை இன்று நம்மோடு வணக்கம் இல்லல பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றார் தாபோங் எக்கனாமி கும்பலான் உசக நியாக தெற்கு நேஷனல் இருந்து சிறப்பு அதிகாரி பாலகுரு குரு பதம். வணக்கம் சார்.
2: நமஸ்காரங்கம்மா.
0: நல்லா இருக்கீங்களா? சரி, அங்க இந்த பர்காட் தீபாவளி அப்படின்னு சொல்லும் போது சார், முதலில் சொல்லிட்டோம் 30 மில்லியன் கொடுக்கறாங்க அப்படின்னு, இது வந்து எப்படி அதற்கான விண்ணப்பம் செய்யலாம், எத்தனை ரிங்கிட் வரைக்கும் அந்த கடனுதவி வழங்கப்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: அதுக்கு முன்னே வந்து நன்றி கூறி, நான் இந்த தெற்கு நேஷனல் வந்து இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு போய் சேர், அமைச்சர் மூலமா மக்களுக்கு போய் சேரணும்னு, அது ரொம்ப நன்றி சொல்றதுக்கு. ஓகே, இந்த திட்டம் வந்து 3ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க.
0: சரி,
2: இந்த மாத கடைசி வரைக்கும், அக்டோபர் வரைக்கும். இந்த திட்டம் யாருக்குன்னா, ஏற்கனவே தீபாவளி ரிலேட்டட் பிஸ்னஸ்க்கு, அவங்களுக்கு எல்லாத்துக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து தீபாவளிக்குன்னு சிறப்பாக பலகாரம் செஞ்சு விற்கலாம் ஒரு மாதத்துக்கு, அந்த மாதிரி முனி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த லோன் 1000 வெள்ளியிலேருந்து 30,000 வெள்ளி வரைக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுது எப்படின்னா, நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, 30,000 வெள்ளி அப்ளை பண்ணணும்னு இல்லை, நம்மளுக்கு பேசிக்காக எவ்வளோ தேவைப்படுதோ அதை அப்ளை பண்ணலாம்.
0: இப்போ உதாரணத்துக்கு, இப்போ வியாபாரத்துக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு 5000 ரிங்கிட் தேவைப்படுதுன்னா, அவங்க 5000 ரிங்கிட்டிற்கு வந்து விண்ணப்பம் செய்யலாம். ஆனால் 1000 ரிங்கிட்லேருந்து ஆரம்பமாகுது, 1000 ரிங்கிட்லேருந்து 30,000 ரிங்கிட் வரைக்கும்.
1: இப்போ அவங்க வியாபாரம் சிறப்ப நீங்கள் சொன்னீங்களே, அவங்களுக்கு எந்த ஒரு தொகை தேவைப்படுதோ அதன் அடிப்படையில் தான் விண்ணப்பம் செய்யலான்னு, இதை அவங்க எப்படி முடிவு செய்யலாம் சார்? இப்போ அவங்க வந்து ஒரு முறுக்கு வியாபாரம் செய்யலாம், இல்லது வந்துட்டு அந்த வாழ்த்து அட்டை விற்கலாம். இப்போ அவங்களுடைய வியாபாரத்துக்கு அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு அந்த தொகை தேவைப்படுது அல்லவா, அதை எப்படி உறுதி செய்து அவங்க அதை விண்ணப்பம் செய்யலாம்?
2: ஓகே, இப்போ தீபாவளி வியாபாரம்னு பார்த்தா, இப்போ உடைகள் விற்பாங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்த்துக்கள் அட்டைகள் விற்பாங்க, பலகாரம் வைக்கிறாங்க, அவங்க வந்து இது கல்குலேட் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும், என்ன ஸ்டாக் வாங்கணும், அவங்க தான் அந்த கல்குலேஷன் கொடுக்கணும். இப்போ கண்டெய்னரில் வந்து ஒரு 200 கண்டெய்னர் முறுக்கு செய்ய போகிறோம் நம்ம, அச்சு முறுக்கு, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் வரும். அதே மாதிரி ரிபன் முறுக்கு ஒரு 200 கண்டெய்னர் செய்யணும், காஸ்டிங் செஞ்சிருவாங்க, ரேட் செஞ்சிருப்பாங்க, இவ்வளவு காஸ்ட் வரும், அந்த காஸ்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க அப்ளை பண்ணுவாங்க.
1: அப்போ உங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கும் போது இவங்க வந்து இதை வந்து அங்க குறிப்பிடணும் இல்லையா?
2: சரி, அந்த இன்டர்வியூல சொல்லிருவாங்க.
1: இது இன்டர்வியூ வைத்து தான் அவங்களுக்கு அந்த தொகை வழங்கப்படுகிறது.
2: சின்ன ஷார்ட் இன்டர்வியூ இருக்கும், ஏன்னா அவங்களோட தொகை வந்து எவ்வளவு தேவைப்படுதுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்ல, நம்ம புரிஞ்சு தெற்குள்ள ஆபீஸை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு சின்ன இன்டர்வியூ வரும்.
0: ஆனா இப்ப என்னன்னா, இந்த கடன் உதவி அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா 12 மாதத்துக்குள்ள அவங்க திருப்பி செலுத்தணும் அப்படின்ற ஒரு விதிமுறையா ஒன்றா தெரிவிக்கப்பட்டிருக்கு, அந்த விதிமுறைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
2: இது வந்து நீங்க சொன்ன மாதிரி திட்டிக்கமான ஒரு விஷயம் தான். 3% சார்ஜ், அதாவது வட்டி, 1000 லிருந்து 30,000 வழி வரைக்கும், 12 மாசத்துல கட்டி முடிக்கணும். ஓகே, இதுதான் முக்கியமா. நேற்று நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏன்னா சார்ஜ் அதாவது வட்டி வந்து 3% தான், ஆனா முதல் வந்து நம்ம கூட கட்ட போறோம். இப்ப வந்து 30,000 வழி எடுத்தா 12 மாசத்துக்கு 2500 வழி, ஒரு வியாபாரத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம மாசம் மாசம் 2500 வழி கட்டுறோம்னா, அது நஷ்டத்தை தான் கொண்டு இருக்கும். ஏன்னா நம்ம 2 மாசத்துல டெம்பரரி பார்ட் டைமா செய்யறாங்களே, 2 மாசத்துல சம்பாதிச்ச ப்ராஃபிட் வந்து வருமானம் வந்து தெக்குன்னுக்கே கட்டி முடிச்சிருவாங்க, கடன் கட்டிடுவாங்க. அதனால அப்படி பார்க்காம பாசிட்டிவான எத்தனை ஒரு வர்த்தகர்கிட்ட பேசினா, அவங்க சொன்னாங்க, பாலகுரு இதை நாங்க வந்து தீபாவளி சேல்ஸ் முடிச்சு இன்னும் 1-2 மாசம் நம்ம கட்டி முடிச்சிடணும், ஷார்ட் டேர்ம் குறைவான தவணையில கட்டி முடிச்சிடணும், அப்பதான் அந்த தீபாவளிக்கு செஞ்ச வியாபாரத்துல இருந்து நம்ம லாபத்தை பார்க்க முடியும்.
1: அப்ப அந்த தீபாவளியில் வருகின்ற லாபத்தை வைத்து அவங்க இந்த கடனை கட்டி முடியும். 12 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டிய
2: காத்திருக்க தேவை, அதாவது சீக்கிரம் கட்டினாங்கன்னா ரீபேட் வேற இருக்கு தெக்குன்ல இருந்து, அந்த சார்ஜ் எல்லாம் வேற குறையும்.
0: ஆமா ஆமா,
2: சோ as a business and vartagara yoschingina yan kadana 12 maasam kondu ponom
1: ama
2: inda inda namba edutha inda thoga vandu let's see 20000 rupayi thoga vandu diwali yavarathukku inda bazaar ipo kl central la podrona vechingala inda bazaar ku stock vaangradhu ingadhukku so inga varra inda yavartha vandu inda kadana odane set yavara mudinjone kadana settle pannittu
0: விண்ணப்பங்கள்ீபாவளி
1: அழைத்து பேசலாம்.

0: வணக்கம். இன்றைக்கு இந்த பர்காட் தீபாவளி திட்டத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். தெக்கு நேஷனல் கீழே வந்து இந்த பர்காட் தீபாவளி நிதியுதவி 30 மில்லியன் ரிங்கிட் வரைக்கும் வந்துட்டு பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நமக்கு வந்து இப்ப வியாபாரத்துறையில குறிப்பா இந்த தீபாவளிக்கு நீங்க ஏதாவது விற்பனை செய்யறதா இருந்தா 1000 ரிங்கிட் தொடங்கி 30000 ரிங்கிட் வரைக்கும் நீங்க வந்து தெக்குன்ல வந்து கடனுதவி பெறலாம். அதை பற்றி பேசுவதற்காக அதிகாரி பாலகுரு வந்திருக்காரு. சரிங்க சார், நிறைய விபரங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப வழக்கமாவே ஒரு கடனுதவி வியாபாரத்துக்கு கடனுதவி எடுக்கிறதா இருந்தா அந்த விதிமுறைகள் இருக்கக்கூடிய ஒன்று நீங்க SSM இருக்கணும், பதிவு பெற்றிருக்கணும், முறையான ஆவணங்கள்
1: அதாவது மஜ்லிஸ் வந்து தீபாவளி இது கொடுப்பாங்க பாருங்க,
0: பஜார்
1: அங்க வந்து டெம்பரரி பெர்மிட் கொடுப்பாங்க. மஜ்லிஸ் அந்த டெம்பரரி பெர்மிட்டோ யூஸ் பண்ணலாம்.
0: அப்படி SSM இல்லனா அந்த பெர்மிட் கூட அவங்க பயன்படுத்தலாம்
1: மஜ்லிஸோட.
0: சரி சரி,
1: இது வந்து பஜார் தரக்குறவங்களுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்ல இருந்து பலகாரம் செஞ்சு வீட்லயே துணி விப்பாங்க, ஆடை ஆபரணங்கள் விப்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்களா அவங்க SSM. அவங்களுக்கு வேற மஜ்லிஸ் இதெல்லாம் கிடைக்காது, SSM ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். சோ இந்த எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் வந்து for Deepavali.
0: Deepavali மட்டும்.
1: நேத்து ஒருத்தர் ஒரு நபர் கூட்டாரு, நான் முடி வெட்டுற கடை வச்சிருக்கேன், நாங்க பிர்கா தீபாவளி அப்ளை பண்ணாமனு கேட்டாரு. அது வந்து ஸ்பெசிபிக்கலி தீபாவளி வியாபாரம் இல்ல.
0: ஆமா,
1: அது சொல்லுட்.
2: ஆமா,
1: நாம அவங்க ரிஜெக்ட் பண்ணல, பட் தே கேன் அப்ளை ஸ்பூமி பம்பையன் உசாவன் மஷரக்கத் இந்தியா. ஏன்னா அவர் இதுல வந்தாலும் அவருக்கு வந்து அந்த வியாபாரம் வந்து அவர் பிசினஸ் வந்து வேற மாதிரி போகும்.
0: ஏன்னா தீபாவளி சார்ந்து இருக்காத. ஏன்னா தீபாவளி நமக்கு தெரிஞ்சது இந்த பலகாரம், துணிகள், இந்த அலங்கார பொருட்கள் அதெல்லாம் விற்கிறதுக்காக தான் இந்த பர்காட் தீபாவளி கீழே அவங்க வந்து விண்ணப்பம் செய்யும்.
2: இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து இந்த முடி திருத்தும் நிலையம் வைத்திருக்கிறார், அது வந்து அவருடைய வியாபாரம் செய்யறாரு இல்லையா. இப்ப நேர்கள் கூட ஒரு சில கேள்வி இருக்கலாம். இப்ப வியாபாரம் செய்யறோம் நாங்க, ஆனா தீபாவளிக்கு வந்து சிறப்பு விற்பனை கழிவு எல்லாம் கொடுப்பாங்களே, அவங்க தகுதி பெறுவாங்களா?
1: ஓகே, கழிவு கொடுக்குறது டிஸ்கவுண்ட் சொல்றீங்க
2: தானே.
1: இப்போ வந்து ஒரு நம்ம ஷாப்பிங் போறோம், ஒரு ஆபரண கடை இல்லாடி உடுப்பு வாங்குறதுக்கு துணிமணி வாங்குறதுக்கு அங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இப்ப ஒரு மென் சலூனுக்கு போனா டிஸ்கவுண்ட் அவர் இதுதான் இருக்காது, ஏன்னா ஒரு ஃபோக்கஸ் இல்லையா அந்த இடத்துக்கு. அது காமன் பிசினஸ் தானே.
2: ஆமா, அது தீபாவளி கிடையாது, இந்த தெளிவு தான் வேணும் இல்லையா.
1: சோ நம்ம அது வந்து அவர் சொன்னாரு, இல்ல நான் ஒரு 10000 சம்பாதிக்கலாம், ரொம்ப பேர் தீப வெட்டு வரோம், முடி வெட்ட முடி செலுன்னு வருவாங்கன்னு, அது நம்ம அந்த கான்டெக்ஸ்ட்ல வராதுமா?
2: ஆமா, அது தனி ஒரு பிரிவு. இது வந்து குறிப்பா விசேஷமாக பர்காட்ன்றது தீபாவளி வியாபாரம், தீபாவளிக்காக செய்கின்ற வியாபாரம். அது முதல்ல அவங்க தெளிவு பண்ணும். டிக்டாக் நேரலையில வந்து ரகு கேட்டிருக்காரு, கணக்கு வழக்கெல்லாம் வந்து நாங்க காமிக்கணுமா, பில்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: அதனால இல்ல மிஸ் ரகு, நீங்க கணக்கு வழக்கெல்லாம் ஒண்ணு காமிக்க தேவையில்ல. ஓகே, இந்த கடன் பெறுறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த விண்ணப்பங்கள் பிரான்ச்ல போட்டோன்னே, பிரான்ச் ஆபீஸ் உங்க போட்டோன்னே, அப்ளிகேஷன் போட்டோன்னே, ஆபீஸ் வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூல வந்து அவங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். எவ்வளவு தேவை, நீங்க என்னென்ன வாங்கிருக்கீங்க, எவ்வளவு நாளா இது செய்றீங்க, இப்ப இந்த 10000 பொருள் வாங்குறீங்க, இது எவ்வளவு ப்ராஃபிட் ஆகும் உங்களுக்கு, இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னா போதும்.
2: அதுதான் அவங்களுக்கு முதல்ல தெளிந்திருக்கணும் எவ்வளவு அவங்க விண்ணப்பம் செய்யறாங்க. இப்ப விண்ணப்பம் வரும்போது இதுல இப்போ வந்து இணைய வசதி வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டம் அடுத்த மாதம் தீபாவளி, தீபாவளினா தீபாவளிக்கு முன் இந்த மாதம் தான் அவங்க வந்து இந்த விற்பனை எல்லாம் செய்வாங்க இல்லையா. இப்போ இவங்களுக்கு வந்து இணையம் வாயிலாக விண்ணப்பம் செய்யறது அல்லது நேரடியாக விண்ணப்பம் செய்யறது எது வந்து மிக விரைவாக செய்யறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க?
1: ஆன்லைன்ல போனா ரொம்ப ஈஸி, பட் இந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து நம்ம டிலே ஆகக்கூடாது. ஆன்லைன்னா டெக்னிக்கல் மேட்டர்லாம் இருக்கும் பாருங்களேன், சில பழுதுகள் நடக்கலாம், டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியாம இருக்கலாம். ஸோ அது மாதிரி இது பண்ணாம டைரக்டா இப்ப பிஜியில் உள்ளவங்க பிஜி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்ளிகேஷன் போடலாம். இப்போ கோலசிலாங்கில் உள்ள வர்த்தகர்கள் கோலசிலாங்க ஆஃபீஸில் போயிட்டு விண்ணப்பங்கள் போடலாம். ஸோ ஆன்லைனில் வந்து நம்ம இது பண்ணால் ஆஃபீஸில் டைரெக்டாக பார்த்துடலாம்.
0: ஆனால் அருகில் இருக்கும் கிளைகளுக்கு போனாங்கனாக்கா அதற்கான விண்ணப்பம் செய்யலாம். ஆனால் இப்போ வந்து இந்த தீபாவளி அவரை நெருங்கிக்கிட்டு இருக்கு, நிறைய பேர் வந்துட்டு இந்த பஸ்ஸெல்லாம் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்ம கிடைத்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க விண்ணப்பம் செய்யும் போது அவங்களுடைய விண்ணப்பம் எப்போது பரிசீலிக்கப்பட்டு எத்தனை நாட்களுக்குள் அதற்கான கடனுதவி கொடுக்குறீங்க?
1: இதுதான் நிறுத்தன்ட்டு சொன்னாங்க, சிறப்பாக சொன்னாங்க. இன்னிலிருந்து காலையில என்ன வேலை ஸ்டார்ட் பண்றது வந்து 9 மணி.
0: சரி,
1: நாங்க இனிமேலுக்கு வந்து 8 மணிக்குலாம் ஆபீஸ்ல இருக்கணும். சோ 8-9 வந்து நேத்து உள்ள ஆன்லைன் என்னன்னா இப்ப விண்ணப்பங்கள் பிரான்ச்சில் அப்ளிகேஷன் போட்டோன்னே அது ஆட்டோமேட்டிக்லி இமீடியட்லி அவங்க சிஸ்டமில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் அந்த சிஸ்டமில் அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லாம் செக் பண்ணிட்டு அப்ரூவல் கொண்டு போயிடணும்.
0: ஆ சரி. அப்ப எத்தனை நாட்களுக்குள்ள அவங்களுக்கான அந்த
1: இன்னைக்கு அப்ரூவல் நடந்தோன்னே கடவுள் கருணையில நம்மளுக்கு மூணு நாளுக்குள்ள இந்த
0: பணம் வந்துடும்,
1: பணம் வந்து அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த இது ஒரு இது விட்டாச்சு, ஐசி அடையாள அட்டை, SSM அது பல்லது பெர்மிட், அப்புறம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல தான் உங்க கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், இல்லாட்டி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பணம் EFT ஆட்டோமேட்டிக்லி. இன்னொன்னு வந்து உங்க வியாபாரத்தோட படங்கள், கடை இல்லாட்டி பஜார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க படம். இன்னொன்னு கன்ஃபார்ம், இப்போ படம் பஜாரில் வந்து டிபாசிட் கட்டணுங்களாம், பட் பஜார் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பட் லொக்கேஷன் வந்துருச்சு. ஆனால் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தானே,
0: பெரும்பாலும்
2: ஆரம்பிச்சிட்டாங்க.
1: ஸோ உங்க அப்ளிகேஷனை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு அந்த பஜாருக்கு கட்டணம் செலுத்தினீங்களா அந்த ரிசீட் காப்பி
0: அதெல்லாம் சேர்த்து அனுப்பலாம். அவங்க
1: இது கேட்கல, நான் என்ன சொல்றேன்னா ஒரு கான்ஃபிடென்ட்க்கு
2: ஒரு விரைவு படுத்துறதுக்கு, அது இன்னும் கொஞ்சம் அவங்களோட அந்த விண்ணப்பம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது, பலமா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு.
1: என்ன கேட்டாங்கன்னா நார்மலி பஸார் எவ்வளவு போகணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னது என்னன்னா ராயா பஸார் வந்து ஒரு 500 வெள்ளி 600 வெள்ளியில முடியும், இல்லாட்டி 1000 வெள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா சாப்பாடு அப்படி இந்தியர்கள் பஸார் வந்து 10000 வெள்ளி வரைக்கும் போகும். ஆமா சொன்னாங்க. ஆமா நீங்க ரிசீட்டை பாருங்க அவங்க. ஸோ அப்ப இந்த அமௌண்ட் அப்ளை பண்றதுக்கும் இந்த பஸாரோட சார்ஜ் இந்த கட்டணங்கள் நம்ம செலுத்தினதுக்கும் அமௌண்ட் நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணலாம். ஏன்னா நம்ம பஜார் கொஞ்சம் குவாலிட்டியான பஜார், கனிவல்லாம் விலை கொஞ்சம் கூட வரும். ஸோ 10000 வெள்ளிக்கு மேல வருதுதானே இப்போ பஜார் கனிவல்லாம்.
2: எத்தனை நாட்கள் வேற வாடகை கட்டணும். அப்ப அவங்க வந்து உட்புற பஜாரா இல்ல வெளிப்புற பஜாரா இப்ப நிறைய இருக்கிறதுல. ஆமா அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனா அந்த கட்டத்துலதான் இந்த பர்கர் திட்டம் உண்மையிலே
1: உதவியாகும். இது வந்து நம்ம ஹெச்கில் யாருக்கும் தெரியாது, நம்ம இந்தியர்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பஜார்லாம் கொஞ்சம் சீப்பா இருக்கும்.
0: ஆமா.
1: சோ இந்த ரிசீட் அட்டாச் பண்ணீங்கன்னா சோ கொஞ்சம் உதவியா இருக்கும்,
0: உதவியா இருக்கும். சரி ஒரு பாடல் கேட்போம். பாடலுக்கு அப்புறமா கொஞ்சம் விபரமா நம்ம இந்த பர்கர் தீபாவளி பற்றி பேசலாம்.

0: இந்த பாடல் இன்னமும் இப்ப நான் அறிமுகம் பண்ணது போல இருக்கு. ஆனா 2014 இந்த பாடலை வந்து நம்ம அறிமுகம் செய்து வைத்தோம் தீபாவளிக்காக. இன்றைக்கு வந்து வணக்கம் இன்னல்ல திரு பாலகுரு வந்திருக்காரு திக்கோன்ல இருந்து. என்னன்னா திரேசா, இந்த பர்கா தீபாவளி அப்படின்ற ஒரு திட்டத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்பதான் ஒருவேளை நேர்கள் நிகழ்ச்சி கேட்க தொடங்கி இருந்தா 30 மில்லியன் ரிங்கிட் வரைக்கும் இது வந்து கடனுதவி கொடுக்கறாங்க. இந்த விற்பனை துறையில குறிப்பா இந்த தீபாவளி முன்னிட்டு சிறப்பு விற்பனை, இந்த பஜார்லாம் அந்த விற்பனை செய்பவர்கள் கூடிய நேர்கள், தொழில் முனைவோருக்கு, இந்த சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு குறிப்பா 1000 ரிங்கிட் தொடங்கி 30000 ரிங்கிட் வரைக்கும் நீங்க வந்து தெக்குன்ல கடனுதவி எடுக்கலாம். அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: ஆமா, டிக்டாக் நேரில நிறைய கேள்விகள் இருக்கு ரேவின்.
0: ஆமா சார், ஒருத்தங்க இந்த முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து நிறைய நம்ம நேர்கள் பார்த்தோம்னா, நேர்களை தொழில் முனைவோர் பார்த்தோம்னா, விற்பனைகள் எல்லாம் டிக்டாக் நேரலில் தான், டிக்டாக்ல லைஃப் வராங்க, நேரலே வராங்க, பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்யறாங்க. அந்த மாதிரி தளத்தை, அந்த டிக்டாக் தளத்தை, சமூக வலைத்தள தளத்தை பயன்படுத்துபவர்கள் இந்த பர்கா தீபாவளி மூலமா கடனுதவி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா?
2: நிச்சயமாக நிச்சயமாக இருக்கு. இப்படின்னா சேம் அதுக்கு சொன்ன மாதிரி அடையாள அட்டை நம்பர் ஒன், இரண்டாவது வந்து SSM அல்லது பெர்மிட், பிசினஸ் பெர்மிட், மூன்றாவது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட், பர்சனல் சேவிங்ஸ் அக்கௌண்டா இருக்கலாம் இல்லாட்டி கரண்ட் அக்கௌண்டா இருக்கலாம். ஆனா வியாபாரம் வந்துட்டா கரண்ட் அக்கௌண்ட் நம்ம கொண்டு போவோம். மூன்றாவது வந்து படங்கள். இப்போ வந்து கடை வச்சிருந்தா நம்ம போட்டோகிராஃபர் இருக்கும். அதே மாதிரி இப்ப டிக்டாக் இல்லாட்டி IG போறவங்க, ஃபேஸ்புக்ல போறவங்க என்ன பண்ணலாம், அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்குல்ல, அவங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் சேவ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்க ஸ்டாக்ஸோட படமும் எடுத்து அப்லோட் அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். எப்படி இதுல ப்ரூஃப் பண்ணுவாங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இன்கம் வரும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 மினிமம் 20-25 டிரான்சாக்ஷன் நடக்கும். சோ இதெல்லாம் வந்து ப்ரூஃப் தட் அவங்க பிசினஸ்
1: பண்ணிட்டு இருக்காங்க.
0: அதாவது என்னன்னாக்கா, நிறைய தளர்வு நீங்க கொடுத்திருக்கீங்க இந்த கடன் உதவிக்காக. அந்த சரியான வாய்ப்பு அவங்க கணக்கா அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு SSM எல்லாம் கூட பரவாயில்ல. மற்றபடி நீங்க உங்களுடைய விற்பனை அந்த தளமா இருக்கட்டும், புகைப்படம் எடுக்கிறது, அந்த டிரான்சாக்ஷன் நீங்க சொன்னதான், ஒரு படம் எடுத்து அனுப்பினாலே சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கான கடன் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க.
2: உண்மை முக்கியம். SSM இல்லாட்டி பெர்மிட்,
1: பெர்மிட் அதாவது பஜார்னா பெர்மிட்,
2: பெர்மிட் மஜ்லிஸ் பெர்மிட்.
1: அப்படி வந்து இணையத்துல விற்பனை செய்றாங்கன்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கிரீனை வந்து அவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணனும்,
2: அது படங்களுக்கு
1: அந்த டிரான்சாக்ஷன் வந்து காமிக்கணும்,
2: காமிக்கணும், SSM இருக்கணும்.
1: அப்போ இததான் நேயர்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க வர்த்தகம் செய்றீங்க, சிறு நடுத்தர தொழில் செய்றீங்கன்னா உங்களுக்கு SSM, அப்படி பஜார்னா அங்க பெர்மிட், டிக்டாக் நேரலை அப்படின்னு சொன்னா அதற்கான ஆதாரங்களை காமிக்கணும், அவ்வளவுதான்.
2: சரி, திருப்பி ரிப்பீட் பண்றேன்னு, எது எந்த ஏதாவது டிக்டாக் இருந்தாலும் சரி, பஜாரா இருந்தாலும் சரி, கடையா இருந்தாலும் சரி, அடையாள அட்டை, SSM அல்லது பஜார் பெர்மிட் அல்லது மஜ்லிஸ் பெர்மிட், அப்புறம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேவிங்ஸா இருக்கலாம், கரண்டா இருக்கலாம், வியாபாரம் வந்தா கரண்டா இருந்தா பெட்டர். என்ன படங்கள், இப்ப பஜார் கடைனா படம், கடை படம், இப்ப அதே டிக்டாக் IG இருந்தா ஸ்கிரீன்ஷாட்ஸ்
0: பெற்றிருந்திருப்பாங்க. ஒரு புதிய திட்டமா பர்கா தீபாவளி வந்திருக்கு. கடனுதவி பெற்ற தொழில் முனைவோர் பர்காட்லயும் கடனுதவி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா?
2: இருக்கு.
1: ஆனா இது தீபாவளிக்கு இருக்கு,
2: தீபாவளிக்கும் ஸ்பெஷலா இருக்கு. ஏற்கனவே ஒரு லோன் எடுத்து மந்த்லி பேமெண்ட்
0: கட்டிக்கிட்டு
2: இருக்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட்.
0: சரி,
2: இப்ப தீபாவளிக்குன்னு வந்து இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு டெக்ஸ்டைல் இருக்கு, ஒரு பஜாருக்கு ஒரு டெக்ஸ்டைல் இருக்கிறாங்க. இந்த 20,000 வள்ளி எடுக்கிறது வந்து இந்த டெக்ஸ்டைலோட ஸ்டாக், பஜாரோட ஸ்டாக், பஜாருக்கு ரெண்டல் பேமெண்ட் அதுக்குன்னு எடுக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணோம்னா, லாங் ரன்ல போனா 2 கடன் ஆயிரும். சோ அது நார்மலா 4% சார்ஜ் 5 வருஷத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி முதல் வந்து குறவதான் கட்டுவாங்க, இது வந்து முதல் கூட வரும் பாருங்க. எப்படி எப்படி இது நல்லபடியா பயன்படுத்துனா, பஜார் முடிஞ்சோடனே ஒரு 2-3 மாசத்துல கட்டி முடிச்சிடணும். அப்பதான் நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஸ்டே பண்ணும். சோ 2 லோனும் எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா இந்த லோன் வந்த கடன் உதவி வந்து அந்த கடன் உதவி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது,
1: உங்களுக்கு ஒரு சுமையா இருக்கக்கூடாது,
2: சுமையா இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம் இங்க. பணம் எல்லாத்துக்கும் வேணும், நம்ம பிராக்டிக்கலா அதை யோசிச்சு அழகா அதை வியாபாரத்துக்கு பயன்படுத்தணும்.
1: நிச்சயமாக யார் யாரெல்லாம் இந்த தித்திக்கும் தீப திருநாள் வந்து சிறு நடுத்தர தொழில் செய்யறீங்களோ, உங்களுக்கு தீபாவளி வியாபாரம் செய்தீங்கன்னா பர்கா தீபாவளி கட்டாயம் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது விண்ணப்பங்கள் நம்முடைய பாலகுரு அந்த சார் சொன்ன மாதிரி எல்லா ஆவணங்களோட சேர்த்து நேரடியா அலுவலகத்துக்கு வந்தாங்கன்னா உடனடியாக வந்து பரிசீலனை செய்யப்படும் அல்லவா?
2: எதிர்பார்க்கிறோம்
0: சந்திப்பு நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இருக்கோம். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் வந்துட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட போது. கடந்த ஆண்டு பார்த்தோம்னா இந்த ஆண்டிற்கான அறிவிக்கும் போது 50 மில்லியன் ரிங்கிட் வந்து வழங்கப்பட்டது இந்தியர்களுக்கு இந்த கடனுதவி பெறதுக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
2: இன்னும் நல்லபடியாக பெரிய டைரக்ஷனுக்கு போலாம்,
1: 50ல இன்னும் கூடுதல்
2: போலாம். இது எப்படி எங்க இது எங்க டிசைட் பண்றாங்கன்னா, அப்ளை இந்த அமௌண்ட் ரிக்வெஸ்ட் பண்றது வந்து தெக்கோன்ல இருந்து பிளஞ்சாவன்ல போடுவாங்க. இது நம்ம சந்தோஷமா நல்லபடியா பாசிட்டிவா எடுத்து அண்ட் பாசிட்டிவா திருப்பி
1: கொடுக்கணும்
2: கட்டுறோம்ல, அப்பதான் வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம பாசிட்டிவா கிடைக்கும். ஆனா நிச்சயமாக இப்ப நம்ம ரீபேமெண்ட் வந்து கூடி இருக்கு, நிச்சயமாக 50 மில்லியனுக்கு மேல வரணும்.
1: எதிர்பார்ப்பு
2: எங்களுடைய எதிர்பார்ப்பு.
1: யார் யாரெல்லாம் சிறு நடுத்தர தொழில் செய்யறீங்களோ நிச்சயமா தெக்குன்னு உதவி பெற்றவர்கள் மீண்டும் கடனை திருப்பி செலுத்தணும். இந்த ஆண்டு இந்த 2027 வரவு செலவு திட்டத்தில் இன்னும் இதோட அதிகமான தொகை வரும்னு எதிர்பார்க்கறீங்க, நாமும் எதிர்பார்க்கலாம்.
0: கண்டிப்பா பர்கா தீபாவளியில நீங்க உங்களுக்கான விண்ணப்பங்களை கொடுக்க மறக்காதீங்க. மேல் விவரங்களுக்கு 3-9-59-8888 3-9-59-8888 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு தெக்குன்ல இருந்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு.
2: நன்றி நமஸ்கார்.
0: உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து.
2: தீபாவளி வாழ்த்து.
0: சந்திக்கலாம் நம்ம. ரொம்ப நன்றி.
1: மிக்க நன்றி.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை
1: திங்கள்
2: தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: அரசாங்க சேவைகளை எளிதில் அணுக மை ஜிஓவி மலேசியா செயலி. செம்பனை தொழில்துறை மேம்பாட்டிற்கு தொழில்நுட்ப பயன்பாட்டின் விரிவாக்கம் அவசியம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். சப்பாங் பன்னாட்டு பந்தயத்திடம் SICL நடைபெற்ற பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயத்தை வெற்றிகரமாக நடத்தியதன் வழி உலக அரங்கில் மலேசியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்த அந்த பந்தயம் மலேசிய ரசிகர்களுக்கு உள்நாட்டிலேயே மீண்டும் ஃபார்முலா 1 பந்தயத்தை நேரில் கண்டுகளிக்கும் வாய்ப்பை வழங்கியது. அத்துடன் உள்ளூர் தொழில் முனைவோர் வருமானம் ஈட்டுவதற்கான பொருளாதார வாய்ப்புகளையும் உருவாக்கியதாக அவர் கூறினார். மலேசியர்களுக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள F1 ரசிகர்களுக்கும் சிறந்த நினைவலைகளை உருவாக்கும் வகையில் இந்த வெற்றிகரமாக நடத்த பங்காற்றிய அனைத்து தரப்பினருக்கும் பிரதமர் இவ்வேளையில் நன்றி தெரிவித்தார். அரசாங்க சேவைகளை ஒரே தளத்தில் எளிதாக பெறும் வகையில் மை ஜிஓவி மலேசியா செயலி விளங்குகிறது. ஓட்டுநர் உரிமம், சாலை வரி, சாலை போக்குவரத்து தண்டங்கள், கடவுச்சீட்டு, அரசு மருத்துவமனை சந்திப்புறுதி, ரஹமா ரொக்க உதவி, SDR உள்ளிட்ட சேவைகளை இந்த செயலி மூலம் அணுகலாம். இதனிடையே வெவ்வேறு இடங்களில் அரசாங்க சேவைகளை தேடும் சிரமத்தை தவிர்த்து பொதுமக்களின் தேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் நிறைவேற்றுவதே இச்செயலியின் நோக்கம் என தொடர்பு அமைச்சர் தெரிவித்தார். AI chat வசதி மூலம் அரசாங்க சேவைகள் தொடர்பான கேள்விகளுக்கு நேரடியாக தகவல்களையும் பதில்களையும் பெற முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் அரசாங்க சேவைகளை எளிதில் அணுக மை ஜிஓவி மலேசியா செயலியை பதிவிறக்கம் செய்யுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். கடினமான நிதி சீராக்கங்கள், குறிப்பாக உதவித்தொகை சீரமைப்புக்கு மக்கள் ஆதரவை பெற சமத்துவம், நம்பிக்கை, வெளிப்படைத்தன்மை ஆகியவை முக்கியம் என 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். அந்த மாற்றத்திற்கான காரணங்களை புரிந்து கொள்வதுடன் அவை நியாயமான முறையில் செயல்படுத்தப்படுவதாக கருதும் போது கடினமான முடிவுகளை ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIAவில் உள்ள மலேசிய விமான நிறுவனம் MHHP-யின் மறைக்காணி CCTV கட்டுப்பாட்டு அறையை அணுகுவதற்கு மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு நிறுவனம் AKPS-க்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த நடைமுறை குறித்து MHHP-யுடன் உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் அதன் செயலாக்கம் தற்போது நிர்வாக நிலையில் உள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தின் இஸ்மாயில் கூறினார். KLIA முதலாம் இரண்டாம் நிலையங்களில் 5000-க்கும் மேற்பட்ட மறைக்காணிகள் பொருத்தப்பட்டுள்ளன. நாட்டின் நுழைவாயில்களில் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை வலுப்படுத்த பார்வைக்கு புலப்படாத பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட இடங்களில் AKPS கூடுதல் CCTV-களை பொருத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் செம்பனை தொழில்துறை வளர்ச்சியை உந்தச் செய்ய தொழில்நுட்ப பயன்பாடு விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. உயர் மதிப்புள்ள பொருள்களின் உற்பத்திக்கு உதவ தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்பங்களை ஆராய்ந்து பயன்படுத்த வேண்டும் என செம்பனை தொழில்துறையினர் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அமைச்சர் டாக்டர் டாக்டர் நுராயினி அகமத் கூறினார். மேலும் செம்பனை தொழில்துறையினரின் அனுபவத்தையும் ஆராய்ச்சியாளர்களின் நிபுணத்துவத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். 6 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமாக சாத்தியமுடைய சந்தை மதிப்புடன் 240-க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்களை வணிகமயமாக்கியதன் வழி இந்த முயற்சியில் மலேசிய செம்பனை எண்ணெய் வாரியம் MPOB முக்கிய பங்கு வகித்ததாக அவர் கூறினார். ஜோஹோர் பத்துபஹாட் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இன்று தொடங்கி மூடப்படுகின்றன. அவற்றுள் பாலர் பள்ளிகளும் குழந்தை பராமரிப்பு மையங்களும் அடங்கும். அம்மாவட்டத்தில் காற்று தரக்குறியீடு IPU மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் 200 கடந்துள்ளதை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய புகைமூட்ட நடவடிக்கை திட்டம், கல்வி அமைச்சின் வழிகாட்டி ஆகியவற்றுக்கு ஏற்ப இம்முடிவு அமைந்திருப்பதாக பத்துபஹாட் பேரிடர் நிர்வாக செயற்குழு தெரிவித்தது. முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சு, மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மைடா ஆகியவற்றின் கண்காணிப்பின் கீழ் நெக்ரிசம்பிலானில் 2023 தொடங்கி இவ்வாண்டு ஜூன் வரை 41.5 பில்லியன் முதலீடுகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இதன் வழி 14,953 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 24.2 பில்லியன் உள்நாட்டு முதலீடுகளையும் 17.3 பில்லியன் அந்நிய முதலீடுகளையும் அது உட்படுத்துகிறது. இதற்கிடையில் அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உள்ளூர் மக்களுக்கும் பலனளிப்பதை உறுதி செய்ய மைடா நெக்ரிசம்பிலான் அரசு தொடர்புடைய நிறுவனங்களுடன் இணைந்து கூட்டரசு அரசாங்கம் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை செயல்படுத்தி வருவதாக மிட்டி தெரிவித்தது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு breetha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: காசாவில் 3 ஆண்டுகளாக நீடிக்கும் போரினால் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பாலஸ்தீன தரவுகளும் ஐநா அறிக்கைகளும் தெரிவிக்கின்றன. 2023 அக்டோபர் முதல் காசாவில் 12,400 பெண்கள் உயிரிழந்துள்ள வேளை, காணாமல் போனவர்களில் 4,700 பேர் பெண்கள் குழந்தைகள் என பாலஸ்தீன புள்ளியியல் துறை குறிப்பிட்டுள்ளது. காசாவின் சுகாதார அமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் கர்ப்பிணிகளுக்கு மருத்துவ பிரசவ சேவைகளை பெறுவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. 2020 ஜனவரி முதல் ஜூன் வரை காசாவில் சுமார் 3,958 கருச்சிதைவுகள் பதிவாகியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சினேகலில் கடந்த சில நாள்களாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் உயிரிழப்புகள் பதிவானதை தொடர்ந்து நாடு முழுவதும் புதிய காலாண்டின் தொடக்கம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை பெய்த கனமழையால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் தலைநகர் டாக்காரின் சில பகுதிகளிலும் முக்கிய சாலைகளிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கல்வியாண்டை ஒத்திவைத்துள்ளதாக கல்வி அமைச்சு கூறியுள்ளது. புதன்கிழமை தொடங்கவிருந்த தொடக்க இடைநிலை பள்ளிகளின் கல்வியாண்டு அடுத்த திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொசோவோ நாடாளுமன்றம் நீடித்து வந்த அரசியல் நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஜஸ்டினா ஷிரோகாபூலாவை புதிய அதிபராக தேர்வு செய்துள்ளது. புதன்கிழமை அதிகாலை நடைபெற்ற வாக்கெடுப்பில் பிரதமர் ஆல்பின் குர்த்தி தலைமையிலான அரசுக்கு தேவையான 3/2 பெரும்பான்மை கிடைத்தது. எதிர்க்கட்சிகளுடன் ஏற்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த தேர்வு இடம்பெற்றது. இதன் மூலம் 2 ஆண்டுகளுக்குள் 4வது பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டிய நிலையும் தவிர்க்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் விற்பனை செய்யப்படும் குறைந்த விலை விவேக கண்ணாடிகள் தொடர்பாக தனிநபர் தரவு பாதுகாப்பு குறித்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. ஷென்ஜென் குயின்செங் நிறுவனம் உருவாக்கிய ஹெய்ஷியான் செயலி பயன்படுத்தப்படும் அன்கோ ஸ்மார்ட் கிளாசஸ் குறித்து இந்த விசாரணை இடம்பெறுகிறது. மேட்டா, கேமார்ட், கூகுள் உள்ளிட்ட நிறுவனங்களிடம் தகவல் கோரப்பட்டுள்ள நிலையில் ஷென்ஜென் குயின்செங் இதுவரை பதிலளிக்கவில்லை என ஆஸ்திரேலிய தனிநபர் தரவு பாதுகாப்பு ஆணையர் காலி காயின் தெரிவித்துள்ளார். தரவு பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் காரணமாக இந்த விவேக கண்ணாடிகளை தொடர்ந்து விற்பனை செய்வது குறித்து விற்பனையாளர்கள் பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். போர்த்துகல் கார்பந்து அணி பயிற்றுநர் ஜார்ஜ் ஜீசஸ் தமக்கு வழங்கிய உறுதியை மீறியதாக நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ குற்றம் சாட்டியுள்ளார். நோர்வே அணிக்கு எதிரான யுஎஃப்ஆ நாடுகள் லீக்கில் தாம் விளையாடாத நிலையில் டென்மார்க்கு எதிரான அடுத்த போட்டியிலும் தொடக்க வீரராக களம் இறக்கப்பட போவதில்லை என ஜார்ஜ் ஜீசஸ் தெரிவித்ததாக ரொனால்டோ கூறினார். இதையடுத்து தேசிய அணி முகாமிலிருந்து வெளியேறியதற்காக அணி தோழர்களிடமும் போர்த்துகல் ரசிகர்களிடமும் ரொனால்டோ மன்னிப்பு கோரியுள்ளார். போர்த்துகல் அணி நேஷனல் லீக்கின் 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அரசாங்க சேவைகளை எளிதில் அணுக மை ஜிஓவி மலேசியா செயலி. செம்பனை தொழில்துறை மேம்பாட்டிற்கு தொழில்நுட்ப பயன்பாட்டின் விரிவாக்கம் அவசியம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: சரிங்க, உங்களுடைய காலை பொழுது எப்படி தொடங்கி இருக்கு? நல்லபடியா இன்றைய நாள் அங்கு உங்களுக்கு தொடங்கி இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்.
1: ஆமா, இன்று அனைத்துலக அமைதியான தொடர்பு உரையாடல் கொள்வதற்கான ஒரு நாளுமே கூட. அதனால இன்னைக்கு இரவேன் வழக்கமா பேசுற மாதிரிலாம் பேசக்கூடாது,
0: நல்லபடியா
1: அமைதியா நிதானமா நம்ம பேசுறதுல அப்படியே அவங்களை மயக்கிற அளவுக்கு பேசணும்.
0: அதேதான் அங்க இன்றைக்கு காலையில 6 மணி நிலவரப்படி திரிசா, அந்த காட்சி தூய்மை கேடு பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. 33 பகுதிகளில் இந்த காட்சி தூய்மை கேட்டின் தரம் வந்து ஆரோக்கியமற்ற ஒரு நிலையில பதிவு செய்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கோலாலம்பூர்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க, மோசமா தான் இருக்கு வானிலை நிலவரம்லாம். அதனால கொஞ்சம் வெளியில போகும்போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன நினைவூட்டல் தான், ஏன்னா நம்ம தீபாவளி காலகட்டம், நிறைய வெளியில பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு நம்ம பயணத்துல இருக்கோம். அதனால பார்த்து பத்திரமா போங்க, எங்க போறதா இருந்தாலும் உங்களுடைய கவனம் அப்படின்றது
1: பாதுகாப்பு.
0: அடுத்து விஜய் பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் பாடி இருக்கும் பாடல் வருது, வாங்க கேக்கலாம்.

0: வணக்கம் கேட்டுட்டு இருக்கோம். சரிங்க, இந்த செப்பாங்களை பார்த்தோம்னா ஃபார்முலா 1 இந்த கார்பந்தாட்ட போட்டியெல்லாம் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சு ஏறக்குறைய ஒரு பெரிய சாதனை தான் படைச்சிருக்கு. 261,000 பேர் வந்து திரண்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட போட்டியா உலக முழுக்க மலேசியாவை வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போட்டியா அது அமைந்தது. திரிசா,
1: ஆமா, அதுல

0: இருக்கிறாங்க. இது சப்பாங் சுற்றுப்பந்தய திரளின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பார்வையாளர் எண்ணிக்கை. அங்க எல்லாருமே அந்த நீண்ட வரிசையில நிக்கிறத கூட காணொலியாக பதிவு செய்திருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த ஃபார்முலா ஒன் கார் பந்தய போட்டி வந்து பிரபலம் அடைந்திருக்கின்றது.
1: ஆமா, ஆனா கூடவே பார்த்தோம்னா அந்த நிகழ்ச்சி அந்த போட்டி முடிந்ததுக்கு அப்புறமா நிறைய குப்பைகளை வந்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல அதை படம் எடுத்து நிறைய பேர் அந்த போட்டியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா வீடு திரும்பும் போது குப்பையெல்லாம் அப்படி கண்ட கண்ட இடத்துல விட்டுட்டு போற அந்த காட்சிகள் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப அதிகமா பகிரப்பட்டுகிட்டு இருக்கு. என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இது நம்ம நாட்டுக்கு புதுசு அல்ல. எப்போதும் ஏதாவது ஒரு பெரிய அளவுல நிகழ்ச்சி நடக்கும் போது அண்மையில கூட இந்த FIFA உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியோட இறுதி சுற்று டெத்தலன் மெர்டிக்கால நேரடியா நம்ம பார்த்தோம்ல, அது முடிஞ்சப்பது கூட பார்த்தோம்னா அவ்வளவு குப்பைகள். ஆக இது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கொண்டாட்டம் விழாவா இருந்தாலும் மலேசியர்கள் ஏன் குப்பைகளை குப்பைத்தொட்டியில போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்ப வந்திருக்கு.
0: ஒரு புறம் நம்ம ஆதரவு கொடுக்கிறோம், அந்த வரலாறு படைக்கிறோம், மகிழ்ச்சியை கொண்டாடுறோம், இதெல்லாம் இருக்குது, அதெல்லாமே வந்து பாராட்டுக்குரியதுதான். ஆனா அதே தருணங்கள்ல நம்ம நாடு நம்மளுடைய இடம் இந்த இடத்துக்கு போகும்போது அந்த தூய்மையை கடைபிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தானே. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த தூய்மை பணியாளர்களுடைய வேலையை நினைத்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஜப்பான் நாட்டை பார்த்தா அவங்களுடைய விளையாட்டாளர்கள் இருந்து பார்வையாளர்கள் வரைக்குமே எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த போட்டி விளையாட்டுக்கு பிறகு குப்பைகள் இருந்தா எடுத்து போட்டுட்டு போறாங்க இல்லையா. அது ஏறக்குறைய அவங்களுடைய சிந்தனையில் கலந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு சிந்தனை மாற்றம் மலேசியர்களுக்கு வேணும் அப்படின்றது தான் எங்களுடைய அன்பான வேண்டுகோளும் கொடுங்க.
1: அதுதான் நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்துக்குவோம். இந்த ஆண்டு தொடங்கி இந்த பொது இடங்கள்ல நம்ம குப்பை போட்டோம்னாக்க நமக்கு வந்து இந்த சமூக தண்டனைலாம் வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியும் கூட இந்த மாதிரி நடக்குதுங்களா. சரி, அதை பாத்துக்கோ நம்ம. அது ஒரு கொஞ்சம் நினைவில் எடுத்துக்கங்க. வெளியில போகும்போது இப்ப தீபாவளி சிறப்பு விற்பனைகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பஜார், அப்புறம் கூட வந்து அதுல கலை நிகழ்ச்சி எல்லாம் செய்யறாங்க. அதனால கொஞ்சம் குப்பை போடாம நம்ம பாத்துக்கோ. இது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன நினைவூட்டலாம் நம்ம கொடுக்கறோம். இந்த குப்பை அப்படின்னு சொல்லும் போது திரிசா, கொரியால ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கான். இந்த குப்பையினால அதிர்ஷ்டம் அவருக்கு கிடைச்சிருக்கான். அது என்ன அப்படின்றத பாடல்களுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்,
0: அமுதே தமிழே.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: ஏஷியா செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை கிடா கூலிம் ஹைடெக் பார்க்ல உங்களை சந்திக்கிறாங்க. ஏழு பொருட்கள் வாங்கினா ஏழு பொருட்கள் இலவச சோஃபா, டைனிங் டேபிள், பெட்ரூம் செட், சாமி மேடை, டிவி கேபிரேட், கிச்சன் கேபிரேட், மெத்தை, அனைத்துமே 4,999 ரிங்கிட் மட்டுமே. விவரங்களுக்கு டிக்டாக் எல்கே ஃபர்னிச்சர் மலேசியா.
1: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
2: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
1: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
2: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
1: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
2: இப்பன்னு பார்த்தா
1: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
2: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
1: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
2: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
1: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
2: இப்படிக்கு
1: மின்னல்
3: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.
4: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

0: குடியிருப்பு பகுதியில்
1: என்ன
0: பண்ணிருக்காரு, அப்புறம் அந்த துணிலாம் பார்க்கும் போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அதிர்ஷ்டம் காத்துட்டு இருந்தது. என்னன்னா, ஏற்குறைய நம்ம பணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு 76,000 ரிங்கிட் பணம் வந்துட்டு அந்த குப்பைக்குள்ள இருந்திருக்கு, அந்த துணி மணிகளுக்குள்ள இருந்திருக்கு.
1: எடுத்துக்கங்க
2: பாருங்க,
0: என்ன ஒரு நினைவூட்டல் இன்றைக்கு நாங்க கொடுக்கறோம்னா, இந்த காலகட்டம் வந்து வீட்டெல்லாம் நம்ம சுத்தம் பண்ற காலகட்டம், நிறைய இந்த தீபாவளிக்கு பயன்படுத்துற பொருட்கள்லாம் மறந்து நம்ம வீசிடுவோம், பணம் தொடங்க ஏதாவது மறந்தாப்புல வீசுற பழக்கம் யாருக்காவது இருந்திருக்கும். கொஞ்சம் பாத்துங்க, வீடெல்லாம் சுத்தம் பண்ணும் போது பயன்படுத்துற முக்கியமான பொருட்கள் இந்த ஆவணங்கள்லாம் கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைங்க, அதை மறந்தாப்புல துணியோட துணியா குப்பையோட குப்பையா வீசிடாதீங்க.
2: இது பரவாயில்ல, ஏதோ அந்த முதியவர் வந்து கொடுத்துட்டாரு, உண்மையிலேயே வந்து குப்பையில வீசுறப்ப குப்பையில உள்ளவங்க வந்து அந்த பெரிய குப்பத்தில கொண்டு போய் போடுவாங்க தெரியுமா.
0: ஆமா,
2: என்ன ஆகுது
0: போச்சுதான், அதனால கொஞ்சம் பாத்துக்குங்க. மாற்றான் படத்துக்காக பாடல் வருது, வாங்க கேக்கலாம்.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
2: மலேசியால நடக்க இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரல் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
3: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
4: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு?
3: சார் என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
4: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
3: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
4: அதிகமாவா? அதிகமானா?
3: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
4: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்.
3: நினைவுகளுக்காக
4: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
3: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப
4: புரிஞ்சுகிட்டேன்.
5: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம். இன்னைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோங்க.
1: சரி, மகிழ்ச்சியா இன்றைய புதனை தொடங்கணும். எந்த சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி படுத்துறதுன்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் அழைத்திருந்தீங்க, சொன்னீங்க, அந்த மகிழ்ச்சியோட எப்போதும் இருங்க சரிங்களா.
0: அது மட்டும் இல்லாம இன்றைக்கு வந்து அமைதியா பேசுவதற்கான ஒரு நாள் அப்படின்றதுனால எப்போதுமே யாருக்குடையாவது நீங்க பேசும்போது முடிந்த அளவுக்கு அமைதியா நம்ம பேசுறத உறுதிப்படுத்திக்கோ. சில சமயம் கொஞ்சம் கோபமா ஆக்ரோஷமா நம்மளுடைய உணர்வுகளை வார்த்தையால வெளிப்படுத்தும் போது அந்த சூழலை சமாளிக்க நம்ம தயாரா இருக்கிறோமா அப்படின்றதுதான் கேள்வி.
1: நாம மனசு காயப்பட்டா அத ஆற வைக்கிறது அப்படின்ற காலத்தால கொஞ்சம் கடினமான விஷயம். அதனால சொல்வதற்கு முன்னதாக அமைதியா நிதானமா இருந்துட்டோம்னா யார் மனசும் காயப்படாது.
0: அதே தாங்க. அப்புறம் வந்து இந்த பிர்கா தீபாவளி பற்றி நம்ம பேசியிருந்தோம். குறிப்பா இந்த தீபாவளியை முன்னிட்டு வியாபாரத்துறையில ஈடுபட்டு இருக்காங்களே அவங்களுக்கு வந்து 1000 ரிங்கிட் தொடங்கி 30,000 ரிங்கிட் வரைக்குமான கடனுதவி தெக்கூன்ல இப்ப கொடுக்குறாங்க. அதனால தொடர்ந்து நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து எப்படி நம்ம அந்த கடனுதவி பெறலாம் அப்படின்ற விவரங்களை கேட்டுட்டு இருக்காங்க. தொலைபேசி எண்கள் கொடுக்கிறோம், இந்த எண்ணுக்கு அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 3309059888.
1: சரி, இந்த அளவில் அதே மகிழ்ச்சியோடு நாங்களும் விடைபெறுகின்றோம். த்ரேசா லசாரு,
0: நான் ரவி. மீண்டும் சந்திக்கலாம் நேர்களை. அடுத்து உங்களை சந்திக்க இளமை உல்லாசத்துல கிஷன் காத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க.

0: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
1: உங்களோட
2: சமையல் நீங்க அவரை கட்டி போட்டுட்டீங்க, அவருக்கு பேச மனசு வரல, வாயில வார்த்தை இல்ல.
3: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தேர்தல் ஆணையம் SPR மலாக்கா மாநிலத்தின் 16வது சட்டமன்ற தேர்தல் தொடர்பில் இன்று சிறப்பு கூட்டத்தை நடத்தவிருப்பதாக அறிவித்துள்ளது. SPR தலைவர் டது ஸ்ரீ ரம்லான் ஹருண் தலைமையேற்கும் அந்த கூட்டம் பெண்டஹரா சாலையில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் காலை 10 மணி தொடங்கி நடைபெறும். வாக்களிப்பு நாள், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாள், பரப்புரை காலகட்டம், தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அக்கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்படும். அரசாங்க திட்டங்களில் ஏற்படும் தாமதம், ஒப்பந்தக்காரர்களை தேர்வு செய்வது, அவர்களின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கான புதிய விதிமுறைகள் குறித்து இன்று மக்களவையில் விவாதிக்கப்படவுள்ளது. மேலும் முதியோருக்கான விரிவான சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள், 2027 பள்ளி அமர்வில் 6-7 வயதுடைய மாணவர்கள் ஒரே நேரத்தில் முதலாம் ஆண்டில் இணைவதால் ஏற்படும் கூடுதல் மாணவர் எண்ணிக்கையை சமாளிக்க கல்வி அமைச்சின் தயார் நிலை ஆகியவை குறித்தும் கேள்விகள் எழுப்பப்படும். தலைநகரில் வீடற்றோர் மற்றும் சிறாறு தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வுகாண நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் அறிக்கை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹெனையோ தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை நடைபெற்ற KL ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் நடவடிக்கையின் மூலம் ஏற்கனவே பல முறை கண்டறியப்பட்டவர்களின் நிலை உள்ளிட்ட தற்போதைய சூழல் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பல ஆண்டுகளாக கும்பல் வன்முறையாலும் அரசியல் குழப்பத்தினாலும் சிக்கி தவிக்கும் ஹெய்தியில் இவ்வாண்டு நடைபெறவிருந்த தேர்தல்களை கால வரையறையின்றி ஒத்திவைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹெய்தியில் 2016 பின்னர் தேர்தல் நடத்தப்படவில்லை. 2021 படுகொலை செய்யப்பட்ட அந்த முன்னாள் அதிபருக்கு பதிலாக இதுவரை யாரும் நியமிக்கப்படவில்லை. பாப்புவா நியூகினிக்கு 189 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வழங்குவது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரிகளும் பன்னாட்டு நாணய நிதியம் IMF உடன்பாட்டினை எட்டியுள்ளன. உடன்பாடு இறுதி ஒப்புதல் பெற்றதும் உடனடியாக சுமார் 82 மில்லியன் டாலர் வழங்கப்படும். அனைத்துலக நட்பு முறையாட்டத்தில் அர்ஜென்டினா பனினை 3-0 சுழியம் என வீழ்த்தியது. இதனுடன் அனைத்துலக கார்பந்து அரங்கிலிருந்து அர்ஜென்டினா நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி விடைபெறுகிறார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் பேசிட்டு இருக்கேங்க. வணக்கம் எல்லோருக்கும், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு நிறைவான பொழுதா உங்களுக்கு இருக்கட்டும். இன்றைக்கு அக்டோபர் மாதத்தின் 7ஆம் நாள். அக்டோபர் மாதம் இப்பதான் தொடங்கின மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 7 நாள் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நாட்கள் அதை கடந்துதான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. இன்றைக்கும் புத்தம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு அழகான விஷயத்த படிச்சேன், என்ன அப்படின்னா, உழைக்கும் வயதில் உறங்க நினைத்தால் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடும் அப்படின்ற ஒரு வரிகளை படித்தேன். இது உண்மையிலே ரொம்ப ஆழமான ஒரு வரி அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் இப்போ எத்தனை பேர் தூக்கம்லாம் முக்கியம் இல்லைங்க, நம்ம எழுந்து வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வேலைக்கு போயிருக்கீங்கல்ல, நீங்கள் எல்லோருமே வந்து சாதிக்க பிறந்தவர்கள் தான், நம்ம எல்லோருமே சாதிக்க பிறந்தவர்கள் தான். நிச்சயமாக இன்றைக்கும் உங்களுக்கு பல வெற்றிகள் வந்து சேரட்டும், அது மின்னலுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோங்க. தொடக்க பாடல் உங்களுக்காக அதையும் சித்தாரா கொண்டு வராங்க, கேட்கலாம் வாங்க.

சங்கர் மகாதேவன் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தாங்க. மாலிவுட் பக்கமா அடுத்தடுத்து நிவின் பாலிவுட் நடிப்புல என்னென்ன திரைப்படங்கள் வெளிவர போகுது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா அவர் இப்போ நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா. அவருடைய அடுத்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பெத்லஹம் குடும்ப யூனிட் அப்படின்ற திரைப்படம், பிறகு பரிதிச்சயா அப்படின்ற ஒரு திரைப்படம், பேபி கேர்ள். பேபி கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வர்மாவுடைய இயக்கத்துல உருவாகி இருக்கிற ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாங்க. இவருடைய திரைப்படங்கள் வந்து இப்போ அதிக அளவில் ரசிக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மலையாள திரைப்படங்களை பார்க்கிறவங்களுக்கு தெரியும் இவருடைய நல்லா நடிக்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி. நடிகரையும் தாண்டி தயாரிப்பாளராகவும் இவர் இருக்கிறாரு. சரி, இவருடைய அடுத்தடுத்த திரைப்படங்களுக்கு நம்ம பொறுத்திருந்து நம்ம காத்துட்டு இருக்கலாம். ஸ்மார்ட் பாய்ஸ் கூட வரப்போகுது அப்படின்ற தகவல் வந்து இப்போ படிச்சங்க. சரி, அதான் சொல்லலாமேன்னு சொன்னேன். சரி, இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக எம்ஜி ஸ்ரீகுமார், கீர்த்தனா வராங்க, கேட்கலாம்.

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
2: தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

தீபாவளியை நெருங்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளுமே நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வேலையை முடிக்கலையே அப்படின்ற மாதிரி பரபரப்பா போய்கிட்டு இருக்கோம். வேலை முடிச்சு போகணும், போயும் நிறைய வேலைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி. இதற்கிடையில வந்து சிறு தொழில் வியாபாரிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து அறிவிக்கப்படுது. இன்றைக்கு வணக்கம் மின்னலையும் அதை பற்றி தான் பகிர்ந்திருந்தாங்க. அந்த காணொலிகள்லாம் வந்து நம்ம சமூக வலைதளங்கள்ல இருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. என்ன அப்படின்னா, பர்கா தீபாவளி அப்படின்ற ஒரு உதவி, இது வந்து பார்த்தீங்கன்னா சிறு தொழில் வியாபாரிகளுக்கு வழங்கப்போற ஒரு கடன் உதவி அப்படின்னு சொல்லலாம். இந்த கடன் உதவிக்கு நீங்களும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்க அந்த காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். மின்னல் எஃப்எம்முடைய இன்ஸ்டாகிராம் பக்கமாக வாங்க, காணொலிகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த காணொலியை பகிருங்க. இப்போ அடுத்த பாட்டு நிவாஸ் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.

ஹனீஷ் கிருஷ்ணன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தாங்க. ஒரு தகவல் படிச்சேன் என்ன அப்படின்னா, நாட்டில் இதுவரைக்கும் மொத்தம் 40.77 மில்லியன் வாகனங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. அவற்றில் 26.6 மில்லியன் அல்லது 65.3 விழுக்காடு வாகனங்கள் இன்னும் வந்து ஆக்டிவ், அதாவது பயன்பாட்டில் இருப்பதாக போக்குவரத்து அமைச்சு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வாகனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அப்படியே அதிகரித்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் பதிவு செய்யப்படலை அப்படின்னா பதிவு செய்ய மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால் நெரிசலும் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் சாலையில் பயணம் செய்யும்போது கவனமாக பயணம் செய்ய வேண்டிய காலகட்டம் இது, பார்த்து பயணம் செய்யுங்க. இப்போது அடுத்து பார்வதி மேனன் துளசி கொண்டு வராங்க, பாடல் கேட்கலாம்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: ஒரு குட்டி கதை கேட்டா
2: ஐ மகிழ்ச்சி,
1: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
2: அதுதான்
1: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ வட்டார எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான கலந்தாய்விற்காக ஏதன்ஸ் சென்றுள்ளார். அங்கு அவர் பிரதமர் கிரியாகோஸ் மிட்கோஸ்தாகிஸ், வெளியுறவு அமைச்சர் ஜியோர்ஜியோஸ் கிராம்பென்டிரிஸ் ஆகியோரை சந்திக்கவுள்ளார். அவ்வட்டாரத்தில் எரிசக்தி விநியோக தொடர் பகுதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இயற்கை எரிவாயு போக்குவரத்துக்கான முக்கிய மையமாக கிரீஸ் உருவாகி வருவது குறித்து பேச்சு நடத்தப்பட உள்ளது. இவ்வேளை ரூபியோவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏதன்ஸ் நகரில் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கிரீக் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவும் துருக்கியும் இணைந்து அடுத்த மாதம் COP31 காலநிலை கூட்டத்தை நடத்துகின்றன. நெருக்குதலான காலங்களிலும் நாடுகள் இணைந்து செயல்படக்கூடும் என்பதை இந்த ஒத்துழைப்பு பிரதிபலிப்பதாக பாரிஸ் அடிப்படையிலான சிந்தனை குழாம் IDDRI உறுப்பினர் அனா பாரஸ் கெட்டலா கருத்துரைத்துள்ளார். இரு நாடுகளும் அந்த உயர்நிலை கூட்டத்தை நடத்த முந்திய நிலையில் துருக்கியில் COP31 கூட்டம் நடைபெறவும் ஆஸ்திரேலியா அதிகாரப்படி விவாதங்களுக்கு தலைமையேற்கவும் காணப்பட்டுள்ளது. பாப்புவா நியூகினிக்கு 189 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வழங்குவது தொடர்பாக அந்நாட்டு அதிகாரிகளும் பன்னாட்டு நாணய நிதியம் IMF உடன்பாட்டை எட்டியுள்ளன. அந்த நாடு சவாலான பொருளாதார சூழ்நிலையிலும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை பெருமளவில் எட்டும் பாதையில் உள்ளதாக கினிக்கான IMF தலைவர் நீர் கேலன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக சுமார் 82 மில்லியன் டாலர் வழங்கப்படும். மேலும் 107 மில்லியன் டாலர் வரை கூடுதல் நிதி வழங்கப்பட உள்ளது. உக்ரைன் தலைநகரை நோக்கி விசையுறு ஏவுகணைகள் பாய்ச்சப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் எச்சரித்திருந்த சில மணி நேரத்தில் கியேஃபில் பல்வேறு வெடிப்பு சத்தங்கள் நிகழ்ந்ததாக AFP செய்தியாளர் தெரிவித்தார். குளிர்காலம் நெருங்குவதை தொடர்ந்து அந்நாட்டின் ஆற்றல் கட்டமைப்புகளை இலக்கிட்டு ரஷ்யாவின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. டினிப்ரோ ஆற்றுடன் இணைக்கும் கியேஃப் நகரில் உள்ள பாலம் உட்பட ரயில் சேவையும் தரை போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளாக குண்டர் கும்பல் வன்முறையாலும் அரசியல் குழப்பத்தில் சிக்கி தவிக்கும் ஹெய்தி இவ்வாண்டு பிற்பகுதியில் நடைபெறவிருந்த தேர்தல்களை கால வரையறையின்றி ஒத்திவைத்துள்ளது. ஹெய்தியில் 2016 பின்னர் தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. 2021 படுகொலை செய்யப்பட்ட அதன் முன்னாள் அதிபருக்கு பதிலாக இதுவரை யாரும் நியமிக்கப்படவில்லை. அதிபர் நாடாளுமன்ற தேர்தல்களின் முதல் சுற்று வாக்களிப்பு December 13 தேதியும் இரண்டாம் சுற்று வாக்களிப்பு 2027 February 21 தேதியும் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தன. நைஜீரியாவின் வடமேற்கு மாநிலம் ஜம்ஃபாராவில் சுரங்கத்தளம் உட்பட புறநகர் மீது ஆயுதம் ஏந்திய கும்பல் நடத்திய தாக்குதலில் 17 கொல்லப்பட்டதாக AFP தெரிவித்துள்ளது. பல்லாண்டுகளாக அந்நாட்டின் மத்திய வடமேற்கின் கிராமப்புறங்களில் உள்ள குடியிருப்பாளர்களை கொள்ளையர்கள் அச்சுறுத்தி வருவதாக அது குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 12 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். லத்தீன் அமெரிக்கா பசிபிக் கடற்கரை பகுதிகளில் அல்நீனோ காரணமாக கடல் வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் மீன் தட்டுப்பாடு நிலவுகிறது. அப்பகுதி மீன்கள் குளிர்ச்சியான நீரை நோக்கி இடம்பெயர்ந்துள்ள நிலையில் இக்வடோர், பெரு, பனாமா, குவாட்டமாலா ஆகிய நாடுகளில் மீனவர்கள் போதுமான மீன் கிடைக்காததால் கடலுக்கு செல்வதையே நிறுத்தியுள்ளனர். இக்வடோர் கடல் வெப்பநிலை கடந்த 10 வாரங்களில் சில பகுதிகளில் இயல்பை விட 6 °C வரை அதிகரித்துள்ளதாக கடலியல் ஆய்வாளர் ஜோனதன் சிடோனோ தெரிவித்துள்ளார். விளையாட்டு கார்பந்து அனைத்துலக நட்பு முறையாட்டத்தில் அர்ஜென்டினா பெனினை 3-0 என வீழ்த்தியது. இதனிடையே அர்ஜென்டினா நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி அனைத்துலக கார்பந்து துறையிலிருந்து விடைபெறுகிறார். 2026 உலகக்கிண்ண இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினிடம் தோல்வி கண்டதைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்டில் தாம் ஓய்வு பெறவிருப்பதாக 39 மெஸ்ஸி அறிவித்திருந்தார். இவ்வாட்டத்தில் நிக்கலஸ் ஒதமெண்டி முதல் கோலை 48 நிமிடத்திலும் நிக்கோபாஸ் 2 கோலை 61 நிமிடத்திலும் புகுத்தினர். மெஸ்ஸி 71 நிமிடத்தில் பெனால்டி வாயிலாக அர்ஜென்டினாவுக்கான 3 கோலை பெற்றுத் தந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உலாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த அரை மணி நேரத்திற்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி பாடல்களை தான் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. தொடக்க பாடல் கந்தன் படத்துக்காக மொஹம்மத் ரஃபி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: வணக்கம், நான் தேவேந்திரன்.
1: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
0: நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
1: எங்கள் வெற்றிக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.

0: love you, I love you.
1: உதித் நாராயணன், ஹேமா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. ஹிந்தி திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லும் போது பக்ஷி அப்படின்ற திரைப்படம் அடுத்து வரப்போகுது. டோங்கிரி அப்படின்ற திரைப்படம் அடுத்து அக்டோபர் வந்து இந்த மாதம் வெளிவரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் ஃபைட்டர், பராகர், இன்னும் நிறைய திரைப்படங்கள் அடுத்தடுத்து ஹிந்தியில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு ரோபோட் படத்துக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா, தாராளமா நீங்க அழைக்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இன்றைக்கு யாருக்காவது அன்பு பரிசா வாழ்த்து சொல்லணும், அவங்களுக்கு பாட்டு கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்ன பாட்டு அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. அடுத்த பாட்டு உங்களுக்காக ஹரிச்சந்திரன் விஜய் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: இது எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே கொடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமைது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: இந்திராணி ரொம்ப மெதுவா பேசுறீங்க, பதற்றத்துல இருக்கீங்களா? ஓ அதனாலதானா, பாஸ் இருக்காரா? அதான் தைரியமா அழைச்சிட்டீங்க நீங்க.
1: ஆமா,
0: சரி சொல்லுங்க, யாருக்கு பாட்டு கேட்கணும் இப்போ?
1: மகனுக்கு பாட்டு போய் கேட்கணும், ஏன்னா மகன் வந்து மெட்ரிக் செகண்ட் டே இன்னைக்கு, கடிதம் படிச்சு இன்னைக்கு சயின்ஸும் அவங்க ஓடுது.
0: அவரை விட நீங்க தான் ரொம்ப பதற்றத்துல இருப்பீங்க போல இருக்க.
1: ஆமா,
0: கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நல்லா பரிச்சு எழுதிட்டு வர, அவரு கவலையப்படாதீங்க.
1: சொல்லிட்டு தான் போல இருக்கல, மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குமா, ரொம்ப கொஞ்சம் இதா கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. அவங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும், அனைத்து மெட்ரிக்ஸ் எழுதுறாங்கல்ல மாணவர்கள் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். சோ என் மகன் பேர் வந்து
0: நீங்க தொடர்ந்து அழைக்கலாங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: வணக்கம் அண்ணா, தாரணி பேசுறேன். பின்னாடி
1: தாரணி
0: தாரணி
1: தாரணி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு வேலைலாம்?
0: வேலைலாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்பதான் சாப்பாடுலாம் டெலிவரி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன். நானு சாப்பாடு சமைச்சு ஆளுங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன்.
1: சிறு தொழில்
0: வச்சிருக்கேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க, இப்படிதாங்க இருக்கணும். பரவாயில்ல, உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சமைக்கிற கலைய இப்படி பயன்படுத்திக்கிறீங்க நீங்க?
0: ஆமா, இப்ப ரொம்ப பேர் எல்லாம் வேலை வேலைன்னு போயிடுறாங்களே, சோ அவங்க ஃபேமிலிக்கு வந்து டைம் பத்த மாட்டேன் சாப்பிடுறதுக்கு. சோ நான் லஞ்ச் அண்ட் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்.
1: சரி, சிறப்பா செய்யுங்க. செய்யற வேலைய இன்னைக்கு என்ன சமைச்சீங்க?
0: இன்னைக்கு வந்து கோழி கறி, ஓபிஸ் பரட்டர், அது ரெண்டு தான்.
1: என்னுடைய பள்ளிக்கூட நினைப்பு வந்துருச்சுங்க. அப்ப படிக்கும் போது ஒவ்வொரு புதன்கிழமையும் இது இருக்கும் கண்டிப்பா.
0: ஆமா.
1: இப்போ யாருக்காக என்ன பாட்டு கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
0: என்னோட கணவருக்காக, பொக்கிஷம் படத்துல இருந்து நிலா நீ வானம் அந்த பாட்டு.
1: சரி, பொக்கிஷம், உங்களுடைய பொக்கிஷத்துக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி
0: நன்றி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: சொல்லுவாங்களே, சின்ன சின்ன அன்பில் தனி ஜீவன் இன்னும் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது என்னங்க?
2: நான் ஏதாவது வீட்டுல சமைச்சு வச்சு சாப்பிட்டாலும் ருமம் மகிழ்ச்சியா இருக்கும்.
3: உங்க சமையல ருசித்து சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமா?
2: ஆமா, நேத்து பீனட் குக்கீஸ் செஞ்சேன் நேத்து எல்லாருக்கும். அப்ப இன்னைக்கு காலையில என்னோட மக எடுத்து கொடுத்தாங்கம்மா, ஒன்னு சாப்பிடுங்கம்மா, பணத்துல வேணாமா, ஏமா நீங்க செய்யறீங்க, உங்களுக்கு ஒட்டுக்கலாம், நீங்க ஏன் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்ல எனக்காக நான் வந்து அது மாதிரி இருக்க கூடாது, நீங்க எல்லாமே சாப்பிடுறீங்க, அது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு.
3: உண்மையிலேயே உங்க மனசை நாங்க மதிக்கிறோம் போங்க.
2: நமக்கு ஒட்டுக்கலன்னு நம்ம அது மாதிரி இருக்க கூடாது, எல்லாரும் சாப்பிடணும்.
1: ஆமா, ஆனா வீட்டுல பாராட்டுவாங்களே கோமதி, உங்களை நல்லா சமைச்சிருக்கீங்க, இன்றைக்கு சமையல் சுவையா இருக்கு அப்படின்னு.
2: அது வந்து குழந்தைங்க ரொம்ப செய்வாங்க. என் கணவர் வந்து அந்த ருசியில மறந்துடுவாரு, நம்ம கேட்கணும்.
3: சுவையில மயங்கிட்டாரா?
2: ஆமா, இல்ல நம்ம கேட்டோம்னா இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு சார் அப்படின்னா, ஏ ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: எப்படினாக்கா, உங்களோட சமையல நீங்க அவரை கட்டி போட்டுட்டீங்க, அதனாலதான் அவருக்கு பேச மனசு வரல, வாயில வார்த்தை இல்ல.
3: கோமதி, ஆண்களுக்கு எப்படி வந்துட்டு பாத்தீங்களா?
2: தெரியுது,
3: தெரியுது, நல்லா தெரியுது.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். 2027 ஆண்டு தொடங்கி 2031 வரை 1.18 மில்லியனுக்கும் மேற்பட்ட நுட்ப திறன் கல்வி டிவேட் மாணவர்களுக்கான புதிய தொழிற்கல்வி வாய்ப்புகளை உருவாக்க 2027 வரவு செலவு திட்டத்தில் பணியிட பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. டிவேட் பட்டதாரிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று தேசிய டிவேட் மன்ற செயலாளர் டாக்டர் அஷ்மீர் முகமது யூனுஸ் கூறினார். நாட்டில் காற்று மாசு குறியீடு IPU இன்று காலை நிலவரப்படி 35 இடங்களில் ஆரோக்கியமற்றதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜோஹர் பத்துபஹாட்டிலும் ஸ்லாங்கூர் ஜோஹான் சித்தியாவிலும் IPU மிக உயர்வாக 190 பதிவாகியுள்ளது என்று சுற்றுச்சூழல் துறையின் காற்று மாசு குறியீடு நிர்வாக முறை APIMS அகப்பக்கம் குறிப்பிடுகிறது. நேற்று அதிகாலையில் தனது காதலனால் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் மாணவியின் மரணம் குறித்த விசாரணைக்கு உதவ முழு ஒத்துழைப்பை வழங்குவதாக பாலிடெக்னிக் சமூக கல்லூரி கல்வித்துறை JPPKKOM சுல்தான் அஜி அமர் ஷா பாலிடெக்னிக் பாலிஷாஸும் அறிவித்துள்ளன. பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டதுடன் மேலதிக தகவல்கள் அவ்வப்போது தெரிவிக்கப்படும் என்றும் JPPKK அறிக்கையில் கூறியது. வங்காளதேசத்தின் முதல் அணுமின் நிலையம் ரோபோர் நீண்டகால தாமதத்திற்கு பின்னர் இவ்வாண்டு செயல்பாட்டுக்கு வர தயாராகி வருகிறது. பத்மஹாற்றங்கரையில் டாக்காவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அந்த 13 பில்லியன் அமெரிக்க டாலர் திட்டத்தில் தலா 1.2 GW திறன் கொண்ட 2 அணு உலைகள் உள்ளன. பின்லாந்தில் நடைபெறும் ஆர்க்டிக் பொதுப்பூப்பந்து போட்டி நாட்டின் கோசூஹன் ஷெவின்லாய் ஜெமே கலப்பு இணையினர் முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி கண்டனர். அவர்கள் இங்கிலாந்தின் சாமுவேல் ஜான்ஸ் லீசி டால்மன் இணையிடம் 27-25 18-21 15-21 என வீழ்ந்தனர். ஜான்ஸ் டால்மன் இணை 2 சுற்றில் ஸ்வீடனின் பிலிப் கார்பர்க் டெல்டா ஜோ இணையை சந்திக்கும். முன்னதாக ஸ்வீடன் இணையினர் ஜெர்மனியின் சிமன் கோரெக்ஸ் அலிமஸ் லைமன் எனையை 21-17 21-9 என வென்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: வாழ்த்து சொல்லணும் இல்ல அவங்களுக்காக ஒரு அன்பு பரிசா வானொலி பக்கமா பேர் சொல்லி பாடல் கேட்கறது ஒரு தனி சுவாரஸ்யம் தானே. அந்த சுவாரஸ்யத்தை இன்ப அதிர்ச்சி அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த முயற்சியில நீங்களுமே வந்துட்டு இறங்கலாங்க, தப்பே கிடையாது. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலலும் பொறுப்புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லொகர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 3:04. கோலலும் பொறுப்புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லொகர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:04.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: இசை ஞானியுடைய பாடல்னா பாடல் தாங்க, அதை கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு தானே இருந்தது. சரி, இப்போ போட்டி அங்கம் தொடங்கியாச்சு. 10 என்றதுக்குள்ள நீங்களும் தாராளமாக அழைக்கலாங்க. 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 போட்டி அங்கத்தில் நீங்களுமே கலந்துக்கலாம், பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 10 என்றதுக்குள்ள தயாரா இருக்கீங்களா அஷ்டலட்சுமி? சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, 1 அப்படின்னு தொடங்குற 4 பாடல்களை சொல்ல போறீங்க 10 வினாடிகள்ல, சரியா?
1: போலாம்
0: போலாம்.
1: ஒரே முறை உண்டரிசனம், அப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி,
0: சரி,
1: அப்புறம் ஒரு தேவதை வந்து விட்டால், அப்புறம் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு நாள் ஒரு பொழுது,
0: ஒரு கூடை சன்லைட், ஒரு கிளி ஒரு கிளி, ஒரு கஞ்சாடை.
1: ஆமா, அதேதான் அதேதான்.
0: டக்குனு வர மாட்டுது.
1: என்ன
0: பாட்டு வேணும்னு சொல்லுங்க, குடுத்துறலாம், முயற்சி பண்ணீங்கல்ல அதுக்காகவே.
1: எனக்கு வந்து ஒரு அந்த பாட்டுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஒரு கண்ணாடி, அது கூட ஓகேதான்.
0: சரி, பாட்டு வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக, கேக்கலாம். நன்றி,
1: ரொம்ப ரொம்ப நன்றி கிருஷ்ணன், ரொம்ப நன்றி கிருஷ்ணன்.

சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.

0: காயத்ரி வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: காயத்ரிக்கான கேள்வி என்ன தெரியுமா?
1: சொல்லுங்க.
0: எஸ்டிஆர் பிடிக்குமா? சிலம்பரசன்
1: பிடிக்கும். ஓகேதான்
0: பிடிக்கும். ஓகேதானா? அவர் பாடின பாடல்கள் இருக்குல்ல, அதுல ஒரு மூன்று பாடல்களை 10 வினாடிகள்ல சொல்ல போறீங்க.
1: ஓகே, ட்ரை பண்றேன்.
0: முயற்சி பண்றீங்க, போலாமா? சரி.
1: லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே.
0: சரி, முடிய போது.
1: இல்ல வரல, அதுக்கு மேல
0: போச்சா? தீ தளபதி எல்லாம் அவர் தான் பாடினாரு. அப்புறம் ஆயம குத்து டான்சர், நோ மணி நோ மணி, நிறைய இருக்கு. சரி, பரவாயில்ல, இருந்தாலும் முயற்சி பண்ணி.
1: ஒன்னு
0: சொல்லிருக்கீங்க, அதுவே பெரிய விஷயங்க. பெரிய விஷயம் தான் அது. சரி சொல்லுங்க, அந்த ஒன்னு சொன்னதுக்காக பாட்டு குடுக்கறோம். என்ன பாட்டு வேணும்?
1: பிள்ளைங்களுக்கு பிடிச்ச பாட்டுனா, இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற ஜனநாயகன் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு.
0: சரி, வந்துகிட்டே இருக்குங்க, கேட்கலாம். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: பாத்தீங்களா, இந்த மாதிரி முயற்சி பண்ணாலே உங்களுக்காக பாடலை குடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். யாருக்காவது அன்பு பரிசா பாட்டு குடுக்கணும் அப்படின்னா, இந்த போட்டி அங்கத்துல நீங்களுமே பங்கெடுக்கலாம். இந்த மாதிரி சுலபமான கேள்விகள் தான், பயப்படாதீங்க. சுழியம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என் நெஞ்சில் குடி

0: நம்மை சுற்றி
1: நலவியல் சமூக விழா கெட் கனெக்டட் அமைப்பின் ஏற்பாட்டில் வெல்னஸ் அண்ட் கம்யூனிட்டி ஃபேர் 2026 நலவியல் சமூக விழா வரும் சனிக்கிழமை அக்டோபர் 10 நாள் காலை 10 முதல் மாலை 6 வரை கம்போங் அட்டா விஸ்மா மிராமாவில் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் ஜெய்சிவா.
2: ரேடியோ கேட்கிற எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் இன்னைக்கு உங்க எல்லோரும் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட்க்கு இன்வைட் பண்ணப்படுறேன். வருகிற சனிக்கிழமை அக்டோபர் 10 கோலாலம்பூர்ல கெட் கனெக்டட் வெல்னஸ் கம்யூனிட்டி ஃபேர் 2026 நடக்க போறது. இந்த இவெண்ட்ல என்ன ஸ்பெஷலா இருக்கிறதுன்னா, நம்ம ஹெல்த் பத்தி, வெல்னஸ், பியூட்டி, ஃபுட் எல்லாமே ஒரு இடத்துல இருக்க போகுது. யோகா, தியானம், சவுண்ட் ஹீலிங், கிறிஸ்டல்ஸ், இந்த மாதிரியான பியூட்டி சீன் கேர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டால்ஸும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ட்ரெடிஷ்னல் கிழங்கு சூப் பவுடர், நேச்சுரல் வெல் ட்ரிங்க்ஸ், எனர்ஜி பால் அப்புறம் இருக்கின்றது. சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் அருமையான சாப்பாடும் அங்க இருக்கின்றது. மிஸ்டர் சரவணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் அசோசியேஷன் வராரு. நியூ லான்ச் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரோம்னா, இந்த இவெண்ட்ல ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் கன்சல்டேஷன், சித்தவர்ம பத்தி, ஆட்டிசம் அவேர்னஸ், ரெட் கிரசன்ட் ட்ரைனிங், ஏஐ டெக்னாலஜிக்கும் இருக்க போகுது. அங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸ்டால்ஸ் வந்து சில ஸ்டால்ஸ் பாத்தீங்கன்னா டெஸ்டிங் ஸ்பெஷல் ப்ரொமோஷன்லாம் நடக்குது. இப்ப நான் உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் பத்தி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சனிக்கிழமை அக்டோபர் 10 காலை மணி 10 6 வரைக்கும் விஸ்மா மிராமா கிரவுண்ட் ஃபுளோர் கம்போங் அட்டா கோலாலம்பூர்ல நடக்க போகுது. மேலும் டீடைல்ஸ் வேணும்னா 03625285514

0: நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்களாம். நம்ம ரொம்ப விஷயம் அங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலியா ஒரு நல்ல நாளையா நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்க ஃபேமிலி கூடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு வரலாம். அக்டோபர் 10ஆம் தேதி விஸ்மா மீராமல் எல்லாம் எல்லாரும் சந்திப்போம். உங்கள் எல்லோருக்கும் அன்பான வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க.
1: நம்மை சுற்றி
2: பாரதி ராஜாவிற்கு முதல் மரியாதை புகழஞ்சலி. மண் வாசனை தந்த பாரதி ராஜா அவர்களுக்கு முதல் மரியாதை புகழஞ்சலி ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 11 மதியம் 3 மணிக்கு பத்து கேவ்ஸ் ஷெங்கா மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறும். இந்நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை வழங்குகிறார் மலேசிய இந்திய விளையாட்டு மற்றும் கலாச்சார அறவாரிய தலைவர் டத்தோ தி மோகன்.
3: வணக்கம். கலசந்த பாரதி ராஜா ஐயாவுக்கு வந்து ஒரு புகழஞ்சலி வந்து மலேசியா செய்ய போறோம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பாரதி ராஜா வந்து அவர் வந்து இயற்கைய கிராமப்புறத்தை திரைக்கு கொண்டு வந்த ஒரு ஆள்னா அது அவர் தான். கலை கலாச்சாரத்தை பத்தி திரையில இருந்து காட்டுறதும் வந்து அவர் தான். இதை செய்யற காரணம் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட அர்ப்பணிப்பு, அவரோட சேவை, அதாவது குறிப்பா தமிழுக்கு சினிமா துறைக்கு வந்து பெரிய அளவில் அவர் செஞ்சிருக்காரு. அதனால வந்து இன்று இருக்கிற யங்க ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்கும் தெரியணும் இந்த மாதிரி உள்ள இயக்குநர் எல்லாம் இருந்தாங்க அப்படின்றதுக்காக 11ஆம் தேதி 10ஆம் மாசம் 3 மணிக்கு ஷெங்கா ஹால் கன்வென்ஷன் ஹாலில் பத்திகேஃபில் நடைபெறுது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா தமிழ்நாட்டிலேருந்து ஸ்பிரிங் ஸ்டார் சரத்குமார் வர்றாரு, அப்புறம் அவங்க மனைவி மேடம் ராதிகா வராங்க, மற்றும் இங்கே மாயக்காவின் தேசிய தலைவர் டான்ஸ் விக்னேஸ்வரன், டாக்டர் சரவணன் மற்றும் நிறைய பிரமுகர்கள் வராங்க. இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீயான நிகழ்ச்சி, வந்து கலந்துங்க 3 மணிக்கு ஷெங்கா ஹாலில். நன்றி.
1: நம்மை சுற்றி
2: ஓவிய போட்டி. நவராத்திரியை முன்னிட்டு சிராஸ் ஸ்ரீ முனீஸ்வரர் அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி ஓவிய போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 11 அவ்வாலயத்தில் நடைபெற உள்ளது. மேலதிக விவரங்களை பெற 0312-2086354 அல்லது 0119-2788-2 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: நம்மை சுற்றி

0: உங்களுடைய
1: ரசனைக்கு நன்றி. எங்க போயிட்டு இருக்கீங்க? வேலை முடிஞ்சா இல்ல சாப்பிட போயிட்டு இருக்கீங்களா? வார்த்தை சொல்ல இருக்கிற மூன்று பாடல்களை 10 வினாடியில சொல்ல போறீங்க, சரியா?
0: அது பாடணுமா இல்ல? நான்
1: இல்ல சொல்லணும், சொல்லணும். நல்லா பாடுறீங்க, இருந்தாலும் கேட்ட நேரத்துல சரியா சொல்லிட்டீங்க நீங்க, டக்கு டக்கு டக்குன்னு. அதுக்காக உங்களுக்கு பரிசா பாட்டு கொடுத்தே ஆகணும். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும், யாருக்காக கொடுக்கலாம்?
0: எனக்கு வந்து டேடிஷாக்கோட சிண்ட்ரெல்லா பாட்டு வேணும்.
1: சிண்ட்ரெல்லா? ஓ, நம்ம உள்ளூர் பாட்டா?
0: ஆமா, அந்த பாட்டு வந்து எனக்காக டெடிகேட் பண்றேன்.
1: உங்களுக்காக நீங்களே டெடிகேட் பண்ணிக்கிற பாடல் இப்போ வந்துகிட்டே இருக்கு. நன்றிங்க உள்ளூர் பாட்டு கேட்டதுக்கு.
0: தேங்க்யூ சோ மச்.

0: சுமிதா வணக்கம், எங்க இருந்து அழைக்கிறீங்க? சரி, சுமிதாவுக்கான கேள்வி என்னன்னு பாத்துடலாமா? பூல தொடங்குற மூன்று பாடல்கள், சரியா? பூ பேர் இருக்கிற மூன்று பாடல்கள் பத்து வினாடியில சொல்ல போறீங்க, போலாமா? அடுத்து என்ன, அவ்வளவுதானா? பத்து வினாடி போட்டது, நீங்க முழுசா பாடுறதுக்கா
1: என்னது?
0: மத்தது ஞாபகத்துக்கு வரலையா? சரி, இதுக்கு பிறகு நீங்க வந்து சர்ச்சிபித்தில இல்ல கூகுள்ல கேட்டு பாக்கணும், பூல தொடங்குற பாட்டு சொல்லு அப்படின்னு. சரியா? சரி, ஒன்னு சொன்னதுக்காகவே பாட்டு குடுக்கலாம். என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, குடுக்கலாம்.
1: எனக்கு கடல் பாட்டுலயே நெஞ்சத்துல பாட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு குடுத்தீங்களா?
0: இன்னொரு பாட்டா? ரெண்டு பாட்டு வேணுமா உங்களுக்கு? இது என்ன ஆடி தள்ளுபடியா? ஒன்னு வாங்கினா ஒண்ணு இலவ சொல்ற மாதிரி?
1: எனக்கு
0: மாணவர்களுக்காக, சரியா? சரி, கண்டிப்பா நல்லபடியா தேர்ச்சி ஆயிருவீங்க. என்ன பாட்டு, இன்னொரு பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து வைராஜவை பாட்டு வேணும், பச்சை வந்த பூ. என்ன
0: முயற்சி பண்றோம் ரெண்டு பாட்டையும் வழங்குறதுக்கு உங்களுக்காக. நன்றி,
1: நன்றி அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா.

மதன் கார்கி வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் அவரே பாடியிருந்த பாடல் நம்ம கேட்டிருந்தவங்க. இது வந்து முதல்ல அழைச்சவங்க அவங்க இரண்டு பாடல் கேட்டிருந்தாங்கல்ல, அவங்களுக்காக அன்பு பிரைஸாக கொடுத்திருந்த பாட்டு. சரி, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்து உங்களை இசையும் இசையும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுக்காக பிரேமா காத்துட்ருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். நிறைவு பாடல் உங்களுக்காக யுகேந்திரன் கொண்டு வராரு, கேட்கலாம். கல்யாண

நான் கொஞ்சம் பேசணும் என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

0: 16வது மலாக்கா சட்டமன்ற தேர்தல் நவம்பர் 14 வாக்களிப்பு, அக்டோபர் 31 வேட்புமனு தாக்கல், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 2027 வரவு செலவு திட்டம், வாழ்க்கை செலவின மீது கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். 16வது மலாக்கா சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு அடுத்த மாதம் 14வது நாள் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இம்மாதம் 31வது நாள் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து நவம்பர் 8வது நாள் முன்கூட்டியே வாக்களிப்பு அட்டவணையிடப்பட்டுள்ளது. மலேசியா செம்பெண்ணெய் எண்ணெய் சந்தையை தொடர்ந்து வலுப்படுத்தும் என தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டாத்துஸ்ரீ டாக்டர் நொராயினி அஹமட் தெரிவித்தார். அத்துடன் ஆப்பிரிக்கா, ஆசியான், மேற்காசியா உட்பட பிற வட்டாரங்களில் சந்தையை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் ஆராயப்படும். புதிய பயனீட்டாளர்களை அணுகவும் தொழில்துறையின் நிலைத்தன்மைக்கும் சந்தை விரிவாக்கம் வழிவகுக்கும் என அவர் கூறினார். இதற்காக மலேசியா அரசாங்கங்களுடனும் தொழில்துறை பங்காளிகளுடனும் தொடர்ந்து ஒத்துழைக்கும். மேலும் உலக செம்பெண்ணெய் தொழில்துறையின் நம்பிக்கையான விநியோகிப்பாளராகவும் மலேசியா திகழும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தலைநகரில் இன்று நடைபெற்ற மலேசிய செம்பெண்ணெய் எண்ணெய் ஆய்வரங்கில் அவர் சிறப்புரையாற்றினார். 2026 அரையாண்டில் நாட்டின் வரி வசூல் 9% அதிகரித்து 129.6 பில்லியன் ரிங்கேட்டாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 119.1 பில்லியன் ரிங்கேட் வசூலிக்கப்பட்டது. நிறுவன வரி வருமானம், விற்பனை சேவை வரி SST வசூல் அதிகரித்ததே இதற்கு முக்கிய காரணமாகும் என நிதித்துணை அமைச்சர் லியூ சின் தோங் தெரிவித்தார். உணவு, பானம், சேவை, காப்புறுதி, தளவாட துறைகளில் SST வசூல் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே இவ்வாண்டுக்கான 343.1 பில்லியன் ரிங்கிட் வரி வசூல் இலக்கை அரசாங்கம் அடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் லியூ சின் தோங் குறிப்பிட்டார். பொருளாதார வளர்ச்சி, இலக்கிடப்பட்ட வரி சீர்திருத்தங்கள் மூலம் வரி வசூல் மேலும் அதிகரிப்பதுடன் முதலீட்டாளர் நம்பிக்கையும் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டு திறனும் வலுப்பெறும் என அவர் கூறினார். மலேசியர்கள் ஆவலுடன் காத்திருக்கும் 2027 வரவு செலவு திட்டம் இன்னும் 2 நாட்களில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ளது. மேற்காசிய மோதலின் விளைவால் ஏற்பட்டுள்ள வாழ்க்கை செலவின அதிகரிப்பை தொடர்ந்து பல்வேறு முனைப்புகள் குறித்து முன்னெடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது எனில் அது மிக இல்லை. இவ்வேளை இந்திய இளையோரின் எதிர்பார்ப்பு எவ்வகையில் உள்ளது என்பது குறித்து விவரிக்கிறார் மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் தேசிய தலைவர் முருகன் மணியம்.
1: திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளில் இந்திய இளைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகளும் தொழிற்கல்வி தீவேட் பயிற்சிகளுக்கான சிறப்பு ஒதுக்கீடுகளும் வழங்கப்பட வேண்டும். சிறுதொழில் மற்றும் வணிகம் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு எளிய முறையில் மானியங்களும் கடன் உதவிகளும் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து இன்றைய நவீன உலகிற்கு மிகவும் அவசியமான செயற்கை நுண்ணறிவு, AI மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப துறைகளில் நமது இந்திய இளைஞர்கள் பின்தங்கிவிடக்கூடாது. AI சார்ந்த தொழிற்கல்வி பயிற்சி முகாம்கள் மற்றும் ஆராய்ச்சி நிதி ஒதுக்கீடுகள் மூலமாக நமது இளைஞர்களை எதிர்கால தொழில்நுட்ப புரட்சிக்கு நாம் தயார்படுத்த வேண்டும். அரசு இளைஞர் அமைப்புகளுக்கு வழங்கும் நிதி ஒதுக்கீட்டை அதிகரிப்பதோடு கொள்கை முடிவுகளில் இளைஞர்களின் குரலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். நமது இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதார பங்காளிகளாகவும் தலைவர்களாகவும் உருவெடுக்க ஒருங்கிணைந்த ஆதரவை இந்த வரவு செலவு திட்டம் வழங்கும் என பெரிதும் எதிர்பார்க்கிறோம்.
0: இவ்வேளை 2027 வரவு செலவு திட்டத்தில் உயர்தர செயற்கை நுண்ணறிவு தளங்களுக்கான சந்தா கட்டணங்களுக்கு 50% உதவித்தொகை வழங்குவது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் முன்வைக்கப்பட்டுள்ளது. எதிர்கால வேலைவாய்ப்பு சந்தைக்கான ஆயத்த நடவடிக்கைகளுள் ஒரு பகுதியாக அந்த முனைப்பு அமையும் என்றும் அவர் விவரித்தார். 2027 ஆண்டு தொடங்கி 2031 வரை 1.18 மில்லியனுக்கும் மேற்பட்ட நுட்பத்திறன் கல்வி டிவேட் மாணவர்களுக்கான புதிய தொழிற்கல்வி வாய்ப்புகளை உருவாக்க 2027 வரவு செலவு திட்டத்தில் பணியிட பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிறுவனங்களில் உள்ள இடவசதியை மட்டும் சார்ந்திருக்காமல் மாணவர்கள் தொழில்துறையிலேயே அதிக நேரம் பயிற்சி பெறும் வகையில் வேலை அடிப்படையிலான கற்றல் WBL, பணியிட பயிற்சி, தொழில்துறைகளுக்குள் கற்றல் மையம் ADI போன்ற திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட வேண்டுமென தேசிய டிவேட் மன்ற செயலாளர் டாக்டர் ஆஸ்மீர் முகமது யூனுஸ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: மக்கள் குரலுக்கு முன்னுரிமை அளிக்கும் 2027 வரவு செலவு திட்டம். கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை செலவினம், வறுமை ஒழிப்பு, இலக்கிடப்பட்டோருக்கான உதவித்தொகை என மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு கவனம் செலுத்தும். வரும் வெள்ளிக்கிழமை நேரலையாக RTM-இல்.
0: நேற்று அதிகாலையில் தனது காதலனால் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் மாணவியின் மரணம் குறித்த விசாரணைக்கு உதவ முழு ஒத்துழைப்பை வழங்குவதாக பாலிடெக்னிக் சமூக கல்லூரி கல்வித்துறை JPPKKOM சுல்தான் அஜி அமர் ஷா பாலிடெக்னிக் பாலிஷாஸும் அறிவித்துள்ளன. JPPKKOM பாலிஷாஸும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு உரிய ஆதரவையும் உதவியையும் தொடர்ந்து வழங்கும். அத்துடன் மேலதிக தகவல்கள் அவ்வப்போது தெரிவிக்கப்படும் என்றும் JPPKKOM வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அது இரங்கலை தெரிவித்துக் கொண்டது. அத்துடன் அனைத்து தரப்பினரும் இச்சம்பவம் தொடர்பில் ஊகங்களை வெளியிடவோ உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்பவோ கூடாது என்றும் அதை கேட்டுக் கொண்டது. இவ்வேளை காவல்துறை அந்த மாணவியின் மரணச்சம்பவ விசாரணைக்கு உதவ 3 நபரிடம் விளக்கமளிப்பை பெற்றதாக குவாந்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் ACP அசாரி அபுசாமா தெரிவித்தார். துன்புறுத்தல் சட்டம் பிரிவு 302-ன்படி விசாரணையை முழுமை செய்ய மாணவியுடன் தங்கியிருந்த மற்றொருவரும் விளக்கமளிக்க அழைப்பு விடுக்கப்பட்டது. இருவரும் ஒரு வருடமாக பழகி வரும் நிலையில் இச்சம்பவத்திற்கான காரணம் பொறாமையின முதற்கட்ட விசாரணையில் நம்பப்படுகிறது. விசாரணைக்கு உதவ அந்த நபர் திங்கட்கிழமை வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். வங்காளதேசத்தில் நீண்டகாலம் நிலுவையில் இருந்த முதல் அணுமின் நிலையம் ரோபோர் இவ்வாண்டு செயல்பாட்டுக்கு வர தயாராகி வருகிறது. பட்மா ஆற்றங்கரையில் டாக்காவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அந்த 13 பில்லியன் அமெரிக்க டாலர் திட்டத்தில் தலா 1.2 GW திறன் கொண்ட 2 அணு உலைகள் உள்ளன. முதல் உலை இவ்வாண்டு இறுதிக்குள் செயல்பட தொடங்கும் என்றும் இரண்டாவது உலை அடுத்த ஓராண்டுக்குள் செயல்படும் எனவும் அதன் நிர்வாக இயக்குநர் முகமது ஜஹிடுல் அஸ்ஸான் தெரிவித்துள்ளார். 2 உலைகளும் முழுமையாக செயல்பட்டால் வங்காளதேச மின்துறையில் 10 விழுக்காட்டிற்கும் அதிகமாக வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு. பின்லாந்தில் நடைபெறும் ஆர்க்டிக் பொதுப்பூப்பந்து போட்டி நாட்டின் கோ சூன்வான் ஷெவின் லைஜெமே கலப்பு இணையினர் முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி கண்டனர். அவர்கள் இங்கிலாந்தின் சமுவேல் ஜான்ஸ் லிலி டால்மன் இணையிடம் 27-25, 18-21, 15-21 என வீழ்ந்தனர். ஜான்ஸ் டால்மன் இணை இரண்டாம் சுற்றில் ஸ்வீடனின் பிலிப் கால்பர்க் டில்டா ஜோ இணையை சந்திப்பர். முன்னதாக ஸ்வீடன் இணையினர் ஜெர்மனியின் சைமன் ரெக்ஸ் அலெக்ஸ் லேமன் இணையை 21-17, 21-9 என வென்றனர். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அர்ஜென்டினா அணியின் கனவுகளையும் தனது சொந்த கனவுகளையும் சுமந்து களமிறங்கிய அவ்வணியின் நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி பன்னாட்டு காற்பந்து துறையிலிருந்து விடைபெற்றார். இந்நாள் தனது விளையாட்டு வாழ்க்கையின் மிகவும் சோகமான நாள் என நிகழ்ச்சியுடன் அவர் தெரிவித்தார். முன்னதாக பெர்னின் அணிக்கு எதிரான போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற நிலையில் மெஸ்ஸி 1 கோல் அடித்த வேளை 2 கோல்களை புகுத்த உதவினார். போட்டிக்கு பின்னர் மொனுமெண்டல் அரங்கத்தில் ரசிகர்களுக்கும் சக வீரர்களுக்கும் முன்னிலையில் தனது 21 ஆண்டுகால பன்னாட்டு காற்பந்து பயணத்தை லியோனல் மெஸ்ஸி நினைவு கூர்ந்தார். 16வது மலாக்கா சட்டமன்ற தேர்தல் நவம்பர் 14 வாக்களிப்பு, அக்டோபர் 31 வேட்புமனு தாக்கல், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 2027 வரவு செலவு திட்டம் வாழ்க்கை செலவின மீது கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இளையராஜா ஸ்வேதா மோகன் குரலில் அந்த இனிய பாடலை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். புதன்கிழமை மதிய வேளையில் உங்களை சந்திக்கின்றேன் நான் பிரேமா கிருஷ்ணன். வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு வேணும் என்று சொல்வதை விட இரவில் நிம்மதியான தூக்கம், நல்ல ஆரோக்கியம், மனதில் நிம்மதி, முகத்தில் உண்மையான சிரிப்பு, இதுவே அழகான வாழ்க்கையை நமக்கு உருவாக்கும். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த புதன்கிழமை ஒரு தலைப்பை குறித்து நம்ம பேசுவோம். இன்றைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, திருமணம் முன்பு நிறைய பிடிச்ச விஷயங்களா செய்திருக்கலாம், ஆனால் திருமணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம் உதாரணமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியா வெளியே போவதா இருக்கட்டும், நண்பர்களை சந்திப்பதாக இருக்கட்டும், பிடித்த உணவை சாப்பிடுவது, நள்ளிரவு வரை படம் பார்ப்பது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து திருமணத்திற்கு முன்பு நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு இதெல்லாம் வந்து ஒரு ஏக்கமா, அந்த மிஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? அந்த சின்ன சின்ன ஏக்கங்களை குறித்து எங்களோட அழைத்து பேசலாம். சொல்லியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லியோ 3-2-2-8-2-4-7-6-8.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இனிமையான பாடல்கள் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். சரி, இன்றைய தலைப்பு பாத்தீங்கன்னா, திருமணத்திற்கு முன்பு நிறைய பிடித்த விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கலாம், ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செய்ய முடியலையே அப்படின்ற ஏக்கம் இருக்கலாம். சிப்பாங்கல இருந்து இலக்கிய வாணன் அழைச்சிருக்காரு, என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
1: அந்த மாதிரி நிறைய பற்றியங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னதுன்னா, நண்பர்களோட ரொம்ப வெளியே போலாம், போக முடியாதுன்னு இல்ல, ஆனா சீக்கிரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வீட்டுக்கு வந்துடணும். அப்புறம் அந்த வெளிய போயிட்டு அப்புறம் அந்த உறவுக்காரங்களோட வீட்டுக்கு எல்லாம் போனா ஒரு கூட அஞ்சு ரெண்டு மூணு நாள் தங்குறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்ப இல்ல,
0: இப்ப குறைஞ்சிருச்சு,
1: முடியும் குறைஞ்சிருச்சு. ஆனா அது வந்து நான் ஏங்கி இருக்கேன். அதாவது என்னுடைய மகள் பிறக்கிற வரைக்கும், நான் திருமணம் ஆகி 13 ஆண்டுகள் கழித்துதான் என் மக பிறந்தாங்க. என் மக பிறந்த பிறகு அந்த ஏக்கங்கள்லாம் தவிடு பிடியாயிருச்சு. என் மகளோட இருக்கிறதே அது வந்து ஒரு பெரிய சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு.
0: உங்கள் வீட்டில் பிறந்த தேவதைனால உங்களோட ஏக்கம் கலைந்து விட்டது. சரி, நன்றி.
1: நன்றி.

0: வரலாறு வழங்குபவர் வரலாற்று சிறப்பு மிக்க கேரி தீவு தொகுப்பாசிரியர் மு கோவிந்தசாமி.
1: கேரி தீவின் வரலாறு சிலாங்கூர் மாநில ஆளுநரின் வரலாற்றோடு இணைக்கப்பட்டுள்ளது. இத்தீவில் உள்ள பழைய கட்டிடங்கள் எல்லாம் ஆன்டிக்விட்டிஸ் ஆக்ட் 1976, அதாவது பழங்கால வரலாற்று சட்டம் 1976 படி பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆரம்ப காலகட்டத்தில் ஈவி கேரி அவர்கள் ஜூக்ராவில் உள்ள ஒரு பங்களோவில் தங்கி இந்த தீவின் நிர்வாகத்தை கவனித்து வந்தார். இத்தீவு மலாயா தீபகற்பத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சதுப்பு நில பகுதியாகும். ஆறுகள் வழி அதிகமான நிலையில் குவிந்த வண்டல் மண் இத்தீவில் காணப்படுகிறது. இத்தீவு மிகவும் சமமாகவும் சில இடங்களில் கடல் மட்டத்திற்கு கீழேயும் உள்ளது. ஆகையினால் வெள்ளம் வராதவாறு அணைகள் கட்டப்பட்டுள்ளன. தீபகற்ப மலேசியாவில் மேற்கு கரை பகுதி நதிகளின் வழி வளமிக்க சிறந்த விவசாய நிலப்பகுதியாக அமைந்துள்ளது. சதுப்பு நில காடுகள் நிறைந்த இத்தீவு மேங்க்ரோவ் ஸ்வாம்ப்ஸ் காடுகளை கொண்டதாக இருக்கின்றது. மலேரியா, காட்டு விலங்குகள், மற்ற நோய்கள் இப்பகுதியை தோட்டமாக நிர்மாணிக்க தடையாக இருந்தது. பிரிட்டனில் உள்ள தோட்ட முதலாளிகள் இந்த காரணங்களுக்காக கொலலங்காட் மற்றும் கில்லான் சதுப்பு நில பகுதிகளை தோட்டங்களாக உருவாக்க தயங்கினார்கள். இந்த காலகட்டத்தில் கேரி தீவின் தென்கிழக்கு பகுதியில் மமேரி எனும் பூர்வீக குடியினர் கிராமங்களை அமைத்து வாழ்ந்து வந்தார்கள். ஈவி கேரியின் விடாமுயற்சியின் காரணமாக பல தடைகளுக்கு பிறகு கேரி தீவில் தென்னை, ரப்பர், பின்னர் செம்பனை பயிர்கள் நடப்பட்டன.
0: வரலாறு வழங்கியவர் வரலாற்று சிறப்பு மிக்க கேரி தீவு தொகுப்பாசிரியர் மு கோவிந்தசாமி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: சொல்லுவாங்களே, சின்ன சின்ன அன்பில் தனி ஜீவன் இன்னும் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது என்னங்க?
2: நான் ஏதாவது வீட்டுல சமைச்சு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
3: உங்க சமையல ருசித்து சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமா?
2: ஆமா, நேத்து பீனட் குக்கீஸ் செஞ்சேன் எல்லாருக்கும். அப்ப இன்னைக்கு காலையில என்னோட மக எடுத்து கொடுத்தாங்கம்மா, அவங்க சாப்பிடுங்கம்மா, பணத்துல வேணாமா, ஏன் நீங்க செய்யறீங்க, உங்களுக்கு ஒட்டுக்கலன்னா நீங்க ஏன் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்ல எனக்காக நான் வந்து அந்த மாதிரி இருக்க கூடாது, நீங்க எல்லாமே சாப்பிடுறீங்க, அது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு.
3: உண்மையிலேயே உங்க மனசை நாங்க மதிக்கிறோம் போங்க.
2: நமக்கு ஒட்டுக்கலன்னு நம்ம அந்த மாதிரி இருக்க கூடாது, எல்லாரும் சாப்பிடணும்.
1: ஆமா, ஆனா வீட்டுல பாராட்டுவாங்களே கோமதி, உங்களை நல்லா சமைச்சிருக்கீங்க, இன்றைக்கு சமையல் சுவையா இருக்கு அப்படின்னு.
2: அது வந்து குழந்தைங்க ரொம்ப செய்வாங்க. என் கணவர் வந்து அந்த ருசியில மறந்துடுவாரு. நம்ம கேக்கணும்,
3: சுவையில மயங்கிட்டாரா?
2: ஆமா, இல்ல நம்ம கேட்டோம்னா இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு சார் அப்படின்னா, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: எப்படினாக்கா, உங்களோட சமையல நீங்க அவரை கட்டி போட்டுட்டீங்க, அதனாலதான் அவருக்கு பேச மனசு வரல, வாயில வார்த்தை இல்ல.
3: பாருங்க கோமதி, ஆண்களுக்கு எப்படி வந்துட்டு பாத்தீங்களா? தெரியுது, தெரியுது, நல்லா தெரியுது.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

பாயராஜ் இசையில் சரேஷ் டி செவன் குழுவினர் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் பிற்பகல் மணி 1:42 ஆகிவிட்டது. இசை மிசையும் தொகுப்புல ஒரு தலைப்பை குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கின்றோம். திருமணத்திற்கு முன்பு திருமணத்திற்கு பின்பு சின்ன சின்ன ஏக்கங்கள் நிறைய, அதாவது திருமணத்திற்கு முன்பு பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்திருப்பீங்க, அதெல்லாம் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு செஞ்சிருப்பீங்க. ஆனா திருமணத்துக்கு பின்பு ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும், ஐயோ இதை செய்ய முடியாம போயிருச்சு அப்படின்ட்டு. உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு உணவு சாப்பிடணும், இரவு நேரத்துல நான் போய் இதை சாப்பிட்டுருக்கேன், தனியா போய் படம் பார்ப்பேன், இந்த மாதிரி நினைச்சிருப்பீங்க. ஆனா அது இப்ப யோசிக்கிறீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அழைத்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8 இந்த எண்களுக்கு அழைத்து நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப வாங்க டைட்டஸ் தனராஜ் குரலில் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா பத்திகேஃப்ல இருந்து வி கே சாந்தினி அழைச்சிருக்காங்க. சொல்லுங்க சாந்தினி, உங்களுடைய வாழ்க்கையில திருமணத்திற்கு முன்பு செய்திருப்பீங்க நிறைய விஷயங்கள், ஆனா திருமணத்திற்கு பிறகு ஐயோ இதை செய்ய முடியலையே ஒரு ஏக்கம் இருக்கும் அப்படின்னு என்ன விஷயம் சொல்லுங்க.
1: திருமணத்திற்கு முன்பு வந்துட்டு நான் ரொம்ப ஃப்ரீடமா இருந்த ஒரு பொண்ணு, யாருமே எதுவுமே கேட்க மாட்டேன், எல்லாமே என் இஷ்டப்படியே செய்வேன். திருமணத்துக்கு பிறகு கணவர்கிட்ட ஒரு பிளாக்கும் வரலனாலும் அது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கட்டுக்கோப்புல நம்ம அடங்கியிருக்கிற மாதிரி, குடும்பம் கணவர் பிள்ளைங்க இது செய்யதா இருந்தா இது சொல்லிட்டு நம்ம செய்யணும், நினைச்ச நேரத்துக்கு அதை செய்ய முடியுது. இதுதான் தவிர மத்தபடி கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடி வித்தியாசம் எனக்கு அவ்வளவா தெரியல. கவலைன்றது இருந்தது,
0: கவலை இல்லை, ஆனா இந்த நினைத்த நேரத்துல அப்ப வந்து போயிட்டு வந்தீங்க, ஆனா இப்ப கொஞ்சம் யோசிக்கணும், பிள்ளைங்க இருக்காங்க அதனால விடுமுறை எடுத்துட்டு அவங்களுக்கு எப்ப விடுமுறை அப்பதான் சுற்றி பார்க்க போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏக்கத்தோட இருக்கு உங்களுக்கு.
1: ஆமா,
0: சரி சரி, நன்றி வி கே சாந்தினி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.

சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.

0: மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியால நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகே குணசேகரன். 16th மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க 687,697 பேர் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத் தலைவர் டத்து ஸ்ரீ ரம்லான் ஹருண் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31st வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என அவர் கூறினார். அடுத்த மாதம் 14th வாக்களிப்பு நடைபெறும் வேளை நவம்பர் 10th முன்கூட்டிய வாக்களிப்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 14 நாட்களுக்கு தேர்தல் பரப்புரைகள் மேற்கொள்ளப்படும். இது தொடர்பான சிறப்பு கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டில் உள்ள 65 பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட 67 நிர்மாணிப்பு திட்டங்களின் பயனாக கூடுதலாக 1478 வகுப்பறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி துணை அமைச்சர் வாங் காவோ தெரிவித்தார். புதிய கல்வியாண்டில் 1st ஆண்டில் 2 குழு மாணாக்கரை வரவேற்க உள்ளதை முன்னிட்டு கூடுதல் வகுப்பறை நிர்மாணிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டது என அவர் கூறினார். தலைநகரில் வீடற்றோர் சிறார் தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காண மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் அறிக்கை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்துள்ளார். சேகரிக்கப்பட்ட தரவுகளை கடந்த 2 ஆண்டுகளில் புள்ளி விவரங்களுடன் ஒப்பிட்டு மேலும் பயனுள்ள நடவடிக்கை திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் மத்திய பொருளகம் கடந்த 3 ஆண்டுகளில் முதல் முறையாக 1 நாள் வட்டி விகிதத்தை உயர்த்தியுள்ளது. ஆசியாவின் 3rd முதன்மை பொருளாதார நாடான இந்தியா மேற்காசிய போரினால் பணவீக்க அழுத்தத்தை சந்தித்துள்ளது. அத்துடன் ரூபாயின் மதிப்பும் சுணக்கம் கண்டுள்ளது. அக்டோபர் 7 இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதல் நிகழ்ந்து 3 ஆண்டுகள் ஆகின்றன. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் இன்று காசா எல்லையில் நடத்திய தாக்குதலில் 2 பலியாகினர். 3 ஆண்டுக்கு முன் அங்கு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் இஸ்ரேலின் தாக்குதலால் கொல்லப்பட்ட 300 பங்கேற்பாளர்களை நினைவு கூறுவதற்காக குடும்பத்தினர் கூடியிருந்தனர். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண தோல்விக்கு பின்னர் யுஎஃப்ஏ நாடுகள் கிண்ண காட்பந்து போட்டியின் 4 தொடக்க ஆட்டங்களில் இங்கிலாந்து 14 கோல்களை புகுத்தியிருப்பது பாராட்டுக்குரியது என அதன் நிர்வாகி தாமஸ் டுஹெல் கூறினார். 2028 சொந்த மண்ணில் ஐரோப்பிய பட்டத்தை வெல்லும் தனது இலக்கை நோக்கி இங்கிலாந்து முக்கிய அடியெடுத்து வைத்துள்ளதாக அவர் நம்புகிறார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். மனதை விட்டு நீங்காத இன்னிசை கானங்களை இனி பிற்பகல் 3 மணி வரை நாம் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். பாடல்களை நீங்களும் அழைத்து கேட்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 3 2 2 8 2 4 7 6 8 இந்த எண்களுக்கு அழைத்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் அழைத்து கேட்கலாம். சரி, இன்று பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையார் எனும் சிறப்புக்குரியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சிறந்த தமிழ் அறிஞர். இவர் எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடல்களை எழுதியிருக்கின்றார். இன்றும் இவருடைய பாடல்கள் நம் இதயங்களில் குடியேறி உள்ளங்களில் உறவாடி வருகின்றன. திரைப்பட உலகில் 180 பாடல்கள் தான் எழுதினார் என்றாலும் அந்த பாடல்கள் காலத்தால் அழியாதவை. அதாவது புகழ்பெற்ற திரையுலக சகாப்த கவிஞர் என்றும் சொல்லலாம். அவருடைய நினைவு நாள் இன்று அகப்பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் எழுதிய பாடலில் அரசலங்குமாரி திரைப்பாடலை நிகழ்ச்சியின் தொடக்க பாடலாக ரசிக்கலாம்.

0: ஒரு நேயரின் குரல். இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15
1: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலப்பா.

0: கோலாசலங்கூர்ல இருந்து செல்வம் அழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து கரங்கரை விளக்கம் படத்துல இருந்து எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் நடிச்ச அந்த சங்கே முழங்கு. ஏன்னா அந்த படம் வந்து அவ்வளவு பிரபலமான படம், நாங்களும் திரையில எஸ்டேட்ல பார்த்தது. அந்த பாடலாம் இப்ப ரொம்ப பேர் விரும்பி கேட்க மாட்டாங்க. அந்த பாடலாம் அவ்வளவு அருமையா இருக்கும், அது இசை நல்லா இருக்கும், அது நடன அமைப்பு நல்லா இருக்கும். அந்த பாடல் கட்சிதான் இந்த படம் முழுக்க முழுக்க மகாபலிபுரத்துல எடுத்த படம் இந்த கரங்கரை விளக்கம்.
0: அந்த பாடல் தான் இப்ப நினைவுக்கு வந்து நீண்ட நாள் கேட்காத பாடல் ஒளிபரப்புங்க அப்படின்றீங்க.
1: ரொம்ப நாள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நீங்க சொன்ன உடனே டக்குன்னு கால் பண்றேன், அப்பயும் எங்கேஜ்
0: இல்ல, வாய்ப்பு கிடைச்சிருச்சு. முதல் நேயர் நீங்க தான். பின்பு வந்து அது கொஞ்சம் யோசிச்சு ஏக்கங்களாக இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒருத்தவங்க வந்து சொல்லி இருந்தாங்க, திருமணத்திற்கு முன்பு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நடனமும் இசை நீச்சல் பயிற்சி எல்லாம் செய்யணும் ஆசையா, ஆனா திருமணத்திற்கு முன்பும் அதற்கான வறுமையின் காரணமா செய்யலையா, திருமணத்திற்கு பின்பு கணவரோடைய ஒத்துழைப்பு கிடைக்கல, ஆனா இப்ப 67 வயது ஆகிவிட்டது, நடனம் நீச்சல் பயிற்சி இதெல்லாம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு
1: சொல்லி இருந்தாங்க.
0: ஆக இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு, சின்ன சின்ன ஏக்கங்கள் எதுவும் இருக்கா?
1: சின்ன சின்ன ஏக்கங்கள் எல்லாம் அது சொல்லவே முடியல. எஸ்டேட்ல நிறைய அப்படின்னு சுத்தினது, அப்படி போனது வந்தது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட அரட்டை அடிச்சது. இப்ப நாங்களும் கொண்டைக்கு எங்களுக்கும் ஒரு 60 தாண்டிட்டோம், கொண்டைக்கு இருக்கு, அவங்களோட நம்ம தொடர்பு வச்சிருக்கிறோம். இருந்தாலும் ஏக்கம் நிறைய தான் இருக்கு, அந்த இதெல்லாம் நினைவுகள் எல்லாம் மறக்கவே முடியல.
0: அந்த நினைவுகள் அதெல்லாம் ஏக்கங்களாவே இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, அதெல்லாம் ஏக்கங்களா இருக்குன்றது உங்களோட பேச்சிலேயே தெரிஞ்சிருச்சு. சரி, இப்ப உங்களுக்கு பிடித்த பாடல் ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி,
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயே மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: வணக்கம், யார் பேசுறது?
1: மகிழ்ச்சியான படைப்புகளை 2 மணிக்கு படைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. யார் பேசுறது?
1: என்னுடைய பெயர் வந்து கிருஷ்ணன், என் தகப்பனார் பெயர் முத்துசாமி.
0: எப்படி இருக்கீங்க ஐயா?
1: சிறப்பா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு.
0: மகிழ்ச்சியா இருக்கு, எங்களுக்குமே உங்க கூட பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: எத்தனை பெரிய மனிதர்களுக்கு அந்த பாடல் வந்து தயவு செஞ்சு ஒளிபரப்புங்களா?
0: தத்துவ பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்கீங்க ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடலா?
1: அந்த மொழி வரிகளும் நம்மள வாழும் போது நம்மளுக்கு நிறைய நினைவு உறுத்தலும் இருக்கு அந்த வரியில.
0: சரி ஐயா, மிக்க நன்றி. உங்களுக்கு பிடித்த பாடல் அடுத்து நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம்.
1: நன்றி நன்றி. மின்னல் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.
0: உற்சாகமா பேசுறாரு. நன்றி ஐயா.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: பத்து காஜால இருந்து தமிழ்ச்செல்வி அழைச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்னா என்ன பாடல்?
1: செல்ல கிளிகளாம் பள்ளி நிலை செவ்வந்தி பூக்களாம் தொட்டி நிலை என் கண்மணிகள் ஏன் தூங்கவில்லை. அந்த பாட்டு போடுறோம்.
0: பாடலாவே பாடி காமிக்கிறீங்க அந்த பாடல் வேண்டும் என்பதற்காக. சரி, முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு நேயர் வந்து சொல்லியிருந்தாங்க, திருமணத்திற்கு முன்பு வந்து சின்ன சின்ன ஏக்கங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதற்கு பாத்தீங்கன்னா ஒரு நேயர் சொன்னாங்க, திருமணத்திற்கு முன்பு பாத்தீங்கன்னா வறுமையின் காரணமாக அவங்களால எதையும் செய்ய முடியல, திருமணத்துக்கு பிறகு கணவர் வந்து பச்சை கொடி காட்டலையாம். அதுவே பாத்தீங்கன்னா இப்ப 67 வயது ஆயிருச்சு, அவங்களுக்கு நீச்சல் பயிற்சி, இசை, நடனம் இதெல்லாம் வந்து கத்துட்டு இருக்காங்களாம். உங்களுக்கு எப்படி?
1: அந்த
0: சொல்லுங்க, கொஞ்சம் கேப்போம்.
1: நிறைய நிறைய ஆசைகள் இருந்ததுதான். மூத்த பிள்ளையா பிறந்தனால ஒரு ஆசையெல்லாம் பூண்ட கட்டி வச்சு.
0: சரி, ஏதாவது ஒரு ஏக்கம், ஐயோ இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா எதை நினைக்கிறீங்க?
1: நல்லா படிக்கணும்னு நினைச்சேன். நல்லா படிச்சுன்னு கலெக்டர் ஆயிருப்பேன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு.
0: அப்படியா, நல்லா படிச்சிருக்கணும்னு நினைச்சிருந்தீங்க, ஆனா சூழ்நிலை காரணமா படிக்க முடியாம போயிருச்சு, அந்த ஏக்கம் இருக்கு.
1: இப்ப இருக்கு என்ன, ஏன் படிக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறேன்.
0: சரி சரி, ஆனா வாய்ப்பு இருக்கு, நீங்க முயற்சி பண்ணி படிக்கலாம், வயது ஒரு தடை இல்ல.
1: வாய்ப்பு படிப்பேன்.
0: சரி, நிச்சயமா நிச்சயமா. நன்றி தமிழ்ச்செல்வி.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: நம் நெஞ்சங்களில் நிலைத்திருக்கும் பழம் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து பூச்சவங்கள இருந்து சாமி அழைச்சிருக்கீங்க. சொல்லுங்கய்யா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம,
0: அந்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடலா? உங்க வீட்டுல தோட்டம் எல்லாம் இருக்கா?
1: தோட்டம் இல்ல, மகன் வாங்கின வீட்டுல சைட்ல கொஞ்சம் இடம் இருக்கு, அதுல தோட்டம் வச்சிருக்கோம்.
0: தோட்டம் வச்சு என்ன பயிரிட்டு இருக்கீங்க? என்ன செடி நட்டீங்க?
1: காய்கறி பயிர் பண்ணிருக்கோம்.
0: சும்மா கிடந்த நிலத்தை நீங்களும் பயிரிட்டு அதை வந்து உணவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களா?
1: அந்த கிரெடிட் எல்லாம் என் மனைவி தான் போகணும், எனக்கு இல்லம்மா.
0: ஒரு பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே, மனைவி தான் செய்வாங்களா?
1: நான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணுவேன்.
0: சரி, ஆனா உண்மையை இப்படி வெளிப்படையா சொல்லுங்க, எதிர்பார்க்கல ஐயா. இருந்தாலும் மனைவி நான் கேட்டேன்னு சொல்லுங்க. மனைவி பேர்
1: என்ன?
0: புகைமூட்டம் அதிகமா இருக்கு, வெளிப்புற நடவடிக்கை எல்லாம் குறைச்சுக்கோங்க.
1: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி.
0: நன்றி ஐயா.

நன்மை கூறின் திடும் திட்டம்.

0: இசையின் தொகுப்பில் மனமகிழும் பாடல்களை ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா கொலசிலங்கல இருந்து சிவா அழைச்சிருக்காங்க. எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா சிறப்பா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க?
0: எல்லாருமே நல்லா இருக்கிறோம். உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் ரொம்ப சிறப்பா இருக்காங்க.
0: சரி, வீட்டுல என்ன சமையல் இன்னைக்கு?
1: வஞ்சரம் மீன் கறி, கீரை பேட்டை, முருங்கீரை, முருங்கீரை பேட்டை,
0: முருங்கீரை பேரட்டல். சரி, அங்க எப்படி இருக்கு? புகை மூட்டமா இருக்கு அதிகமா?
1: ஆமா ஆமா, நேற்று மூட்டம் அதிகமா இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு புகை மூட்டம்.
0: ஆமா, இன்று ரொம்ப அதிகமாவே இருக்கு. அந்த வெளிப்புற நடவடிக்கை அப்புறம் சுவாச கவசம் அதெல்லாம் போட்டுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க.
1: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா, எல்லாரும் பிள்ளைங்களும் அணிஞ்சுதான் போறாங்க. காலையில ஸ்கூலுக்கு போறப்ப அனுப்பி விட்டுருவோம்.
0: பிள்ளைகளின் பாதுகாப்பும் உங்களுடைய பாதுகாப்பும் நீங்க கருத்தில் வச்சிருக்கீங்க. சரி, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: இன்றைக்கு வந்து ஒரு பிபி சீனிவாச ஐயா பாடிய பாட்டு ஒன்று கேட்டு படத்திலிருந்து அழுகை உருவாய் அவள் வந்தார் அந்த பாடல்.
0: இனிமையான பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில் இடம்பெற்றது. அந்த பாடல் தான் விருப்பப்படா கேட்டிருக்கேன். நிச்சயமா ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
1: ரொம்ப நன்றி. உங்களுக்கு நன்றி.

கடைசி எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாமலேசியா மடானே. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். 13வது மலேசிய திட்டத்தின் போது நாட்டில் கூடுதலாக 60,000 பொறியியலாளர்களை உருவாக்க மலேசியா கடப்பாடு கொண்டுள்ளது. நாட்டின் குறை கடத்தி, மின் அணுவியல் தொழில்துறைகளின் தேவையை நிறைவு செய்ய இது உதவும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுல்லா முகமது நாசிர் தெரிவித்தார். 2026 2030 வரைக்குமான அறிவியல், கணிதம், தொழில்நுட்பம், பொறியியல், ஸ்டேம் முன்னோடி திட்டத்தின் கீழ் அந்த திறன் மேம்பாட்டு திட்டம் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். ஒப்பந்தம் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3,150 ஆசிரியர் பணி விண்ணப்பதாரர்கள் இம்மாதம் தங்களின் வேலைவாய்ப்பு கடிதங்களை பெறுவார்கள். அதேவேளை உண்மையான பணியமர்த்தல் நடைமுறை அடுத்த டிசம்பரில் மேற்கொள்ளப்படும். இதன் மூலம் அடுத்த ஆண்டு தொடக்கம் 6 வயதிலும் 7 வயதிலும் முதலாம் வகுப்புக்கு நுழையும் மாணவர்களை கையாள முடியும் என கல்வி துணை அமைச்சர் வங்காவோ தெரிவித்தார். இதனிடையே 2027 கல்வியாண்டுக்கான முதலாம் வகுப்பு பதிவுக்காக செப்டம்பர் 30 வரை 491,649 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இவ்விண்ணப்பம் 6-7 வயது மாணவர்களை உட்படுத்தியவை. முதலாம் வகுப்பு பதிவை விரிவுபடுத்தியுள்ள கல்வி அமைச்சர் 6 அல்லது 7 வயதில் பிள்ளைகளை முதலாம் வகுப்பில் சேர்ப்பது குறித்து முடிவு செய்ய கல்வி அமைச்சர் வாய்ப்பளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதல்களால் உலகளவில் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்வு கண்டுள்ளன. இதனால் கம்போடியாவில் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதற்காக அரசாங்கம் சுமார் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான உதவி தொகைகளை வழங்கியுள்ளதாக பிரதமர் ஹன்மென் தெரிவித்தார். உலகளாவிய எரிபொருள் சந்தையில் விலை நிலவரம் உயர்வாக இருக்கும் வரை இந்த உதவித்தொகை திட்டங்கள் தொடரப்படும் என்று அவர் அறிவுறுத்தினார். இவ்வாண்டு அமெரிக்கா பென்சில்வேனியாவில் 1,000+ தட்டம்மை நோய் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 5 உயிரிழப்புகளும் 198 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவங்களும் அடங்கும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 39 மாவட்டங்களில் 1,004 தட்டம்மை நேர்வுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் இம்மாதம் 2 தொடங்கி 27 புதிய தொற்றுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகன அருஜோதி. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் அதே நேரத்தில் வாழ்த்து நேரமும் பிற்பகல் 3:45 வரை இடம்பெற போகின்றது. மின்னலின் டிக்டாக் வழியாக வந்து அங்கு உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு வாழ்த்தை நீங்கள் பதிவு செய்யலாம். இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் தான் இது. உங்க மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். இப்பொழுது மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து வாழ்த்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப வாங்க ஜாவத் அலி கொண்டு வரும் பாடல்.

ஹரியரன் ஸ்ரேயா கோஷல் குரலில் பாடலை கேட்டோம். நேரம் பிற்பகல் மணி 3:16 ஆகிவிட்டது. இசையமிசையும் தொகுப்பில் நாம் வந்து இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. மின்னலோடு டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைய பிறநாள் காணும் ரதி மற்றும் சிவனேஸ்வரன் அம்மா மகன் இருவருக்கும் பாத்தீங்கன்னா வாழ்த்து கூறியிருக்கின்றார்கள். சுந்தரம் குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லி தமிழரசி அனுப்பியிருக்கிறாங்க. அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து நண்பன் அஸ்வின் முருகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி மான் சிமன் அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மேகா, அக்டோபர் 9 என்னுடைய மகன் கிஷோக்குமார் நாகினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. ஆக உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சிக்கலாம். டிக்டாக் பக்கமா வாங்க. நேற்று வந்து 77 பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்க. யாரு கொண்டாடினாங்கன்னு சொல்லி, ஓ சந்திரலேகா அவங்களுடைய பிறந்தநாள் நினைக்கிறேன். அவங்க கணவர் செல்லமுத்து அப்புறம் கோமதி சுமதி இவங்க வந்து வாழ்த்து சொல்லதாக இங்க பதிவு செய்யப்பட்டு இருக்கு. எல்லோருக்குமே பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் கூலாயிலிருந்து சரி அவங்களை தொடர்ந்து ஹாப்பி பர்த்டே. அப்புறம் சின் ஜாக்சன் அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பா அம்மா சுரேஷ் சுஜாதா ஜெயின் லோபஸ் வந்து பதிவு செய்திருக்காங்க. அங்கிள் ஸ்டேன் அவர் பேரு 65 பிறந்தநாள் கொண்டாட்டம் நேற்று நடைபெற்றதாம். ஆக எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. தர்வீந்திரன் கோதாக் மோனிங் அவருக்கும் இன்று பிறந்தநாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இது போன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்கள் இப்பொழுதே நீங்கள் மின்னலுடைய டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க நேரலையா நம்ம வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். இப்ப ரஞ்சித் பிரியதர்ஷினி குரல் பாடல்

ரஞ்சீர் பிரியதர்ஷினி குரலில் அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். தலைநகரில் பார்த்தீங்கன்னா கடுமையான புகை மூட்டமாக இருக்கின்றது. வெளியே செல்லும் போது சுவாச கவசம், அதே நேரத்தில் வெளிப்புற நடவடிக்கை எல்லாம் முடிந்தவரை நம்ம வந்து குறைத்துக் கொள்வது சிறப்பு. சரி, இந்த பக்கமாக மின்னலின் டிக்டாக் வழியாக வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ரோஸ்லின் வந்து சொல்லியிருக்காங்க, தம்பி முத்தலகன் நேற்று அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க, அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அக்கா புஷ்பா, லோஷினி சிவகுமார் வந்து எல்லோருக்குமே இன்றைய பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பரிமலா முனியாண்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வயது பிறநாள் கொண்டாடும் ஸ்ரீநேசுக்கு வாழ்த்து சொல்கின்றார்கள் பெற்றோர் சசி நிஷாலினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகன் மோகன ரூபனுக்கு வரும் அக்டோபர் 10ஆம் தேதி 30 வயது பிறநாளை கொண்டாட போகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவி காளி முத்து ஆகிய இவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. அதனைத் தொடர்ந்து கைலாஷ், அவருக்கு இன்று பிறந்தநாளாம். கைலாஷ், உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. வீரன் வணக்கம் சொல்லியிருக்கீங்க எல்லோருக்கும். பாலகிருஷ்ணன், அவருக்கும் வந்து நேற்று பிறந்தநாள், ஆக அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. இவர்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரவி பிரசாத், அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து வந்து மாலதி மணியம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. தாத்தா பாட்டி சவுந்தரராஜன், ஓ முதல்ல சொன்ன ஸ்ரீநேஷோட தொடர்ச்சி, தாத்தா பாட்டி சவுந்தரராஜன் ஜமுனா இவங்க எல்லா கூட வாழ்த்து சொல்லியிருப்பதாக இங்கு பதிவு செய்திருக்காங்க. பரிமலா முனியாண்டி, சந்திரசேகரன் நாளைக்கு சத்குரு அவரை பார்க்க வரீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? அடடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தநாள் முடிஞ்சிருச்சான், 70 வயது பிறந்தநாள் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. ராஜேஸ்வரி கோலகங்சார்லேருந்து மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து உங்களுக்கு. கணவர் ரிச்சர்ட் ஜான் அவருக்கும் வாழ்த்து. மனைவி ரோஸ்லின் அடைப்புக்குறியில் பார்த்தீங்கன்னா பூ பூன்னு போட்டிருக்காங்க. ஓ செல்ல பெயரா ரோஸ்லின் உங்களுடைய செல்ல பெயரா இது? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா திவாஷினி பேரப்பிள்ளை கிஷோர் நாயர் இவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வந்து நேற்று கொண்டாடி இருக்கிறாங்க. ஆக இது போன்ற பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். மின்னலுடைய டிக்டாக் பக்கமாக வாங்க.

கார்த்திக் சின்மாயி குரலில் அந்த விறுவிறுப்பான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். சரி, இந்த பக்கமா பாத்தீங்கன்னா மின்னலுடைய டிக்டாக் பக்கமாக நேரலையில வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. கிருஷ்ணன் ஆகாஷ் என்பவர் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. டத்தோ ஆர் டி ராஜா, உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. அப்புறம் கணேசன், அவருக்கு இன்று பிறந்தநாள், மனைவி லோகா வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தவசீலன், அவருக்கு பிறந்தநாள், வித்யா மனைவி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நாளை பாத்தீங்கன்னா பிரவேந்திரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. ஆக மோகன் சுப்பிரமணி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. குகன் வந்து அக்கா, இன்னைக்கு அண்ணன் மகள் அவினாஸ்ரீ அவங்களுக்கு 11வது வயது பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேகரன் நண்பர் ரவி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 28 தெய்வமணி அண்ணாதன் அவருடைய பிறந்தநாள் வருதான். பந்திங் பி கே என்எஸ்ல உள்ளவங்க சண்முகம் மாரியம்மா குடும்பத்தினர் சுங்கை செடுலருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இன்னைக்கு 7/28 இன்றைய வாழ்த்து சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, படிச்சாச்சு. நீங்கள் காத்திருந்தா கூட நீங்கள் வாழ்த்து சொல்லலாம். இப்போ வானொலி கேட்டுட்ருக்காங்களான்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகணேஷ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் ஸ்ரீதரன் அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 29 கணவர் மாதவனுக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி மனைவி ஷர்மிளா, ஓ இன்று நேரலையில் வந்ததுனால எல்லாரும் இந்த மாதம் யாரெல்லாம் அக்டோபரில் பிறந்திருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. ராஜா மணி குடும்பத்தினர் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிக்கு குகன் ஜூரு பினேங்கிலிருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஓ கிருஷ்ணன் பெருமாள், உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. எல்லோருடைய பெயர் பட்டியலும் நான் வாசிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்காக மஞ்சரி தேவன் ஏகாம்பரம் கொண்டு வரும் பாடல்.

மஞ்சரி தேவன் ஏகாம்பரம் தலைநகரம் திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தம். இசையும் இசையும் தொகுப்பில் வந்து வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அக்டோபர் 9 மகன் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க ராஜேந்திகா. மகனுடைய பெயர் குகேந்திரன். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அக்டோபர் 5 முனைவர் விக்னேஸ்வரன், அக்டோபர் 7 சுகுணா தோழிக்கும் வாழ்த்து வந்து நட்பு சங்கமம் 96 இவங்க குழுவினர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 14 அக்டோபர் மாதம் தங்கை சுகுணா சண்முகத்திற்கு 53 வயது நிறைவு அடைகின்றதாக வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. எஸ் தேவி சண்முகம், சாந்தி கிளாரா அவங்க வந்து ரூபிக்கு வந்து இன்று பிறந்த நாளாம். நேற்று பார்த்தீங்கன்னா ஷர்மிளாவுக்கு பிறந்த நாளாம். ஆக இருவருக்குமே மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இது போன்று எல்லோருமே இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கலாம். திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே மின்னலின் வாழ்த்து.

0: இசையும் இசையும் தொகுப்பில் அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் மூமின்களின் தாயார் அன்னை ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம். அன்னை ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தையார் மிகவும் பிரபல்யமான உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களின் தாயார் சஹாபிய தோழியான ஜைனப் பின் மத்லூன் ஆவார்கள். இவர்களின் சகோதரர் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஜனாசா தொழுகை தொழுவிக்கப்பட்டு ஜன்னத்துல் பக்கியில் முதன் முதலாக அடக்கம் செய்யப்பட்ட நபி தோழரான உஸ்மான் ஆவார்கள். இவர்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாய்மாமா. அன்னை அவர்களின் சிறிய தந்தை நபி தோழர் ஜைத் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். இவர்கள் இஸ்லாமிய படை தலைவராக பணியாற்றியவர், இன்னும் உயிர் தியாகியும் ஆவார். இன்னும் அன்னை அவர்களின் சகோதரர்கள் ஏழு பேர். அவர்கள் அனைவருமே சிறந்த சஹாபியர்கள். அவர்களில் மிகவும் பிரபல்யமான சஹாபி அப்துல்லா பின் உமர் ரதியுல்லாஹு அன்ஹு ஆவார்கள். இவ்வாறு அன்னை ஹப்சா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களின் குடும்பத்தினர் அனைவருமே இஸ்லாத்தில் மிக பரிச்சயமான சஹாபா தோழர் மற்றும் தோழியர். அன்னை அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களை மிகவும் பேணுதலுடன் பின்பற்றும் பெண்மணியாக திகழ்ந்தார்கள். இன்னும் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதிலும் நோன்பு நோற்பதிலும் மிகுந்த கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி மாரில் எழுத படிக்க தெரிந்தவர் இவர்கள்தான். மிகச்சிறந்த எழுத்தாற்றல் மிக்கவர். குர்ஆனை அழகிய தொனியில் ஓதக்கூடியவர். குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்தவர்கள். இவர்கள் புத்தி கூர்மை மற்றும் முகக்குறி அறிதல், சத்தியத்தை அஞ்சாது உரைத்தல், சுட சுட எந்த கேள்விக்கும் பதில் கொடுத்தல் போன்றவற்றில் தன் தந்தையர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போலவே இருந்தார்கள். இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்காது இருந்த பொழுது காபாவை புதுப்பித்து அமைப்பதற்கு குரேஷிகள் திட்டமிட்டனர். இந்த திட்டமிடலில் காபாவின் சுவனத்து கல்லான ஹஜருல் அஸ்வத் கல்லை எந்த கோத்திரத்தினர் எடுத்து காபாவின் சுவற்றில் வைப்பது என்பது தொடர்பான சர்ச்சையை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிதாக தீர்த்து வைத்தார்கள். அதாவது ஒரு துணியின் மத்தியில் ஹஜருல் அஸ்வத் கல்லை வைத்தார்கள். அந்த துணியின் மற்ற பகுதிகளை குறைஷி குலத்தவர்கள் அனைவரையும் அதை சுற்றி பிடிக்க செய்து அவ்வாறே எடுத்து வந்து நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹஜருல் அஸ்வத் கல் காபாவின் மதிச்சுவற்றில் வைக்கப்பட்டது. இந்த ஆண்டில்தான் அன்னை அவர்கள் பிறந்தார்கள். அன்னை ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹுனைஸ் பின் ஹசாஃப் என்ற நபி தோழருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார்கள். இவர் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் அழைப்பின் காரணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஆவார். அன்னை அவர்களின் முதல் கணவர் ஹுனைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணத்திற்கு முன்பே அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார். மிக நீண்ட காலம் மக்காவை விட்டு அபிசீனியாவில் தங்கியிருந்து பின் மக்காவிற்கு திரும்பி வந்து ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். இந்த காலகட்டத்திலும் கூட குரேஷிகளின் தாக்குதல் முஸ்லிம்கள் மீது குறைந்த பாடில்லை. இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும்படி கூறினார்கள். அவ்வாறு மதினாவை நோக்கி தனது மனைவியான ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடனே ஹிஜ்ரத் செய்தார்கள் ஹுனைஸ் அவர்கள். மதினாவின் சூழல் புதிதாக இருந்தாலும் அடக்குமுறை ஒடுக்குமுறை அச்சுறுத்தல்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான புதியதொரு வாழ்வை ஹுனைஸ் அவர்களும் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் அனுபவித்தார்கள். மதினாவை அடைந்ததும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முதல் பணியாக மக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து வந்திருந்த முஹாஜிர்களையும் மதினா அன்சார்களையும் ஒரு குடும்பத்து மக்களாக சகோதர பாசத்தை விதைத்தார்கள். அவ்வாறு சகோதரர்களாக ஆக்கப்பட்டவர்கள் நமது ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு அப்பாஸ் பின் ஜாஃபர் அவர்களும் ஆவார்கள். இருவரும் மிகச்சிறந்த குதிரை ஏற்ற வீரர்கள். இன்னும் உலகில் மிகச்சிறந்த பள்ளிக்கூடமாகிய இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறி பள்ளியில் பாடம் பயின்ற மாணவர்களும் ஆவார்கள். இன்னும் இருவரும் மிகச்சிறந்த படை வீரர்களும் ஆவார்கள். இவ்வாறு மதினாவில் இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் பத்ர் மற்றும் உஹது போர்கள் நடைபெற்றன. இந்த இரு போர்களிலும் ஹுனைஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பத்ர் போரில் ஏற்பட்ட கடுமையான காயங்கள் ஆறி முடித்த பின்பு அதே சூழலில் உஹது போரிலும் ஹுனைஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த போரில் மீண்டும் அதே இடங்களில் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி அதன் காரணமாகவே அவர்கள் மரணத்தையும் தழுவ நேர்ந்தது.

0: ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியா மற்றும் மதினா ஆகிய இரண்டு ஹிஜ்ரத்துகளிலும் இடம்பெற்ற இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரும் மதிப்பிற்குரிய தோழராவார். அவர்களை ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்ததுடன் தானே முன்னின்று ஜனாசா தொழுகையையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். தனது கணவரை இழந்த ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இளமையிலேயே விதவையானார்கள். இறைவனின் வல்லமையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அமைதி காத்தார்கள். முன்பை விட தனது நேரத்தை அதிகமாக தொழுகையிலும் வணக்கத்திலும் இறைவனை புகழ்வதிலும் கழித்தார்கள். இந்த நிலையில் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 21 ஆகியிருந்தது. தனது மகள் இளமையிலேயே விதவையானது குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கவலை கொண்டார்கள். ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இத்தா காலம் வரை காத்திருந்து இத்தா என்ற காத்திருப்பு காலத்தை நிறைவு செய்தவுடன் தனது மகளுக்கு மறுமணம் செய்விக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பினார்கள். இயற்கையில் தந்தையரைப் போலவே ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருந்தார்கள். எனவே இதற்கு ஈடு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவப்பட்ட ஒருவருக்கு மனம் முடித்து வைப்பதே சிறந்தது என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கியிருந்தார்கள். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளாரான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்திருந்தார்கள். சில காலங்களிலேயே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைந்ததுடன் தன் மகளான ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்து கொள்ளுமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். சோகத்தில் இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, நான் இப்பொழுது மனம் முடிக்கும் நிலையில் இல்லை என்று கூறிவிட்டார்கள். பின் தன் மற்றொரு நண்பரான அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று, அபுபக்கர் அவர்களே, நீங்கள் எனது மகளை மணந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதை கேட்ட அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த பதிலையும் கூறவில்லை. இந்த முழு சம்பவத்தையும் இமாம் புகாரி அவர்கள் தனது ஹதீஸ் நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்கள் இருவரும் தனது மகளை மனம் முடிக்க சம்மதம் தெரிவிக்காததனால் மிகவும் மனமுடைந்து போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நடந்த விபரங்களை கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், உமரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உஸ்மான் அவர்களை விட சிறந்த துணையை உங்களது மகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அதுபோலவே உங்களது மகளை விட சிறந்த துணையை அல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்று கூறினார்கள். சில நாட்கள் கழித்து தனது மகளான உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்து கொடுத்தார்கள். இதன் மூலமாக நபி அவர்களின் இரண்டு மகள்களில் ஒருவர் பின் ஒருவராக மணந்த பெருமை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாரும். இதனாலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தின் நூரைன் என்று புகழ்வார்கள். இரண்டு ஒளி உடையவர் என்பது அதன் பொருள். அதன் பின்பு ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மணக்க விரும்பினார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ச்சியின் விளிம்பிற்கே சென்றார்கள். தனது நன்றியை தெரிவிக்கும் முகமாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரங்களில் முத்தமிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரைந்து சென்று இந்த நற்செய்தியை தனது மகளுக்கு அறிவித்தார்கள். நிச்சயித்தபடி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. அப்பொழுது அன்னை அவர்களுக்கு 22 ஆகியிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்த பின்பு அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், உமரே, நீங்கள் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ளும்படி என்னிடம் கேட்டீர்கள். நான் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதி காத்தேன். அதனால் தாங்கள் வருத்தம் அடைந்து இருப்பீர்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே தாங்கள் தங்கள் மகள் விஷயத்தில் மிகவும் கவலையாக இருக்கின்றீர்கள். அதனால் தங்கள் மகள் ஹப்சாவை தானே திருமணம் செய்து கொள்ள நினைப்பதாக ரகசியமாக கூறினார்கள். நான் அந்த ரகசியத்தை பாதுகாக்கும் பொருட்டே நீங்கள் கேட்ட பொழுது அமைதி காத்தேன். அதற்காக நான் மிகவும் வருத்தப்பட்டேன். ஒருவேளை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் உங்கள் மகளை நானே திருமணம் செய்து கொண்டிருப்பேன் என்று கூறிய பொழுதுதான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. நண்பர் மீண்டும் கிடைத்தார் என்ற சந்தோஷம்தான் அது. இந்த சம்பவத்தில் நமக்கு ஒரு அழகிய படிப்பினை இருக்கின்றது. அது என்னவென்றால், ஒரு மனிதர் நம்மிடம் ரகசியத்தை கூறுகின்றார் என்றால் அதை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? இன்று பெரும்பாலும் குடும்பத்திற்குள், நட்பிற்குள், உறவுகளுக்குள், சுற்றத்தாருக்குள் மனக்கசப்புகள் வருவதற்கு காரணம் ரகசியமாக சொன்ன ஒரு விஷயத்தை அனைவருமுன் போட்டு உடைப்பதனால்தான் விரிசல்கள் ஏற்படுகின்றன. அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானை தன் அருகில் அழைத்து மற்றவர்களிடமிருந்து அவரை தனிமைப்படுத்தி திரையிட்டு தன் அருகே இருத்தி நீ உலகில் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தாய் என்று கூறு என்பதாக அல்லாஹ் கேட்பானாம். அதற்கு அந்த அடியான், யா அல்லாஹ், மற்ற அனைவரையும் பொதுவில் நிறுத்தி எல்லோர் முன்னும் அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்தார்கள் என்று கேட்டாயே, என்னை மட்டும் திரையிட்டு தனிமைப்படுத்தி கேட்கின்றாயே என்பதாக அந்த அடியான் கேட்கும் பொழுது அதற்கு அல்லாஹ் கூறுவானாம், நீ உலகிலே வாழும் பொழுது உன்னிடம் இந்த மனிதர் ஒரு ரகசியத்தை கூறினார். அதை நீ யாரிடமும் கூறாமல் பாதுகாத்தாய். அவ்வாறு நீ ரகசியத்தை பாதுகாத்ததன் பொருட்டாலேயே இன்று உன் ரகசியம் வெளிப்படாமல் இருக்க நான் இவ்வாறு செய்தேன் என்று அல்லாஹ் கூறுவானாம். எனவே நம்மிடம் நம்பி ஒருவர் கூறும் ரகசியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் சிறப்பான நற்கூலி உண்டு இன்ஷா அல்லாஹ் என்பதை அறிய வேண்டும். நன்மையான செய்திகளை அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய நன் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பர்ஞாரன் ஜாக்கின்.
1: நேர்களே, மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் அனைத்துலக அல்குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல்குர்ஆன் மனன போட்டி 10/10/2026 வரை இரவு மணி 8:45 தலைநகர் கோலாலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மிர்டேக்காவில் நடைபெறுகிறது. இந்நிகழ்வின் நேரடி நிலவரங்களை 9:15 மின்னலஃபமில் செவியேற்க தவறாதீர்கள். பொதுமக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள்.
3: இசையும் இசையும் தொகுப்பின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். அடுத்த மாலை 4 முதல் 8 வரை தீரா இசையில் உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றார் தெய்வீகன் தாமரை செல்வன். நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைப்போம், வார்த்தைகள் கூர்மையானது, நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் காயப்படுத்தும். ஆக பேசும் வார்த்தைகள் எப்பொழுதும் இனிமையாக வைத்துக் கொள்வோம். இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். சிறார் 13 வயதினர் தொடர்பான பகடி வதை புகார்களை கையாள வன்பகடி எதிர்ப்பு தீர்ப்பாயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா உத்மான் சாய் தெரிவித்துள்ளார். பள்ளி நிர்வாகம் பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கையை எடுக்க தவறினால் பகடி வகத்திற்கு ஆளானவர்கள் புகார் அளிப்பதற்கான மாற்று வழிகள் குறித்து அறிந்திருப்பதை உறுதி செய்வது மிகவும் முக்கியம் என அவர் கூறினார். சபா லாபுவானில் 9 மில்லியன் ரிங்கிட் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தொடர்பு அமைச்சின் வளாகம் அதன் பணியாளர்களுக்கு சிறந்த பணிச்சூழலை வழங்குவதில் அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை வெளிப்படுத்துவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி படேல் தெரிவித்துள்ளார். பணியாளர்களின் வசதி மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கு மட்டுமன்றி அவர்கள் தங்கள் கடமைகளை திறம்பட நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அமைவதற்கும் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவது அவசியம் என அவர் கூறினார். கூட்டுறவு சங்கங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை சுகாதாரம் கல்வி போன்ற பல்வேறு துறைகளுக்கு விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தொழில்முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ முகமது அலாமீன் தெரிவித்துள்ளார். சுகாதாரம் போன்ற பல்வேறு துறைகளில் மலேசியா தனது நிபுணத்துவத்தை பிற ஆசியான் நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதோடு பொருளாதாரத்திற்கும் பங்களிக்க முடியும் என அவர் கூறினார். லெபனானுக்கான ஐநா அமைதி காப்பு பணித்திட்டம் யூனிஃபிலை நீட்டிக்குமாறு அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த உலக அமைப்பின் பாதுகாப்பு மன்றத்திடம் முறையீடு செய்துள்ளனர். இந்த யூனிஃபில் பணித்திட்ட நீட்டிப்பு தொடர்பான பிரகடனத்திற்கு மக்களவை உறுப்பினர்கள் 80 பேர் ஆதரவாக கையெழுத்திட்டுள்ளனர். வட யுக்ரைனில் ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் 5 கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என ஐயுறப்படுகிறது. சம்பவத்தின் போது அடுக்ககம் ஒன்றை ஏவுகணை தாக்கியதில் 25 பேர் காயமடைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேலும் அதிகமானோர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டிருக்கலாம் என யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். தீரா இசையில சந்திக்கிறதுல ஒரு தனி மகிழ்ச்சி. மணி 4:04. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் இந்த பொழுது எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப முக்கியமா கொஞ்ச நேரம் நில்லுங்க, பொறுமையா இருங்க. ஏன் இந்த ஓட்டம் காலையில இருந்து பம்பர மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. என்ன சொல்றீங்க? அப்படியே அசந்து போற அளவுக்கு ஓடிட்டு இருந்தா எப்படி? ஒரு மாசம் இருக்குங்க. அப்படியே பம்பரம் வந்து இந்த சொல்லுவாங்களே இன்னொரு பம்பரத்தை கட்டிட்டு சுத்துற மாதிரி நம்ம வந்து சுத்தணும். ஏன்னா தீபாவளி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கோம். ஐயோ, கொஞ்ச நேரம் அதை பத்தி அப்புறம் பேசுவோம் அப்படின்றீங்களா? அப்புறம் பேசலாம். இப்போ உங்கள் அழகான இதயத்துக்கு ஓய்வு கொடுக்கணும், உங்க ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கிற உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும். அந்த மாதிரி நல்ல பாட்டெல்லாம் காத்துட்டு இருக்கு. என்னென்ன பாடல்கள்னு தெரிஞ்சுக்க எங்க கூட உங்களுடைய பயணத்தை தொடங்குங்க. தெய்வீகன் தாமரை செல்வன் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். தீரா இசையிலே முதல் பாடல் இன்றைக்கு SPB தான் பாடுறாரு. அவரோடு சேர்ந்து யாரும் பாடல. ஓ, தனியா தான் பாடுவேன். வில்லு பாட்டுக்காரன் படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. வாங்க கேட்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:17. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:17.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

மணி 4:14 நிமிடங்கள் காலையில் இருந்து ஓடிட்டு இருக்கிற உங்களுக்கு அப்படியே மனசுக்கும் உங்க உடலுக்கும் அப்படியே ஒரு அமைதியை கொடுக்கிற மாதிரி தீரா இசை தொடங்கியாச்சு. 8 மணி வரைக்கும் எங்க கூட வாங்க இணைந்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வழக்கமா ஒரு போட்டி வருது இல்லையா, இன்னைக்கும் இருக்கு. 2 பாடல்கள் எங்க நிக்கதோ அங்கிருந்து நீங்க தோங்கணுங்க. பாருங்க, முதல்ல போன வாரம் பண்ணின சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க பாடணும் அப்படின்றதெல்லாம் கேட்க கூடாது. இன்னைக்கு நான் பாட முடியாது சரிங்களா. இன்னைக்கு நீங்க கூப்பிடலாம், சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 அடுத்த பாடல் சித்ராவுடைய குரல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது தீரா

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: LKM Furniture Malaysia October 7-11 வரை ஜோஹர் பாரு சூத்ரா மால்ல உங்களை சந்திக்கிறாங்க. 7 பொருட்கள் வாங்கினா 7 பொருட்கள் இலவசம். சோஃபா, டைனிங் டேபிள், பெட்ரூம் செட், சாமி மேடை, டிவி கேபிரட், கிச்சன் கேபிரட், மெத்தை அனைத்துமே 4,999 மட்டுமே. விவரங்களுக்கு டிக்டாக் LKM Furniture Malaysia.
3: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
4: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
4: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

சீரா இசையை கேட்டுட்டு இருக்கீங்க. மணி இப்போ 4:25. தென்றல் வந்து என்னை தொடும் கே ஜெயசுதாஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருந்த பாடல். ஆமா, நிறைய பேருடைய ஒரே கேள்வி என்னன்னா, என்னங்க இது, பனி மூட்டமா, மழை வரப்போதா, புகை மூட்டமா அப்படின்னு. இல்ல, இது புக மூட்டம் தான், ஏறக்குறைய திடீர்னு மழை வருதா, அப்ப மழை வந்த பிறகு அதுவும் அப்படி சேருதா, இந்த மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் வெளியில போகும்போது இந்த சுவாச கவசம் அணிதலை தவிர்க்க வேண்டாம். சில இடங்கள்ல பார்க்கும்போது மூத்தவர்கள் வீட்டை விட்டு வெளியானாலே சுவாச கவசத்தோட தான் வராங்க. ஆனா சில பேர் அதை பத்தி யோசிக்கிறதுல, ரொம்ப முக்கியமா 4ஆம் ஆண்டு மாணவர்கள் அப்புறம் 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான தேர்வு காலம் இது. நேற்று தொடங்கி அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தேர்வுகள் நடக்கவிருக்கின்றன. அதையடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா SPM வரப்போது, முக்கியமான காலகட்டம் அப்படின்றதுனால பிள்ளைங்களை வெளியில கூட்டிட்டு போறதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. தேவையில்லாத நிலை அப்படின்னா அவங்க வீட்டிலேயே இருக்கட்டும், படிக்கணும் அவங்க. அதுக்கும் மேல இந்த காலகட்டத்தில் நல்லா ஓய்வு எடுக்கணும், தூங்கி எழுந்திருச்சு நாளைக்கு போய் பரீட்சை எழுதுறதுக்கு அவங்க தெளிவா இருக்கணும். அப்புறம் அந்த புகை வந்து சில நேரத்தில் தொண்டையில ஒரு கரகரப்பை ஏற்படுத்தும், உடம்பு அப்படி கொஞ்சம் ரொம்ப அப்படி அசௌகரியமாக்கும். இதெல்லாம் ஆக்காம இருக்க நீங்க தான் கொஞ்சம் உதவி பண்ணணும், பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு சின்ன வேண்டுகோளை நம்ம விடுத்துறோம். அது மட்டும் இல்லை, வெளியில போறதுக்கு முன்னுக்கு இது அவசியமா தேவையா அப்படின்னு பார்த்துட்டு உங்களோட பயணங்களை நீங்க மேற்கொள்ளுங்கள். எனக்கு கொஞ்ச நேரத்தில் நேர்கள்ட்ட பேசலாம். ஜானகி அம்மா பாடக்கூடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். இது தீரா இசை.

0: மணி சரியா 4:30 தீராயிசிய கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். வழக்கமா 2 பாடல்களை கொடுப்போம். ஆனா இன்னைக்கு எப்படின்னா, முதல் பாட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு பாப்போம். அப்புறம் இன்னொருத்தவங்களையும் சந்திச்சிடலாம். இப்போ வந்திருக்கிறாங்க நம்ம கூட பேசுறதுக்கு மாலினி. இவங்க மாலினி, எந்த ஊர் மாலினி? இவங்க பஹாவ் மாலினியா? எப்படி இருக்கு சூழலாம், அந்த புகை மூட்டம் எல்லாம் பஹாவ்ல?
1: பாட்டு
0: காத்துட்டு இருக்கு, கேக்கலாமா?

0: மோகன் பாட்டு மட்டும் தான் சொல்ல முடியும். கஷ்டமாக கொடுப்பீங்க, பொம்பளைங்க படிக்கிறது கொடுத்தாலும் பரவாயில்ல.
1: ஓ, அப்படி வேற இருக்கா?
0: ஆமா.
1: சரி, என்ன பாட்டு தான் அது?
0: ஐயோ, என்ன படம் அந்த பாட்டு? அவர் வந்து
1: ஆண் பாட்டை கண்டு கூட பிடிக்க மாட்டீங்க.
0: இல்ல, மோகன் படம் தான். மோகன் படம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு படம், வாயில வர மாட்டேங்குது. டக்குன்னு கேட்டு வாயில வரல. யோசிக்கிறேன். பயணங்கள் முடிவது இல்லையா?
1: பயணங்கள் முடிவது இல்லையா? அது கேள்வி இல்லையே. இந்த பாட்டு எப்படி வரும் அடுத்த வரி?
0: கோலம் போதும் ராகங்கள், ராஜயோகமா
1: எங்க வருதோ அதை கொஞ்சம் பாடுங்க கேப்போம்.
0: வரலங்க,
1: வரலங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே?
0: இப்படி பாட்டு கொடுத்து
1: என்ன மாலினி, புகை மூட்டம் வெளியில சூடா இருக்கு, ஜில்லுன்னு ஐஸ் வச்சிட்டீங்க. வாரம் வாரம் எப்படியாவது கண்டுபிடிச்சு வந்துருவாங்க.

0: இது வானில் மழை வருமோ?
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
2: மணி, மழை வருதா இல்லையா?
0: மழை வருதா?
2: எனக்கும் தெரியல. பாதி பேர் அந்த குழப்பத்துலதான் இருக்கோம். ஏதோ கண்டுபிடிச்சுங்க நினைக்கிறேன். கேக்கலாம் வாங்க.

0: அது இப்பதான் வரும், நீங்க அங்கேயே பாடிட்டீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் இந்த பாடல் அடுத்து வந்துட்டே இருக்கு, கேளுங்க சரியா? நம்ம இன்னொரு வாரம் பேசுவோம் சரியா?
1: ஓகே பை.

0: சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை. மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 19.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: சொல்லுவாங்களே, சின்ன சின்ன அன்பில் தனி ஜீவன் இன்னும் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது என்னங்க?
3: நான் ஏதாவது வீட்ல சமைச்சு வச்சு சாப்பிட்டாலும் ருசி மகிழ்ச்சியா இருக்கும்.
4: உங்க சமையல ருசித்து சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமா?
3: ஆமா, நேத்து பீனட் குக்கீஸ் செஞ்சேன் எல்லாருக்கும். அப்ப இன்னைக்கு காலையில என்னோட மக எடுத்து கொடுத்தாங்கம்மா, அவங்களுக்கு சாப்பிடுங்கம்மா, பணத்துல வேணாமா, ஏன்மா நீங்க செய்யறீங்க, உங்களுக்கு ஒத்துக்கலன்னா நீங்க ஏன் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்ல எனக்காக நான் வந்து அது மாதிரி இருக்க கூடாது, நீங்க எல்லாமே சாப்பிடுறீங்க, அது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு.
4: உண்மையிலேயே உங்க மனசு நாங்க மதிக்க
3: எப்படி
4: தெரியுது, நல்லா தெரியுது.
1: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனஸ் இடியூஷன்.
1: பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
2: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்டுல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 முதல் 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எஜுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றீங்க. அதாவது நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைண்ட் ஆப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
1: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 0109 07 219 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

மௌனராகம் படத்துக்காக எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பாடலை எடுத்து கேட்டிருந்தோம். நம்ம 4:52 ஆயிருச்சு. தீரா இசையே தீராத இசையை வழங்கி கொண்டிருக்கும் இந்த நேரத்துல நீங்க இங்க கூட இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த தருணத்தில் பிடித்த பாடல்களை வழங்கி கொண்டிருப்பது மின்னல் FM. 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர்கதை, இன்னைக்கு என்ன கதை என்ன விவரம்னு தெரிஞ்சுக்க நீங்க தொடர்ந்து எங்க கூட இணைந்திருங்கள். அடுத்த பாடல் ஜானகி அம்மோடி குரல் வரக்கூடிய பாடல், நான் பாடும் பாடல் அப்படின்ற படத்துக்காக தேவன் கோயில் பாட்டை தான் உங்களுக்காக நாங்க எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த பரிச்சை பத்தி எல்லாம் சொன்னே அழைப்பு ஒன்று வந்தது. ஐயோ ஆமா, நீங்க சொன்னீங்க, அதனால இந்த 2-3 வாரத்துக்கு எங்களுடைய நாள் காட்டி அட்டவணை எல்லாமே மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் சொல்லுங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க சொல்லுங்க, நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க. எப்படி புரிஞ்சுக்காம இருப்பாங்க? தேவன் கோயில் பாட்டு கேட்டுட்டு வரலாம்.

0: 2027 வரவு செலவு திட்டம் தொடர்பான விவரங்களுக்கு அதிகாரப்படை தளங்களை நாட வலியுறுத்தல். இம்மாதம் 3150 ஒப்பந்த ஆசிரியர்கள் நியமன கடிதங்களை பெறுவர். வணக்கம், சல மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். 2027 வரவு செலவு திட்டத்தின் உறுதிப்படுத்தப்படாத எந்த ஒரு தகவலையும் பகிர வேண்டாம் என சமூக ஊடக பயனர்களை தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபட்டேல் நினைவூட்டினார். அத்துடன் அதிகாரப்படி அறிவிப்பு போல வடிவமைக்கப்பட்ட படங்களையோ குழப்பமான வரைபடங்களையோ பகிர்வதை தவிர்க்கும்படியும் அவர் அறிவுறுத்தினார். அதற்கு பதிலாக நேரலையாக ஒளிபரப்பப்படும் வரவு செலவு திட்ட தாக்கலைக்கான அமைச்சர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். மேலும் ஒதுக்கீடு உதவிகள் தொடர்பான விவரங்களுக்கு மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM இன் அதிகாரப்படி செய்தியை நாடும்படி அவர் கேட்டுக்கொண்டார். 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் கூடுதலாக 60,000 பொறியியலாளர்களை உருவாக்க மலேசியா கடப்பாடு கொண்டுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். நாட்டின் குறைக்கடத்தி, மின்சார, மின்னணுவியல் தொழில்துறைகளின் தேவையை நிறைவு செய்ய இது உதவும் என அவர் கூறினார். 2026 2030 ஆண்டு வரைக்குமான அறிவியல், கணிதம், தொழில்நுட்பம், பொறியியல், ஸ்டெம் முன்னோடி திட்டத்தின் கீழ் அந்த திறன் மேம்பாட்டு திட்டம் மேற்கொள்ளப்படும். 100,000 மாணவர்களை இலக்கிட்டுள்ள அத்திட்டம் சிங்கப்பூர், ஜெர்மனி ஆகிய நாடுகளின் கல்வி முறையை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு 1வது ஆண்டு தொடங்கும் இரு மாணவ குழுவின் வருகையை முன்னிட்டு ஒப்பந்த முறையில் தேர்வாகியுள்ள 3150 ஆசிரியர்களும் இம்மாதம் நியமன கடிதங்களை பெறுவர். வரும் டிசம்பரில் அவர்களின் அதிகாரப்படி நியமனம் நடைமுறைப்படுத்தப்படும் என கல்வி துணை அமைச்சர் வங் காவோ தெரிவித்தார். அமைச்சின் தேவைகளுக்கு இணங்க அந்த எண்ணிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே 2027 கல்வியாண்டுக்கான 1வது வகுப்பு பதிவுக்காக செப்டம்பர் 30 வரை 491,649 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக கல்வி அமைச்சர் தெரிவித்தது. இவ்விண்ணப்பம் 6-7 வயது மாணவர்களை உட்படுத்தியது. 1வது ஆண்டுக்கான பதிவை விரிவுபடுத்திய கல்வி அமைச்சர் 2027 கல்வியாண்டில் பெற்றோர் 6 வயதிலேயே தங்களது பிள்ளைகளை 1வது ஆண்டில் பதியும் தேர்வை வழங்கியது. சிறார் 13 வயதினர் தொடர்பான பகடிவதை புகார்களை கையாள வன்பகடி எதிர்ப்பு தீர்ப்பாயம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்று சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒஸ்மான் சாயிட் வலியுறுத்தினார். பள்ளி நிர்வாகம் பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கையை எடுக்க தவறினால் பகடிவதைக்கு ஆளானவர்கள் புகார் அளிப்பதற்கான மாற்று வழிகள் குறித்து அறிந்திருப்பதை உறுதி செய்வது முக்கியம் என அவர் கூறினார். பகடிவதையை பயனுள்ள வகையில் கையாளுவதற்கான அணுகுமுறை தண்டனையை மட்டும் மையமாக கொண்டிருக்கக்கூடாது, மாறாக மறுவாழ்வு நடவடிக்கைகளிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். கூட்டுறவு சங்கங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை சுகாதாரம், கல்வி போன்ற பல்வேறு துறைகளுக்கு விரிவுபடுத்தும் சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்து முகமது அலாமீன் தெரிவித்தார். எனவே புதிய வாய்ப்புகளையும் முதலீடுகளையும் ஆராய்ந்து அதன் மூலம் மலேசிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தும் பொருட்டு அமைச்சர் மலேசிய தேசிய கூட்டுறவு கழக நிறுவனம் அங்காசாவுடன் இணைந்து செயல்படுமாறு அவர் வலியுறுத்தினார். 2027 வரவு செலவு திட்டத்திற்கான ஒதுக்கீடுகள் நாட்டில் உள்ள ஆலயங்களின் மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருப்பதை வலியுறுத்த வேண்டும். குறிப்பாக நடப்பு சூழல் தேவைக்கு ஏற்ப நிதி வழங்கப்பட வேண்டும். அத்துடன் நடப்பில் உள்ள திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று மலேசிய இந்து சங்க தேசிய தலைவர் தங்க கணேசன் கேட்டுக்கொண்டார்.
1: அதாவது ஆலயங்களை மையப்படுத்தி மூன்று அங்கங்களை முன்னிறுத்த விரும்புகின்றோம். தேசிய இந்து ஆலய மேம்பாடு, இதற்கு குறைந்தபட்சம் 50 மில்லியனும், தர்ம மடானி திட்டத்தின் விரிவாக்கம் எனக்குரிய 30 மில்லியனும், மலேசிய பசுமை ஆலயம் இதற்கு 20 மில்லியனும் மலேசிய இந்து சங்கம் முன்வைக்கின்றது. அதாவது மலேசியா முழுவதும் உள்ள இந்து ஆலயங்கள் மற்றும் வழிபாடு தலங்களின் மேம்பாடு, பராமரிப்பு, பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை உயர்த்துவதற்காக இதன் மூலமாக உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். கட்டிடங்களின் கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள், மின்சார வசதிகள் மற்றும் தீ பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்துதல், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகல் வசதிகளை ஏற்படுத்துதல், சுகாதாரம், கழிவுநீர் மற்றும் வடிகால் வசதிகளை மேம்படுத்துதல், பாதுகாப்பு அமைப்புகளை நிறுவுதல், ஆவணப்படுத்துதல் மற்றும் முறைப்படுத்துதல் தொடர்பான தேவைகளை நிறைவேற்றுதல், தற்போது அரசாங்கத்தால் இந்து ஆலயங்களுக்கு வழங்கப்படும் வரும் உதவி திட்டங்களை மேலும் விரிவுபடுத்தி, குறிப்பாக நிதி ரீதியாக சிரமங்களை எதிர்கொள்ளும் ஆலயங்களும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்துவதற்கு மலேசிய சங்கம் இத்திட்டத்தை முன்வைக்கின்றது. மூன்றாவது, மலேசிய பசுமை ஆலயம். இன்று இந்து ஆலயங்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலத்தன்மை முன்னோடி மையங்களாக உருவெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் மலேசிய பசுமை ஆலயம் இதன் வாயிலாக சூரிய ஒளி மின்சக்தி அமைப்புகள் நிறுவுதல், எல்இடி விளக்குகளுக்கு மாற்றுதல், ஆற்றல் திறன் கொண்ட உபகரணங்களை பயன்படுத்துதல், மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை நிறுவுதல், நீர் சேமிப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள், கழிவுகளை வகைப்படுத்தி சேகரித்தல், மறுசுழற்சி நடவடிக்கைகள், பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெய் சேகரிப்பு, மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் பசுமை வளங்களை அதிகரித்தல், சுற்றுச்சூழலுக்கு உகந்த திருவிழா நடைமுறைகளை அறிமுகப்படுத்துதல், பொருத்தமான இடங்களில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதிகளை ஏற்படுத்துதல், தொடர்புடைய சுற்றுச்சூழலுடன் இணைந்து ஆலயங்கள் தன்னார்வ அடிப்படையில் பின்பற்றக்கூடிய பசுமை ஆலய சான்றிதழ் முறையை உருவாக்க மலேசிய சங்கம் முன்மொழிகிறது.
0: இந்த முயற்சி தேசிய பசுமை மாற்றம் நிலைத்தன்மை சார்ந்த இலக்கிற்கு நேரடியாக பங்களிக்கும் என்று மலேசிய இந்து சங்கம் பெரிதும் எதிர்பார்ப்பதாகவும் அதன் தலைவர் தங்க கணேசன் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: மக்கள் குரலுக்கு முன்னுரிமை அளிக்கும் 2027 வரவு செலவு திட்டம். கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை செலவினம், வறுமை ஒழிப்பு, இலக்கிடப்பட்டோருக்கான உதவித்தொகை என மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு கவனம் செலுத்தும். வரும் வெள்ளிக்கிழமை நேரலையாக ஆர்டிஎம்இல்.
0: இவ்வாண்டு அமெரிக்கா பென்சில்வேனியாவில் 1000 மேற்பட்டோருக்கு தட்டம்மை நோய் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 5 உயிரிழப்புகளும் 198 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவங்களும் அடங்கும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 39 மாவட்டங்களில் 1004 தட்டம்மை நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டன. அத்துடன் இம்மாதம் 2 நாள் தொடங்கி 27 புதிய தொற்றுகள் கண்டறியப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தொற்றை எதிர்கொள்ளும் நோக்கில் நியூயார்க் ஆளுநர் கதே ஹோகோல் அங்கு அவசர நிலையை அறிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் மோதல்களால் உலகளவில் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்வு கண்டுள்ளன. இதனால் கம்போடியாவில் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதற்காக அரசாங்கம் சுமார் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான உதவித்தொகைகளை வழங்கியுள்ளதாக பிரதமர் ஹன் மெனட் தெரிவித்தார். உலகளாவிய எரிபொருள் சந்தையில் விலை நிலவரம் உயர்வாக இருக்கும் வரை இந்த உதவித்தொகை திட்டங்கள் தொடரப்படும் என்று அவர் வலியுறுத்தினார். மின்சார கட்டணங்கள் மீதான நேரடி மானியங்கள், வரி சலுகைகள் மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் உள்ள கிங் கலேட் பன்னாட்டு விமான நிலையத்தை ஹூத்தி தரப்பு விசையுறு ஏவுகணை கொண்டு தாக்கியதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இத்தாக்குதல் வான் போக்குவரத்தில் இடையூறை ஏற்படுத்தியதாக ஊடக தொடர்பாளர் யாயாசாரே எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். ஏமனில் உள்ள விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள முகாம் பகுதியில் இருந்த ராணுவ செயல் அணியல்களையும் குறிவைத்ததாக ஹூத்தி தரப்பு குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு. நாட்டில் நடைபெறும் 2027 சி போட்டியில் தேசிய ஆடவர் செப்பா தக்ரவ் அணி அதிகமான தங்கப்பதக்கங்களை வெல்ல மலேசிய செப்பா தக்ரவ் சம்மேளனம் PSM இலக்கிட்டுள்ளது. 2025 சி போட்டி, 2026 ஆசிய போட்டி ஆகிய அண்மைய சிறந்த படைப்புகளை தொடர்ந்து சொந்த அரங்கில் நடைபெறும் இந்த போட்டி தேசிய அணிக்கு சாதகமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதன் தலைவர் டாக்டர் முகமது சுமாலி ரெட்வான் கூறினார். 2027 வரவு செலவு திட்டம் தொடர்பான விவரங்களுக்கு அதிகாரப்படி தளங்களை நாட வலியுறுத்தல். இம்மாதம் 3150 ஒப்பந்த ஆசிரியர்கள் நியமன கடிதங்களை பெறுவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
3: உங்களுடன் லிங்கம்ஸ் முதலாளி.
4: லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பொருட்கள் நிறைய இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன்.
3: லிங்கம்ஸ்.

தென்றல் எந்தன் காதில் சொன்னது. இந்த பாடல் பாடலாக பாடியிருக்காங்களா இல்ல கவிதையாக அந்த கவிதை நடையில சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த பாடல்ல ஒரு தனி ஈர்ப்பு அனுராதா ஸ்ரீராமுடைய குரல்ல வந்த பாடல். ஆனா அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அமைதியா மிதந்து செல்லக்கூடிய ஒரு பாட்டு, நம்மையுமே ஒரு மாதிரி அசைஞ்சு மெதை அதாவது மிதக்க வைக்கிற ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பாட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டிருக்கோம். மணி இப்போ 5:17 தீராயிசையை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் ஹரிஹரன் குரல்ல வந்துட்டே இருக்கு. ஜோரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பேரங்காடியில கார் நிறுத்திட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது வந்து அந்த பேஸ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற இடம். 10 கார்கள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு தீ ஏற்பட்ட நிலவரத்தின் அடிப்படையில். இது ஒரு சின்ன நினைவூட்டல் அப்படின்ற பயத்தை பயன்படுத்துறது அப்படி இல்ல, ஒரு சின்ன நினைவூட்டல் மட்டும். பொதுவாக நம்ம எங்க கார் நிறுத்திட்டு போறோம் வெளியில போகும்போதுன்னா அவசரத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சாலையில் அப்படியே நிறுத்திட்டு போயிடுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நான் இங்க தானே நிறுத்தினேன், இங்க தானே நிப்பாட்டினேன், என்ன அப்படின்னு கேட்போம். ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம நிறுத்த முடியாது, நிறுத்தவும் கூடாது. அது போலதான் சில இடத்துல இந்த மாதிரி பேரங்காடிகளுக்கு எல்லாம் போதும் பேஸ்மெண்ட்ல தான் நம்ம நிறுத்துவோம்ல, பேஸ்மெண்ட்ல இந்த இடத்துல கூடாது அப்படின்னா நம்ம அங்கதான் நிறுத்திட்டு போவோம். அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரியான பழக்கங்களை தவிர்த்துருவோம். அது என்னன்னா அவசர அவசரமா போறதுனால நடக்குது. கொஞ்சம் சீக்கிரமா போக முற்படுவோம். 5:30 இருக்கணும்னா இப்போ அங்க இருக்கணும், ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னுக்கு இருக்கணும். நிறைய வெற்றி பெற்றவர்கள் சொல்லியிருக்காங்க, 1.5 மணி நேரத்துக்கு முன்னுக்கு, 1 மணி நேரத்துக்கு முன்னுக்கு அங்க போனா கூட எந்த பிரச்சனையும் இல்லை, தாமதமா மட்டும் போயிடாதீங்கன்னு சொல்ல சொல்ல நம்ம நினைப்போம். சரிபடுத்திக்கணும் படுத்திக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கடினமான ஒன்று. ஆனா நீங்க சரிபடுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு பெரிய வெற்றிக்கு வித்திடும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்க போகுது. தான்ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனா இருக்கட்டும், நீ எத்தனையோ பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க, மணியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு. இப்போ 5:19 ஆயிருச்சு, ஒருவேளை உங்களுக்கு 5:30 இல்லை 6 மணிக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் இல்லை, சீக்கிரமா போக முற்படுங்கள். இப்போ இந்த பாட்டு கேட்கலாம்.

0: ஆரோக்கிய விவரங்களுடன் சிறுநீரக சிகிச்சை நிபுணர் நெஃப்ரோலஜிஸ்ட் டாக்டர் ஜமுனா ராதாகிருஷ்ணா.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் தெய்வீகன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். சிறுநீரை நீண்ட நேரம் அடக்கி வைத்திருப்பதால் ஏற்படும் விளைவுகள். இது ரொம்ப காமனான ஒரு டாபிக் இல்லையா? பலர் வந்து இத பத்தி யோசிக்கிறதே இல்ல. ஆமா தானே, எவ்வளவு சிறுநீர் வெளியாகனுச்சு, என்ன கலர்ல இருந்துச்சு, ஏதாவது ரத்தம் இருந்துச்சா, நுரைகள் தென்பட்டுருச்சா, இத பத்தி நம்ம யாருமே வந்து ரொம்ப டீட்டெயிலா யோசிக்கிறது இல்ல. பொதுவாக ஒரு ஆரோக்கியமான நபர் வந்து 3-4 மணி நேரத்துக்கு ஒரு முறை சிறுநீர் கழிப்பது இயல்பானது. 6-8 மணி நேரத்துக்கு மேலாக அடிக்கடி சிறுநீரக அடக்கி வைப்பது வந்து ஒரு நல்ல பழக்கமே கிடையாது. இது தவிர பாத்தீங்கன்னாக்கா, அடிக்கடி இந்த சிறுநீர் நிரம்பிய நிலையில் இருப்பதால இந்த சிறுநீர் பையோட தசை, டெட்ரூச மசல்னு சொல்லுவோம், இது வந்து பலவீனமா அடையலாம். அந்த பலூனை எப்பயுமே ஊதியே வச்சிருக்கும் போது அந்த பலூன் எப்படி வந்து அப்படியே அதோட தன்மையை இழக்குதோ அதே போலதான் நம்ம சிறுநீர் பையும். சோ இதனால வந்து சிறுநீர் வந்து முழுமையாக வெளியேறாம இருக்கிறது, அந்த ஓட்டம் பலவீகமாக இருக்கிறது. டாக்டர் சிறுநீர் வருது ஆனா ரொம்ப ஸ்லோவா வருதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சிறுநீர் கழித்த பிறகும் சிறுநீர் வந்து முழுமையாக வெளியாகாம இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். இது பேர் வந்து யூரினரி ரிட்டென்ஷன் சொல்லுவோம். நாளடைவில் வந்து அவங்களுக்கு வந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வே குறைய ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் வயசான காலத்திலேயோ பல நாட்களுக்கு இருந்து கேட்டிட்டு டியூப் போட்டு வெளியேக்க வேண்டிய தருணம் ஏற்படலாம். இதோட ஆப்போசிட் அவுட்கம் என்னன்னாக்கா சிறுநீர் கட்டுப்பாட்டின்மை. நாளடைவில் சிறுநீர் தானாக கசிவதற்கு வாய்ப்புகளும் அதிகரிக்கலாம். பெரும்பான்மையா நீங்க வந்து பெண்கள்கிட்ட பாக்கலாம், சிறுநீரகத்தை வந்து அடக்கி வைக்கிறது 6 மணிக்கு மேல வரைக்கும் அடக்கி வச்சிருப்பாங்க. கேட்டாக்கா டாய்லெட் சுத்தமா நான் போறது இல்ல, வீட்டுக்கு போற வரைக்கும் நான் அடக்கி வச்சுக்குவேன் சொல்லுவாங்க. இதனுடைய பின் விளைவுகள் என்ன? சிறுநீர் நீண்ட நேரம் பையில் தங்குவதால் கிருமிகள் பெருகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. சோ உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதனால சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு, காய்ச்சல் இது மாதிரி ஏற்படலாம்.

0: இதை உங்களுக்கு கொண்டு வருவது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கான். ஆசிரியர் விஜய் அங்கீகரிக்கப்பட்ட மனோவியல் நிபுணர்.
1: தொடர்புக்கு 0192-90-90-544 அல்லது rakan.edu.my 0192-90-90-544.
2: வணக்கம் நேர்களே, ஒவ்வொரு வருடம் மாதிரியும் இந்த வருடமும் எஸ்பிஎம் பரீட்சையில டியூஷன் ரக்கான் மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மேத்தமேட்டிக், பிஎம், சஜாரா, இங்கிலீஷ் இந்த பாடத்திலலாம் சிறந்த முறையில தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அதாவது இந்த பாடத்துல ஏ பி எடுத்திருந்திருக்காங்க எஸ்பிஎம் தேர்வுல. இந்த நன்றி நிச்சயமாக எங்களோட ஆசிரியர் குழுவுக்கு தான் போய் சேரும். எங்களோட மாணவர்களை வந்து சிறந்த முறையில வழி நடத்தி இந்த தேர்ச்சி பெறத்துக்கு எங்களோட ஆசிரியர்கள் முக்கியமான பங்கு செலுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் மாணவர்களுக்கு பரீட்சை நடத்தி அந்த தாள்லாம் திருத்தி பெற்றோர்களுக்கு நாங்க அந்த ரிசல்ட் வந்து தெரிய வைக்கிறோம். இந்த ரிசல்ட்ட மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் தெரிய வைக்கிற மூலமா நம்ம மாணவர்கள் வந்து இன்னும் புஷ் பண்ணி சிறந்த தேர்ச்சி பெறத்துக்கு நாங்க பாடுபடுறோம். அதே சமயத்துல மாணவர்கள்ட்டையும் வந்து வளர்ச்சி நம்ம வந்து பார்க்க முடியுது. சுலபமா புரிஞ்சு படிக்கிறதுக்கு நோட்ஸும் கொடுக்கறோம். மாணவர்களுக்கு அன்பு அரவணைப்பு கவனிப்பு நம்ம கொடுக்கற மூலமா மாணவர்களுக்கு வந்து நாங்க நம்பிக்கை ஊட்டி கொடுக்கறோம். முக்கியமா எஸ்பிஎம் மாணவர்களுக்கு நாங்க நாளைக்கு படிச்சனா இன்றைக்கு ஒரு நாள் முன்பு நாங்க சிறப்பு கிளாஸ் நாங்க நடத்தி அவங்களுக்கு தன்முனைப்பு கொடுத்து எந்த இந்த டாபிக் எந்த இந்த கேள்வி அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் அவங்கள்ட்ட வலியுறுத்தி சொல்லி அவங்களும் நாங்க தயார் நிலைமையில கொண்டு போய் சேர்க்கிறோம். பெற்றோர்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாணவரோட வெற்றி வந்து ஆசிரியர் கையில தான் இருக்கின்றது. நீங்க வந்து ஒரு நல்ல ஆசிரியர் கிட்ட போயிட்டு உங்க பிள்ளைய சேர்த்து விட்டீங்கன்னா அந்த ஆசிரியர்கள் ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து மாணவர்கள் சிறந்த முறையில போதிச்சு அவங்கள வெற்றி பாதையில கூட்டி போறதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதுதான் டியூஷன் ரக்கான்ல நடக்குது. அதனால தான் டியூஷன் ரக்கான்ல படிக்கிற மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற முடியுது. நாங்க 1ஆம் புள்ளியிலிருந்து 5ஆம் படிவம் அதாவது ஃபார்ம் 5 வரைக்கும் நாங்க வகுப்பு நடத்துறோம். நாங்க ஆன்லைன் கிளாஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸும் இரண்டுமே நாங்க நடத்துறோம். பெற்றோர்களே காத்துக்கிட்டு இருக்காதீங்க, எங்களை உடனடியாக தொடர கொள்ளுங்கள். எங்க டியூஷன் ப்ரோக்ராம் உங்க பிள்ளைங்களை சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு போறதுக்கு நாங்க பாடுபடுறதுக்கு தயாரா இருக்கின்றோம். வெற்றி நிச்சயமாக உங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க உறுதியாக இருப்போம். தாராளமா நம்பி நீங்க அனுப்பலாம். எஸ்பிஎம் பரீட்சைக்கு வந்து நாங்க ஒரு நாள் முன்ன கூட சிறப்பு வகுப்புலாம் நாங்க கொடுத்து மாணவர்கள் வந்து நாங்க வழி நடத்துறோம். எங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணும் போது அவங்க நிறைய மாற்றத்தை பார்க்கலாம். நம்பி எங்கிட்ட அனுப்பி விடுங்க. வணக்கம்.
0: இதை உங்களுக்கு கொண்டு வந்தது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கான்.
1: தொடர்புக்கு 0192-90-90-544 அல்லது rakan.edu.my 0192-90-90-544.

பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0309 7 219 19 5 38 தீராய் செய்ய கேட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர் கதையில பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கதை, என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு தெரிந்து கொள்ள மின்னலோடு இணைந்திருங்கள். சரிங்க, இன்னும் சரியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7. அடுத்த மாதம் இந்த நாள் இந்த நேரம் எப்படி இருக்கும்னா, வீட்டுல பரபரப்புடைய உச்சத்துல இருப்போம். ஏன்னா தீபாவளிக்கு முதல் நாள் இந்த மணி நேரம் வீட்டுல வந்து வழிபாடு, அதுக்கப்புறம் கடைசி நேர ஏற்பாடு, எல்லாரும் வந்து சேரணும், இப்படி நிறைய ஓடிட்டு இருக்கும். ஆனா திட்டமிடல் இதுல ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கூட காலையில வணக்கம் மின்னல்ல இந்த திட்டம் பத்தி பேசி இருந்தாங்க. அதாவது தக்குன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்காக, அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்காக தீபாவளியை முன்னிட்டு பர்காட் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை திறந்திருக்கிறாங்க. நீங்க தக்குன் அலுவலகங்களுக்கு சென்று பர்காட் தீபாவளி அப்படின்ற இந்த உதவி திட்டத்திற்கு விண்ணப்பலாம். இந்த உதவி திட்டம் அப்படின்றது தீபாவளிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கு. 1000 ரிங்கிட்லிருந்து 30,000 ரிங்கிட் வரை வந்து வியாபாரிகளுக்காக வழங்குறாங்க. அது மட்டும் இல்ல, 12 மாதத்துக்குள்ள இதை கட்டி முடிக்கணும். இது வந்து உடனடி கல்வி தொகை, உடனடி கடன் தொகை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இது என்னன்னா, 7 நாட்களுக்குள்ள இதற்கான அந்த விண்ணப்பத்தை கவனிச்சு உங்களுக்கு முடியுமா முடியாதா அப்படின்ற பதில் எல்லாம் கிடைச்சிடும். 18 வயசுலேருந்து 65 வயதுக்குட்பட்ட மலேசியர்கள், இந்தியர்கள் விண்ணப்பம் செய்யணும். மலேசிய இந்தியர்களுக்காகவே சிறப்பாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதற்கு முன்னர் மற்ற உதவி கடன்களை பெற்றவர்களும் வந்து விண்ணப்பிக்கலாம், குறிப்பாக வியாபாரிகள். இது பற்றிய விவரங்கள் வந்து எங்களுடைய டிக்டாக் இன்ஸ்டாகிராம்ல காணொளியா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒருத்தர் பேசி இருந்தார் இல்லையா, அவர் சொன்ன விவரங்களை தெரிஞ்சுக்க அந்த காணொளிகளை போய் பார்க்க மறக்காதீங்க. இப்போ ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, இது மழைக்கால மயிலக்கால. இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? SPB-யும் சுஜாதாவும் பாடியிருப்பாங்க. அந்த பாடல் தான் நம்ம கேட்க போறோம். தீபாவளி ஏற்பாடு திட்டமிட்டு பண்ணுங்க. வியாபாரிகள்லாம் பிரிக்ஃபீல்ஸ்ல இந்த வாரம் கடையெல்லாம் திறக்கப்பட உள்ளது. சில லிட்டில் இந்தியால எல்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா போகணும். உங்களுக்காக நாங்க வேண்டிக்கிறோம், நல்ல தரமான பொருட்களை கொடுங்க, நியாயமான விலையில. கண்டிப்பா மலேசியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01019712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: மை இவெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் படைக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் 1-2 25 years of GVM October 10 சனிக்கிழமை The Arch Galleries Kuala Lumpuril. GVM இன் தனித்துவமான கதைகள், நினைவுகளை அள்ளிக் கொடுக்கும் பாடல்கள், ஒரு வித்தியாசமான இசை படைப்பு. 1-2 25 years of GVM டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my.
2: தீபாவளி வந்துருச்சு, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
3: பசுமை தீபாவளி.
2: அதான் செஞ்சிட்டோம்ல,
4: அப்போ நேசிப்போம்.
2: நேசிப்போம், முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
3: நினைவுகள் சேர்ப்போம்.
2: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
5: இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சுன்னா அப்போ இந்த வருஷம்
2: இந்த பாருங்க, ரொம்ப எல்லாம் யோசிக்காது.
0: விரைவில்

சித்ரா குரல்ல வந்து பாடல் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு அந்த காலத்துல கடிதம் எழுதியவர்களுக்கு தெரியும் அதனுடைய அந்த காத்திருக்கும் தருணங்கள் எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு. வந்தாதாங்க வாழ்க்கை என்ன சொல்றீங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழலை அந்த கடிதமும் காதலும் வாழ்க்கையும் பதிலும் கொடுத்திருந்தது. அதெல்லாம் ஒரு காலம் சரிங்க. இன்னைக்கு எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு, அப்புறம் மின்னஞ்சல் வந்தது, அது இன்னும் இலகுவாக்குனது. இன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப் ஒரு டக்குன்னு அடுத்த நொடியில வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் மாத்தி வச்சிருச்சு. பரவாயில்ல, 6 மணிக்கு மேல அந்த உறவுகள் கதையில இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் பேசலாம். அப்புறம் வெளியில சூழல் எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, வேலையெல்லாம் நீங்க எப்படி போனிச்சு, உங்க நாள் எப்படி இருந்துச்சு, இதை ரொம்ப கேட்கறதே குறைவு. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் இதை கேட்கறதே இல்லை. வீட்டுக்கு நீங்க போன உடனே உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அப்படியே அந்த சோஃபா இருக்கும் பாருங்க, உட்காருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு விலை கொடுத்து வீடை வாங்கி போட்டுட்டு அங்க உட்கார்றதுக்கு கூட நமக்கு சில நேரத்தில் நேரம் இருக்காது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து களைப்பு போக்கி அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க. வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்லை உறவுக்காரர்கள் யாராவது இருக்கலாம், கொஞ்ச நேரம் பேசிட்டு உங்க நாளுடைய உங்க நாளை நல்லபடியா கொண்டுட்டு போகணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். நிறைய பேர் உட்காந்து பேசுறதுக்கு கூட நேரம் இல்லைன்றாங்க. அதுக்காக தான் இந்த சின்ன நினைவூட்டலை கொடுக்கின்றது உங்களுடைய தீரா இசை. அதுக்கப்புறம் நீங்க நிகழ்ச்சி கேட்க தொடங்குங்க, உங்களுக்கு பிடித்தமான அங்கங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. 6 மணிக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். இப்போ ஸ்ரீனிவாஸ் சுஜாதா.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். காலநிலை மாற்ற சட்ட வரைவு அமைச்சரவை ஒப்புதலுக்கு பின் தற்போது நடைபெறும் மக்களவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் வாய்ப்பு உள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டத்தோசிரி அத்த ஜோசப் குரூப் தெரிவித்தார். இவ்வேளை இந்தோனேசியாவில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை அணைப்பதற்கான உதவிகளை வழங்க அந்நாட்டு அரசாங்கத்தின் அதிகாரப்படி அனுமதிக்காக மலேசியா காத்திருக்கிறது என அவர் கூறினார். அக்டோபர் 1st தொடங்கி ரயில் சொத்து கழகம் RACயின் இருப்பு நிலத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கும் அரசாங்க பகுதி உதவியில் இயங்கும் பள்ளிகளுக்குமான சிறப்பு வாடகை விகிதம் மாதம் 1 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பையும் உட்படுத்திய 53 வாடகையாளர்கள் இதன் மூலம் பயன்பெறுவர் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனிலோ கூறினார். நாட்டின் மின் வர்த்தக சூழல் அமைப்பின் பாதுகாப்பையும் பயனீட்டாளர்களின் தற்காப்பையும் வலுப்படுத்தும் அணுகுமுறைகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC எடுத்துள்ளது. இதன் தொடர்பில் மின் வர்த்தக சேவை நடத்துனர்களுடனும் தொடர்புடைய அமைச்சுடனும் நிறுவனங்களுடனும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக MCMC கூறியது. தாய்லாந்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து செப்டம்பர் மத்தியில் 60 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்தது. மேலும் சில பகுதிகளில் ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாத இறுதியில் பெய்த பலத்த மழையினால் தலைநகர் பேங்காக்கின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. எத்தியோப்பாவில் ஜூலை 8 தொடங்கிய 2026-2027 நிதியாண்டில் அந்நாட்டின் பொருளாதாரம் 10.1% வளர்ச்சி காணும் என கணிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் தாயே ஆட்ஸ்கே செலன்சி தெரிவித்துள்ளார். பரந்த அளவிலான பொருளாதார வளர்ச்சியை தரமான பொது சேவைகளை வழங்குதல், அமைதி பாதுகாப்பை உறுதி செய்தல், நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட வெளியுறவை வலுப்படுத்துதல் ஆகியவற்றின் வழி அடைய முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். விளையாட்டு. தேசிய நீச்சல் அணியின் பயிற்றுனர் குழுவை மீளாய்வு செய்வதற்கான அவசியம் இல்லை என மலேசிய நீச்சல் சங்க தலைமைச் செயலாளர் ஆண்டனிலோ கூறினார். 2026 ஆசிய போட்டியில் எந்தவோர் இலக்கும் நிர்ணயிக்கப்படவில்லை. இருந்தும் ஒரு தேசிய சாதனை முறியடிக்கப்பட்டதை அவர் எடுத்துரைத்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

மின்னலின் தீரா இசையில் இனி வருவது ஒரு மணி நேரத்திற்கு உறவுகள் தொடர்கதை. இரவு 7 மணி வரைக்கும் தொடர் கதைகளை பேச போகின்றோம். ஒவ்வொரு புதன்கிழமையும் இடம்பெறும் இந்த கதைகள் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு அது பெரும் மகிழ்ச்சி தான். அப்படிப்பட்ட தருணங்களை உறவுகள் தொடர்கதை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நுழையறதுக்கு முன்னால இந்த ஒரு பாடலை கேட்க போறோம். காதல் மன்னன் அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தை சொன்னோன்னே சில பேருக்கு புன் சிரிப்பெல்லாம் வந்திருக்கும். அதுல வரும் எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடிக்கவில்லை அப்படின்ட்டு. சரி, அது எல்லாருக்கும் பிடிச்ச வரி. அதுல இன்னொரு வரி இருக்கும், அது என்ன வரி, எது ஈர்த்தது அப்படின்ட்டு ஒரு காணொளி வந்திருக்கு. நம்முடைய இன்ஸ்டா டிக்டாக்ல போய் பார்க்க மறக்காதீங்க. உன்னை பார்த்த பின்பு நான் ஆகவே இல்லை, நான் ஆனா தான் இருக்கேன்.

0: உயிரை உருக்கும் ஒரு பாடல் அப்படின்னு சொன்னா இந்த பாடலுக்கு அந்த இடத்துல ஒரு இடத்தை கொடுக்கலாம். அப்படிப்பட்ட இடம் இந்த பாட்டுக்கு இருக்கு. எப்போதுமே இசையில் தொடங்கும் இந்த தீரா இசை இசையோடு உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. ரவாங் பக்கமா நீங்க வட மாநிலத்தை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா பயங்கரமான மழை, அப்படிப்பட்ட ஒரு மழை அப்படின்னு நமக்கு எல்லாம் ரொம்ப நெருங்கிய ஒரு நேயர், நீ பாதி நான் பாதி அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தீரா இசைக்கு அவங்க வந்து நமக்கு தகவல் சொல்லி இருந்தாங்க. பார்த்து போங்க எல்லாருமே, அவங்களா இருக்கட்டும் எல்லாருமே, நீங்க இருக்கிறீங்க இப்போ நெடுஞ்சாலையில பயணம் செஞ்சிட்டு இருக்கீங்க, மழையை தாண்டி போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த மழையை இசை மழை வெல்லும், ஆனாலும் நீங்க கவனத்தோட போகணும். அதுதான் இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு ஜோஹர் சுகாமால இருந்து லீலா அப்படின்ற நேயர் வந்திருக்காங்க. ரொம்ப அழகான கதையை இன்று செவி மடுக்க உறவுகள் தொடர் கதை காத்திருக்கின்றது. நீங்களும் நிச்சயமா காத்துட்டு இருப்பீங்க, வாங்க பேசலாம்.
1: திடீர்னு என்னோட உடன்பிறப்புக்கெல்லாம் என்கிட்ட போன் அடிச்சு சொன்னாங்க, அக்கா வாங்க நம்ம எல்லாம் போய் ஸ்ரீலங்காக்கு போவோம், அப்பாவோட உறவுகளை தேடி போவோன்னு. அப்ப எங்கிட்ட இருந்தது வந்து ஒரு சின்ன ஒரு அட்ரஸ் தான், ஏன்னா ரொம்ப நாளா வந்து தொடர்பு கொள்ள முடியல. அப்பா வந்து 1978 அனுப்பி வச்சோம், அப்பா 3 மாசம் அனுப்பி வச்சோம், அப்பா 3 வாரத்துலயே வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்தா அப்பாவும் மறைஞ்ச பிறகு எங்களுக்குள்ளார ஒரு இது, எப்படியாவது அப்பாவோட உறவுகளை தேடி போகணும்னு. அம்மாவோட உறவுகள் நிறைய இருந்தாங்க. நீங்க கூட ஒரு புது பாட்டு கூட அத்தை பாட்டு இருக்கியா, எனக்கு ஞாபகமே வரல, நீங்க எப்போதும் இது போடுவீங்க அத்தையோட பாட்டு. அந்த அத்தையோட பாட்டு பார்க்கும் போது
0: அத்தி அத்திக்கா,
1: ஆமா அதே பாட்டுதான். ஐயோ அப்பாவோட தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்க, தம்பி 3 பேர் போய் பாப்பமான். அப்ப அதே மாதிரி நாங்களும் 2 மாசம் 25 கிளம்பி போனையா. அப்ப நாங்க தேடி போனப்ப 9 நாள், 2 நாள் வந்து உறவுகள் தேட, 7 நாள் வந்து அங்குள்ள கோயில் எல்லாம். அப்ப ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும்போது நானும் என் தங்கச்சும் அப்படிதான் அழுவோம், எப்படியாவது எங்க உறவுகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க, நீங்க எப்படியாவது நான் பாத்துக்கணும். அப்ப கடைசியா ஆயிடுச்சு, இன்னும் 2 நாள் இருக்கு. அப்ப என் முகம் ரொம்ப வாடி போச்சு, எல்லாம் கேட்டாங்க. அப்ப நான் அழுதுகிட்டே சொன்னேன், வந்தோம் இவ்வளவு காசு செலவழிச்சு ஒரு உறவுகளை கூட சந்திக்க முடியேன். அப்ப அவரு வாங்கி பாத்துட்டு சொன்னாரு, அந்த பஸ் அந்த லேன் ஓட்டுறவரு, அம்மா நம்ம மீட் பண்ணிட்டோம், இப்பதான் அந்த இடத்த விட்டு வந்தோம் அப்படின்னு. அப்ப சரி அப்படின்னு சொல்லி இன்னொரு சின்ன ஒரு அட்ரஸ் இருந்துச்சு. அப்புறம் அவர் தேடி போனோம், அந்த வீட்டுக்கு தேடி போனப்ப தேடி போனவர் வந்து அங்க இல்லையா. அன்று வந்து தைப்பூசம் பௌர்ணமி, அவருக்கு ஒரு மத அவங்க மத சொன்னாங்க, யா மொழி தெரியாது முகவரி தெரியாது, அந்த பொண்ணு ஆண்டவன் தெரியும் சொல்லிச்சு. அப்பா வந்து இன்னைக்கு வந்து சொந்த ஊருக்கு போய் அன்னதானம் செஞ்சுட்டு இருக்காரு, இந்துடைய மலேசியாவில உள்ள அங்களுக்கும் சேர்த்துதான் அன்னதானம் செய்யறாருன்னு. நாங்க அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். இப்ப ஒன்னே ஒண்ணு மனசுல பட்டிச்சு, இந்த அன்னதானம் எல்லாம் செய்யறாங்களே அது எவ்வளவு ஒரு உண்மை பார்த்தீங்களா, எவ்வளவு வாட்டி செஞ்சிருப்பாரு. ஆனா இந்த வாட்டி அன்னதானத்துக்கு மலேசியா உறவுகள் அவங்களை தேடிக்கிட்டு, அவர் பேர் வந்து நந்தசேன், அவங்களை தேடிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அப்ப அவங்க மனைவி 2 பேரும் பார்த்துட்டு ரொம்ப சோகமாயிடுச்சு. சரின்னு போனோம், நாங்க போய்கிட்டே இருக்கோம், அவர் கால் பண்றாரு எங்களுக்கு, நாளைக்கு 12 மணிக்கு கொழும்புல உங்களை வந்து அந்த ஹோட்டல்ல நாங்க சந்திக்கிறோம். 12 மணிக்கு வந்து சந்திச்சோம்னா ஐயோப்பா அதுக்கு அது சொல்றதுக்கு வார்த்தைகளும் இல்ல உணர்வுகளும் இல்ல, எப்படின்னே என்னால சொல்ல முடியல. எல்லாம் அவர் கட்டி பிடிச்சு கண்ணீர் தான் வந்துச்சு, ஏன்னா அவரு முகம் தெரியாது, ஆனா அவரு பேரு எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்பாவோட அத்தை வந்து இருக்காங்க, தங்கச்சி கடைசி தங்கச்சி இருக்காங்க, அவங்க வந்து நீங்க வந்திருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்க அண்ணன் பிள்ளைங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும், நான் அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா மணி பாக்குறோம், மணி வந்து 12:01 போகுது. நாங்க மறுநாள் 12 மணிக்கு வந்து நம்ம வந்து மலேசியாவுக்கு திரும்பணும், இந்த குறுகிய காலத்துல முடியுமா அப்படின்னு. அப்பா அவர் சொன்னாரு, முடியும், இன்னும் 12 மணி நேரம் நடுவில் இருக்கு, வாங்க போலான்ட்டு மலாக்காவில இருந்து ஜோகூருக்கு போற தூரம் போனையா, 2 மணி நேரத்துல அந்த தூரத்தை கடந்து அவங்கள போய் பார்த்தோம். எங்க அத்தை எப்படி தெரியுமா இருந்தாங்க, வயசானவங்க ஒரு நாக்கால இருந்தாங்க, அது சொல்ல வார்த்தையே இல்ல, 2 கைய தூக்கி அங்குள்ள உறவுகள் ஒரு 10 பேர் கூட்டிட்டாங்க. எங்களை கூப்பிட்டப்ப என் மனசுல என்ன நினைச்சுன்னா, வந்துட்டீங்களா என் செல்லங்களே அப்படின்னு கை நீட்டி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அங்க வந்து பேசறதுக்கு வார்த்தையே இல்ல, அந்த அன்பு அந்த இதுதான். நான் போய் ஓடி போய் நீங்க இப்ப சொன்னீங்களா அந்த பாட்டு மாதிரி எங்க அத்தையோட மடியை போய் அப்படியே கட்டிக்கிட்டேன். அத்தையோட உறவு எவ்வளவு பெரிய உறவு தெரியுங்களா, ஐயோப்பா என் பிள்ளைங்களாம், அவங்க தம்பி பிள்ளைங்க 2 தம்பி இருக்காங்க, எங்க மகளுங்க வந்து அவங்க கடைசியா எங்க 10 பேருக்காக அந்த விமானம் கொஞ்ச நேரம் நின்னுச்சு, நாங்க உள்ளுக்கு போனோடனே அவங்க அந்த பெட்டியெல்லாம் சாத்திட்டு விமானம் கலந்துச்சு. அப்பா ஒரு பெரிய நிம்மதி, அப்புறம் நாங்க போயிட்டு அப்புறம் வந்த பிறகு ரெண்டு நாள் சென்று போன் வந்துச்சு. நான் தான் முதல்லாம் லெட்டர் எழுதுவேன். எங்க அத்தை சொன்னாங்க, ஏன் லீலா வந்த உடனே போயிடுச்சு, என் கூட ஒரு மூணு நாள் இருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்ப சொன்ன உடனே அப்ப என் மருமகன் சொன்னாரு, சரி அப்படின்னு அவரு டைம் சொல்லி ஏழாம் மாசம் வரேன்னு சொல்லிட்டோங்க. ஏழாம் மாசம் டிக்கெட் எல்லாம் புக்கிங் பண்ணிட்டோம். ஆனா ஆறாம் மாசம் வந்து அவங்க தவறிட்டாங்க. ஐயோ, இங்க மலேசியாவில் ஒருக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. போனோம், போய் அத்தைக்கு ஒரு மாசம் அவங்களுக்கு 30 நாள் போய் அந்த காரியம்லாம் அவங்களுக்கு செஞ்சுட்டு ஒரு வாரம் எங்க உறவுகளோட மட்டும் சுத்தி சுத்தி வந்து பேசி அது எல்லாம் பார்த்து இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யா நானு இனிமேல எனக்கு அந்த வேற சந்தோஷமே வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷத்திலேயே அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையை நான் கழிச்சிருவேன். அவ்வளவு சந்தோஷம்.
0: உங்களுக்கு வந்து அது வாழ்க்கையுடைய மிகப்பெரிய உச்சக்கட்ட மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி எனக்கும் இல்ல கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்குமே இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியை நீங்க
1: சொன்னதுதான்.
0: உங்க மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்றதுல உறவுகள் தொடர் கதைக்கு பெரும் மகிழ்ச்சி.
1: அது மலேசியா உள்ள எல்லா உறவுகள் தொடர் கதையை பேசுற எல்லா நேயர்களுக்கும் நான் ஒண்ணுதான் சொல்றேன். மலேசியாவுல நிறைய உறவுகள் இருக்கு. தானன்னு சொன்னா உடனே நீங்க மின்னல்ல சொல்லலாம். உடனே ஜெய்கன் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு. இந்த சக்திக்கு நான் ரொம்ப வணங்குறேன். நீங்க சொன்ன மாதிரி இதுதான் என் உச்சக்கட்ட சந்தோஷம். நீங்களும் காணாம போன உறவுகளை தேடுங்க, நேயர்களே தேடுங்க, சந்தோஷமா இருங்க. தீபாவளி வருது, மலேசியாவில நினைச்சுமா புகழ் பார்த்து வந்துடலாம். நம்மளாலாம் போக முடியாது.
0: கடல் கடந்து போறதுக்கான சூழல் உங்களுக்கு கிடைச்சிச்சு. எத்தனையோ பேர் ரொம்ப பக்கத்துல இருக்கிற உறவுகள் கூட ரொம்ப தூரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்காங்க. இந்த தீபாவளியோட அதெல்லாம் சரிப்படுத்திக்கும்.
1: ஆமா, இந்த தீபாவளி அந்த நினைப்பிலேயே கொண்டாடி வந்தது. ஒரு சந்தோஷம் போதியா? இதை விட என்ன வேணும் சொல்லுங்க. அப்பாவை மட்டும்தான் பார்த்திருந்தாங்க. போய் அவ்வளவு உறவுகள் 60 பேர் எங்க சுத்தி வந்து நின்னாங்க.
0: அது சொல்லுவாங்களே, கோடி கொட்டி கொடுத்தாலும் அந்த மகிழ்ச்சி வந்து கிடைக்காது. ஆனா நல்ல உறவுகள் பக்கத்துல இருக்கும் போது வாழ்க்கையே ஒரு பெரிய பேரானந்தத்தை கொடுக்கணும்.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க. உறவுகள் தொடர்கதை எப்போது கேக்குறதுக்கு ரொம்ப நன்றி.
1: ஆமா ஐயா, தொடாம கேப்பியா? நான் பேசியே ஆகணும். ஏன்னா அடுத்த வருஷம் வந்து பாருங்க, நடுவுல 2 மாசம் இந்த வருஷத்திலேயே பேசிடணும். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி,
0: ரொம்ப நன்றி. நீங்க நல்லா இருக்கணும். உங்க உறவுகள் எல்லாம் ரொம்ப கேட்டோம்னு சொல்லுங்க. உங்களுக்கு உங்க அத்தை மீது இருக்கிற அந்த ஆதி பிரியத்திற்காக இந்த பாடல் வருது. நீங்க சொன்னது போல அது அத்தை மடி மெத்தை அடின்னு சொல்லி இப்போ அது அந்த அத்தையினாலே அந்த பாட்டுல இருந்தே ஒவ்வொரு அத்தை பாட்டுமே ஒரு தனி இன்பம். நீங்க கேட்ட அந்த பாட்டு தான் அடுத்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.
1: நன்றி.
0: எல்லா அத்தைகளுக்கும் இந்த பாடல் சமர்ப்பிக்கப்படுகிறது. அத்தை, அத்தனை உறவுகளுக்கும் பொறாமைப்படும் அளவிற்கு பாசத்தை காட்டுவதிலும் அன்பை பரிமாறுவதிலும் அவளுக்கு நிகர் அவளேதான். உங்களுக்கு இது

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 09 7219 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: LKM Furniture Malaysia, October 7 to 11 ஜோஹர் பாரு சுத்ரா மால்ல உங்களை சந்திக்கிறாங்க. 7 பொருட்கள் வாங்கினா 7 பொருட்கள் இலவசம். சோஃபா, டைனிங் டேபிள், பெட்ரூம் செட், சாமி மேடை, டிவி கேபிரேட், கிச்சன் கேபிரேட், மெத்தை, அனைத்துமே 4999 மட்டுமே. விவரங்களுக்கு டிக்டாக் LKM Furniture Malaysia.
2: கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம், 1 ரூபாய் 2 25 years of GVM. October 10 சனிக்கிழமை The Arch Galleries KL. டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. ஸ்ருதிஹாசன், சத்யபிரகாஷ், கிரீஷ், சைந்தவி, கார்த்திக், பிளாசி, ஹரிப்ரியா, பால்டபாவுடன் 1 ரூபாய் 2 25 years of GVM.
4: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

மேலும் துன்பம் வேண்டாம், நல்ல உறவுகளை பக்கத்தில் வைத்துக் கொள்வோம். உறவுகள் தொடர்கதையில லீலா அப்படின்றவங்க இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நம்ம கூட பகிர்ந்துட்டு போனாங்க. இது எப்படி உறவுகள் தொடர்கதை ஒரு ஒரு பக்கபலமா இருந்தது அப்படின்றது தெரியல, ஆனா அவங்க பட்ட இன்பத்தை எல்லாரும் பெற வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொன்னாங்களே, அதற்கு ஏற்றாட் போல சொன்னாங்க. விட்டுறாதீங்க, எங்க உறவை தேடி நாங்க அவ்வளோ தூரம் போனோம், உங்களுக்கு பக்கத்துல இருக்கும் போது இருக்க பிடிச்சுக்குங்க. நல்ல நாள் பெருநாள் வருவது நல்ல உறவுகளோட கொண்டாடுவதற்கு. தீபாவளிக்கு சரியா ஒரு மாதம் அவங்க ஒரு நல்ல தொடக்கத்தை வைத்துட்டு போயிருக்கிறாங்க. வர திங்கட்கிழமை இந்த ஆண்டு தீபாவளிக்கான மின்னலுடைய கருப்பொருளோடு தீபாவளியை அந்த ஒளியூட்டக்கூடிய நாளும் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க காத்துருங்க. நிச்சயமா இந்த தீபாவளி அர்த்தம் நிறைந்த, உள்ளம் நிறையக்கூடிய, இல்லம் நிறையக்கூடிய தீபாவளியாக இருக்க போகுது. மின்னலோடு நீங்க தீபாவளியை சேர்ந்தே கொண்டாட போறீங்க. அத்தை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு அப்படியே மகிழ்ச்சியாவே கொண்டாடிட்டு போகலாம். உங்க வீட்டுல உங்க அத்தை கூட அலாதி ஒரு ஒரு உறவு, அந்த அந்த அந்த பிரியம், அந்த அன்பு, ஏனே தெரியல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்க அத்தை இல்ல, நான் எல்லாத்தையும் அவங்க கிட்ட தான் கடகடகடன்னு சொல்லுவேன். அதான் முதல்ல ஒரு சின்ன ஒரு சில வரிகள் சொல்லுவேன்.

போது கூட அம்மாவுக்கு நிகர் அப்படின்னா அம்மா இல்ல டக்குனு யார தெரியலன்னா அத்திக்கிட்ட போய் சொல்லிடுவோம் அப்படின்றது. அது ஏன் அப்படின்றத பத்தி கொஞ்சம் பேசுவோம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 எனக்கு எல்லாமே எங்க அத்தை தான். பேசுவோமா?

0: சித்ராவின் குரல்ல வந்த பாடல் அது 6:41 உறவுகள் தொடர்கிறது. இன்றைக்கு அத்தையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. உங்கள் அத்தை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? நெருக்கம் ரொம்ப அதிகமா? நீங்க
1: தேவரஞ்சினி.
0: தேவரஞ்சினிக்கு அத்தைனா அவ்வளவு பிடிக்குமா?
1: ஆமா, எங்க அப்பாவோட அக்கா கூட பிறந்த அக்கா. அவங்கன்னா எங்களுக்கு, நீங்க சொன்னீங்க அம்மாக்கு நிகர் அப்படின்ட்டு, எங்க அம்மாவும் அவங்களும் பக்கத்து பக்கத்துல வச்சா ரெண்டு பேருமே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, வார்த்தையில. எனக்கு எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மா இறந்ததுல இருந்து எங்க அம்மாவா என்னைய பாத்துக்கிட்டது. என்னைய மட்டும் இல்ல, என் தங்கச்சிக்கு அவங்கதான். அவங்க இப்ப வரைக்கும் அவங்க கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசுவோம், ஒவ்வொரு நாளும் பாப்போம். நான் கால் பண்ணலன்னா ஏன் கால் பண்ணவே இல்ல, என்னாச்சு, எங்க இருக்கீங்க, அவங்க கால் பண்ணி கேப்பாங்க. அத்தைனா அவ்வளவு பிடிக்கும்,
0: அவ்வளவு பிடிக்கும். தேவரஞ்சனிக்கு எப்போ வந்து அத முழுசா உணர்ந்தீங்க, ஐயோ இவங்க எனக்கு அம்மா பொறுப்புல இல்ல, இவங்களே எனக்கு ஒரு அம்மா தான் அப்படின்றது எப்போ உணர்ந்தீங்க?
1: நான் அவங்க சின்ன வயசுல இருந்து எங்க கூட ரொம்ப க்ளோஸ்லா. சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் வருவாங்க. ஏன்னா பாட்டி எங்க வீட்டுல இருக்கும் போது அவங்க, நாங்க ஒரே இடத்துலதான் இருந்தோம். எப்ப நான் அது உணர்ந்தேனா, எங்க அம்மா இறந்த வருஷம் வந்து நான் என்னோட மகளுக்கு வந்து பிரெக்னெண்டா இருந்தேன். 5 months கன்சீவா இருந்தேன். அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அவங்கதான் எங்களை பாத்துக்கிறாங்க.
0: சரி, அத்தை கிட்ட இப்ப ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: I love you.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உறவு பிடிக்கும். ஆனா இந்த அத்தை அப்படின்ற உறவு சில பேர் வீட்டுல இந்த மூத்தாத்த இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவங்களா இருப்பாங்க. அது அப்பாவுக்கு அக்காவா இருந்தாங்க அப்படின்னா அப்பாவும் அவங்க பேச்சு கேட்பாரு, நாமும் பேச்சு கேட்போம். பார்த்ததான் அந்த குடும்பத்துடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருப்பாங்க, எல்லாத்தையும் சரி வர நடத்தி வைப்பாங்க இல்லையா. ஆனா அந்த அத்தை எல்லாம் கல்யாணம் பண்ணி போகும்போது நம்ம அப்பா எல்லாம் எப்படி அழுதுருப்பாங்க. இருந்தாலும் அந்த அத்தை அப்படின்றது அம்மா மாதிரி. இப்படிதானே அம்மாவும் 3 எழுத்து வார்த்தை, அத்தையும் அப்படிதான்ல.

0: அத்தை திருமணம் அப்பா எப்படி இருக்கும், அதெல்லாம் ஒரு குதூகலமான தருணம். இன்றைய தீரா இசையில் உறவுகள் தொடர் கதை அத்தை உறவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. ரீதா வந்திருக்காங்க. இந்த கதை வந்து இன்றைய இளம் தலைமுறையினர் எப்படி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு, கேக்கலாம்.
1: இது வந்து என்னோட அத்தை பத்தி இல்ல, இது வந்து என்னோட அண்ணன் சன்ன பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ன விஷயம் இருந்தாலும் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாரு. அவரு என் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாரு, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்காத்த, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு அன்னாடிக்கு தூங்க போறமினுக்கு அவர் வெயிட் பண்ணுவார். ஒருவேளை எனக்கு காட்சியா இருந்தாலும் சரி எது இருந்தாலும் கால் பண்ணி அவர் ஹாஸ்டல்ல இருந்து அத்தை தூங்கிட்டீங்களா அப்படின்ட்டு. அப்புறம் தான் எனக்கு நாம ஓ ஆமா இல்ல நீங்க ஒண்ணு அவன் பேசல அப்படின்ட்டு அடிச்சு பேச சொல்லியா சாப்பிட்டியா இல்லையான்னு அத்தை இந்த மாதிரி நடந்துச்சு எல்லாமே.
0: அவன்
1: அவரு இப்ப வந்து 20, அவரோட 20 வயசு. 20 வயசு என்ன இருந்தாலும் எல்லாமே என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாரு. இதுல வேற இன்னொரு கண்டிஷன் வேற சொல்லிருக்காரு, எடையெல்லாம் உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ல வந்து ஏதோ பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு பாத்து இது பண்ணிருக்காங்க, நம்ம கூட கேட்டிருக்காங்க, ஏன் வேணாம்னு சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு பேச வேண்டியதானே அப்படின்னு, வேணாத்த ஒன்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம், நானே உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் அந்த வேலையை, நீங்களே பொண்ணு பாக்குறீங்களா எது என்ன பாத்துக்கீங்க, நீங்க எதை யாரு சூஸ் பண்றீங்களோ அதே நான் கல்யாணம்
0: பண்ணிக்கிறேன்
1: பாருங்க. எல்லாமே நான் கூட எனக்கு என்ன சொல்லுவாங்க, நான் சொன்ன ஏன் வேணாயா நானே உனக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் நீ ஆயிராத, ஒண்ணு வந்து உனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அது இல்லாத எனக்கு ஒரு 10 இயர்ஸ் டைம் கொடுங்க, நான் எல்லாம் செட்டில் டவுன் பண்ணிக்கிறேன், ஆனா எது இருந்தாலும் உங்கள்ட்ட மறைக்க மாட்டேன், உங்கள்ட்ட தான் எடுத்து வந்து காமிப்பேன், நீங்க யாரும் என்ன சூஸ் பண்ணிக்கணும் சூஸ் பண்ணீங்க அதையும் உங்க கையில கொடுக்குறேன்னு. அந்த அளவுக்கு அவருக்கு என்ன அவ்வளவு பாசம்,
0: அந்த நெருக்கத்தை நிச்சயமா உருவாக்குறதுக்கு நீங்க ஒரு பெரிய காரணமா இருந்திருப்பீங்க. அது அண்ணன் பையன் அப்படின்னா அது ஒரு தனி அன்பு ஈர்ப்பு
1: இருக்கலாம்
0: இருக்கலாம் இல்ல அதுதான் இல்ல
1: அவங்க வீட்லயும் கேப்பாங்க, உனக்கு உனக்கு எல்லாமே அத்தை தானே, அத்தை கிட்ட மட்டும் ஷேர் பண்றேன் எங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டீங்க. அவர் ஒன்னே ஒண்ணு என்கிட்ட சொன்ன, தெரியல எனக்கு உங்ககிட்ட கம்ஃபர்ட்டா இருக்கு அதனாலதான்
0: சொன்னீங்கல்ல, அது அது பெரும்பாலும் இந்த அத்தைகள் உருவாக்குற ஒரு பெரிய வித்தையை வச்சிருக்கீங்க அதுதான்.
1: ஆமா அவருக்கு நான் வந்து புரிஞ்சுக்கிற மனசுல இருக்கனா அந்த எண்ணமும் இருக்கான், அதனால அவர் எல்லாமே என்கிட்ட சொல்லிடுறாரு.
0: ஃப்ரெண்ட்ஸ்
1: கூட வெளியே போனாலும் போன் அடிச்சு சொல்லிடுற, அத்தை இன்னைக்கு நான் இங்க போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நான் என்ட்டி சொல்லிட்டு போயிருவாங்க, ஏன்னா ஹாஸ்டல்ல இருக்காங்களே,
0: காலங்கள் மாறலாம் அத்தையின் காட்டக்கூடிய அன்பான அந்த வித்தை என்றும் மாறாது. 20 வயசு பையன் அத்தை விடாம பிடிச்சுக்கிறான் அப்படின்னா அது காலம் இப்படி வேணாலும் போகலாம், நவீனமாகலாம், ஜென்ஜி வரலாம், அல்பா வரலாம், ஆனால் அத்தை அத்தை தானே.
2: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். எத்தனை அத்தை கதை கேட்டாலும் மின்னலுக்கும் திரா இசையில் வந்த உறவுகள் தொடர்கதைக்கும் இந்த அத்தை கதை மறக்க முடியாது. எத்தனை காலங்கள் ஆகலாம் இதை யாரும் மறந்திருக்க முடியாது. திருமதி ராணி அவருடைய தம்பி மகன் மூவின் அவரை சந்தித்தது. அத்தை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கிறதா?
1: ஹலோ
2: ஹலோ, நீங்க யாருங்க?
1: எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். நீங்க யாருங்க?
1: மூவின் பேசுறேன்.
2: ஐயோ மூவின், மூவின்
1: ஏட்டா,
2: நீங்க டாக்டரடா?
1: ஆமா
2: டாக்டரே.
1: ஆமா
2: ஏட்டா, அத்தைடா. ஆமா அத்தைடா. ஆமா அத்தைடா. நான் பாக்கணும்டா. எனக்கு பேரு ஒண்ணுமே வேணாம். அப்பறம் கூட்டிட்டு வாடா.
1: கண்டிப்பா அச்சா, கண்டிப்பா அச்சா. அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்காங்க.
2: நீ அட்ரஸ் குடியா, நான் ட்ரெயின் ஈடிஎஸ் எடுத்து நான் அலோஸ்டார்ல வந்து இறங்கி நான் கிராப் எடுத்து வந்துருவேன்.
1: வந்து உங்களை ஏத்திட்டு
2: போறேன்.
1: பண்ணிக்கும் போய் எல்லாத்தையும் தெரிஞ்ச யாருமே இருபத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு. தெளிவும் தனி மாறிடுச்சு. கண்டிப்பா அப்பாவுக்கும் ஆசை இருக்கு எல்லாத்தையும் பாக்கணும்னு. பிகாஸ் அவரோட கண்டிஷன் கொஞ்சம் இதா இருக்குனால மின்னல் தேங்க்ஸ். எனக்கு ஒரு இம்பாசிபிளான சான்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். எங்களுக்கு வந்து தீபாவளினா என்னன்னா எங்க நானு எங்க அம்மா எங்க அப்பா அந்த சொந்தக்காரவங்க உறவுகள் யாருமே இல்லாம நாங்க மூணு பேர் தான் எப்பயுமே இருப்போம். சோ நீங்க வந்து எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு. இட்ஸ் அ வெரி குட் சான்ஸ் ஃபார் மீ. ஐ மீன் இந்த வித் மை பேரண்ட்ஸ் கண்டிஷன் ஐ வாஸ் திங்கிங் ஐ கோன் பி அலோன் அண்ட் யூ கிவ் மீ அ ஃபேமிலி.
0: இன்னைக்கு அத்தையும் மருமகளும் ரொம்ப நல்லா இருக்காங்க. டாக்டர் மூவின் திருமணமாகி குழந்தை அத்தை குடும்பம் இப்படி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. ஆனாலும் எத்தனை காலங்கள் ஆனாலும் இந்த அத்தை இந்த மருமகனின் கதை அது மறக்க முடியாது. இந்த உறவுகள் தொடர்கதையால்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். பெரா பகண்டதொகில் தனியாருக்கு சொந்தமான படகு துறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறிய கும்பலிடம் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 25,000 லிட்டர் மீனவர்களுக்கான உதவித் தொகையுடன் கூடிய டீசல் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சின் மாநில இயக்குநர் டத்தோ கமாலுடன் இஸ்மாயில் தெரிவித்தார். அச்சோதனையின் போது 30 டன் சரக்குந்து, படகுகள், எரிபொருள் குழாய் உட்பட சில ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்தோனேசியாவில் அக்டோபர் 2 தொடங்கி இன்றுடன் நிறைவடைந்த 23வது பன்னாட்டு கணித அறிவியல் போட்டியில் மலேசியா 3 தங்கம், 6 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. இவ்வெற்றி பன்னாட்டு அளவிலான கணிதம் அறிவியல் துறைகளில் 10 முதல் 12 வயது வரையிலான மலேசிய மாணவர்களின் திறனையும் போட்டி ஆற்றலையும் புலப்படுத்துவதாக கெடா கல்வித்துறை பெருநிறுவன தொடர்பு பிரிவு தலைமை உதவி இயக்குநர் முகமது ஹஃபீஸ் முகமது சாலி தெரிவித்தார். பேரா சுங்காய்சி போட்டியில் சாலை ஓரத்தில் ஆடவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுவதாக மாநில காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் சரண் ஐவான் தெரிவித்தார். அதிகாலை 4:45 அளவில் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலை தொடர்ந்து காவல்துறை சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் கூறினார். அவ்வாடவரின் உடல் மீது வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதற்கான அடையாளங்கள் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு ஆசியானுக்கு தலைமையேற்க உள்ள சிங்கப்பூர் அவ்வமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான அணுக்கமான ஒருங்கிணைப்பையும் பரந்த அளவிலான ஒத்துழைப்பையும் உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் என்று வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். உலகளாவிய நிலையற்ற சூழலில் அந்த முன்னுரிமைகள் சிங்கப்பூரின் தலைமைத்துவத்தின் வெற்றிக்கு முக்கியமாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் புவிசார் அரசியல் பொருளாதார கூட்டமைப்பில் இணைவதற்கு முறைப்படி விண்ணப்பிப்பதற்கான முடிவுக்கு கானா அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது. வெளியுறவு அமைச்சர் சாமுவேல் ஆகட்ஜோ அப்லாக்வா தனது இந்திய சக ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் உடனான சந்திப்பின் போது இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. வணக்கம்.

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:05. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:05.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: கண்ணம்மா கண்ணுக்குள்ளே இருக்காங்களா?
0: வருது பக்கத்துலதான் இருப்பாங்க வாழ்த்து சொல்றதுலாம், ஆனா வானொலியில சொல்றதுல அது ஒரு தனி சிறப்பு இல்ல. அவங்க வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு.
3: கண்டிப்பா
0: என்ன சொல்லணும் உங்க மனைவிக்கு இங்க வானொலி வாயில?
3: எனக்கு சரி பாதி நீ அல்லவா
0: வந்துட்டே இருக்கு. ரொம்ப மௌனமா இருக்கீங்க, எல்லா அன்பையும் அவங்கள்ட்ட கொடுங்க சொல்லுங்க, சரியா?
3: ஓகே.

0: இப்படிப்பட்ட வரிகள்லாம் நிச்சயமா நிச்சயமா நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க, இந்த காதலோ இல்ல திருமணம் ஆகணும் அப்படின்னு. இந்த வார்த்தைகள் போதும், ரொம்ப அழகான ஒரு பாட்டு, பெண்ணின் மனதை தொட்டு அப்படின்ற படத்துக்காக வாலி அவர்கள் வரிகள் எழுதியிருந்தார். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் உன்னி கிருஷ்ணன் பாடிய பாடல். இந்த பாட்டுக்கு மணிமாறனுக்கு நன்றி சொல்லிடுவோம். அடுத்தது பாட்டு கடையில யாரு?
1: சிவகாமி.
0: இங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: சிவகாமி,
0: கம்ப்யூட்டர் ஜோசியம் ஞாபகம் இருக்கோ? எப்படி மறப்போம் அதே?
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் அப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டு கடையில பாட்டு வாங்க.
0: என்ன பண்றது, நீங்க வேற அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க, உங்க இடத்துல வேற புகை மூட்டம் கொஞ்சம் மோசமா இருக்கு போல. சரி, உள்ளுக்கே இருங்க. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு
0: ஆத்தங்கர ஆறு இருக்கா பக்கத்துல?
1: இருக்கு, ஆனா
0: தண்ணி இல்ல, வறண்டு போயிருக்கு. ஏன்னா வெயிலும் கொஞ்சம் அதிகம். மழை இருக்கா இல்லையா?
1: இல்ல, இங்க மழை கிட்ட ஒரு வாரமா மழை இல்ல.
0: இப்படி சரி, தூது அனுப்புவோம் இங்க இருந்து, சொல்லுவோம் மழையே மழையே கோத்தா திங்கிக்கு போங்க, சிவகாமி
1: காத்திருக்காங்கன்னு.
0: அந்த பாட்டு வருது, அதோட மழையும் சேர்ந்து வரட்டும் சிவகாமி.
1: ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறேன்.
0: எங்களுக்கு ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: மை இவெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் படைக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஒன்றா இரண்டா 25 years of GVM அக்டோபர் 10 சனிக்கிழமை தி ஆர்ச் கேலரிஸ் குவாலலம்பூரில் GVM இன் தனித்துவமான கதைகள், நினைவுகளை அள்ளி கொடுக்கும் பாடல்கள், ஒரு வித்தியாசமான இசை படைப்பு. ஒன்றா இரண்டா 25 years of GVM டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. நீங்க பாட்டு கடையை கேட்டுட்டு இருக்கீங்க, இப்ப யார் வந்திருக்காங்கன்னு கேக்கலாம்.
1: உங்களோட குரல் சூப்பரா இருக்கு.
0: அப்படியா?
1: புனிதம்
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு. இறைவன்
0: அருளால் எல்லாம் நல்லா இருக்கணும். இறைவன் கிட்ட வேண்டிக்கோங்க,
1: எல்லாம் நல்லா இருக்கணும்.
0: புனிதம்க்கு என்ன பாடல்?
1: எனக்கு வந்து இன்னைக்கு என்னோட கடைசி பையன், மூணாவது பையன், அவருக்கு பர்த்டே இன்னைக்கு.
0: சரி,
1: பிறந்த நாள். சோ அதை ஒட்டி ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க.
0: நீங்க சொல்லுங்க என்ன பாட்டுமே.
1: என்ன பாட்டு எனக்கு தெரியலையே.
0: உங்க பிள்ளைங்களை நினைச்சாலே இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வரணும். என்ன பாட்டு?
1: என் பிள்ளைங்க என்ன அந்த அத்தி அத்தி கை சொன்னீங்க தெரியுமா, அதுதான் எனக்கு அந்த குடும்பத்தோட அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: முதல்ல
1: ஆனா அந்த பாடல் நீங்க போட்டுட்டீங்க.
0: வேற என்ன பாட்டு?
1: வேற என்ன பாட்டு? நீங்களே போடுங்களேன்.
0: உங்க பையன் நினைக்கும் போதெல்லாம் இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு.
1: அவர் பேர் வந்து ரவி வர்மா.
0: அதாவது எப்போதும் அந்த பிறந்த நாளுக்கு பெற்றோர்களையும் பாராட்டணும்னுவாங்க, அதனால உங்களுக்காக ஒரு பாட்டு. சரியா?
1: அந்த புதன்கிழமை தான் பிறந்தாரு, இன்னைக்கு அது அமைஞ்சிருக்கு.
0: அவருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பிறந்த நாளா வருஷமா இது இருக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நான் உங்களுக்காக ஒரு பாட்டு முடியுமா?
1: கண்டிப்பா ஐயா, நன்றி.
0: இந்த மன்னன் படத்துல அம்மா பாட்டு பிடிக்குமா?
1: பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் படிப்பேன் அந்த பாடல.
0: எங்களுக்காக ஒரு சில வரிகள்.
1: அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.
0: எனக்கு ஒரு வரி உங்களுக்காக சொல்லணும்னு. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி. நீங்க தான் அதெல்லாம். சரியா?
1: கண்டிப்பா.
0: சரிமா, நன்றி.
1: ரொம்ப நன்றி ஐயா.

0: பாட்டு கேட்கும் போது எப்போதுமே தெய்வத்தை பார்க்கும் போது தெய்வத்துக்காக பாடின அம்மனுக்காக பாடின பாட்டு மாதிரி இருக்கும். அப்படியே அம்மாவை நினைக்கும் போது அம்மாவுக்காக பாடின பாட்டு மாதிரி இருக்கும். நவராத்திரி வந்துட்டு இருக்கு, அந்த காலகட்டத்தில் உங்களுக்காக நிச்சயமா அம்மன் போற்றி பாடல்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கு. கேட்க மறக்காதீங்க, உங்களுடைய பிரார்த்தனைகள்ல எல்லாரையும் சேர்த்து கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். 7:29 பாட்டு கடை கேட்டு இருக்கோம். மாலினி வந்திருக்காங்க.
1: எனக்கு பெண்மானி சங்கீதம் பாடுவா அந்த பாட்டு வேணும்.
0: ஏன் அந்த பாட்டு?
1: என் வீட்டுக்காருக்காக அந்த பாட்டு நான் விரும்பி கேட்கிறேன்.
0: முடியாது, நீங்க உங்களுக்கு மட்டும்தான் கேட்க முடியும்.
1: இல்ல, இந்த பாட்டுக்கு ஒரு விஷயம் இருக்கு. நான் போன வாட்டி ஒரு கேம்ல ஜெயிச்சு மின்னல் எஃப்எம்ல முக்குத்தி கடிச்சு, அது வந்து என் வீட்டுக்கார அந்த பாட்டு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லி நான் அந்த வின்னிங்
0: மின்னல் முக்குத்தி சரி மாலினி, உங்களுக்காக அந்த பாடல் வருது உங்கள் அவருக்காக.
1: ரொம்ப நன்றி.
0: நீங்க எங்க அவருக்கு இப்ப ஒரு அறிவிப்பு செய்யணும்னா எப்படி செய்வீங்க?
1: டி, உங்களுக்காக நான் பாட்டு டெடிகேட் பண்ணிருக்கேன் மின்னல் எஃப்எம்ல, தயவு செஞ்சு கேளுங்க. ஐ லவ் யூ.
0: ஏன் ஏ எடுக்காம பி எடுத்தீங்க?
1: அது பழகி போச்சு. அப்படி கூட்டு கூட்டு

0: மாலினிக்காகவும் அவங்கள் கணவருக்காகவும் மின்னல் மூக்குத்திக்காகவும் அந்த பாடல் வந்தது. ராஜ் எங்க இருக்கீங்க?
1: நான் இப்போதைக்கு வேலை முடிஞ்சு ஜலன் பந்தாயின் போயிட்டு இருக்கேன்.
0: ஜலன் பந்தாயினா இங்க அங்காசா புரிக்கிட்ட
1: பக்கத்துலதான்.
0: எங்க போயிட்டு இருக்கீங்க?
1: வீட்டுக்குதான், கல்யாணம்.
0: ராஜ் வீட்டுக்கு தானே எல்லாரும் போவாங்க. காஜாங் போயிட்டு இருக்கீங்க? இப்ப எவ்வளவு நேரம் காட்டுது வேஸ்?
1: வேஸ் வந்து 1 hour காமிக்குது.
0: அப்பா ஒரு மணி நேரம்னா அப்பா அப்ப தீரா இசை முழுக்க பாட்டுக்கடை முழுக்க கேட்டுருவீங்களே.
1: இது இன்னைக்கு வந்து உறவுகள் தொடர் கதை. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா கேக்குறது வந்து இந்த பாட்டுக்கதை.
0: பிடிச்சிருந்துச்சா உறவுகள் தொடர் கதை?
1: நல்லா இருந்துச்சு.
0: எல்லாம் அத்தையை பத்தி பேசி அப்படி உருக வச்சுட்டாங்க. ராஜ்க்கு என்ன பாடல்?
1: மெல்லிசை.
0: ஓ மிஸ் ரோமியோ.
1: பாடல்
0: வந்துட்டு. ஓ சரி, நீங்க இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்க நாள் இன்னும் நல்லா ஆக்குறதுக்காக அந்த பாட்டை நாங்க கொடுக்கறோம். கேட்டுட்டே போங்க.
1: தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி ராஜ்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM பாட்டு கடை தான். நீங்க கேட்டு மணி போய் 7:42 ஆயிருச்சு. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? இவ்வளவு ரத்தன சுருக்கமா பாட்டுக்கடையில யாரும் பேசினது இல்ல. நான் பேசினதை கேட்கவே இல்ல. என் பேரு ரவி, மௌன ராகத்திலிருந்து நிலாவேவா. அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான். யாருக்கு டெடிகேட் பண்ணு? நவீன். அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளே 21 வயசு.
0: ஓ, 21 வயசு. பாட்டு பிடிக்குமா அவருக்கு இந்த பாட்டு?
1: அவரு தான் ரிக்வெஸ்ட் பண்ணது. நாங்க மூணு பேரும் கடைக்கு சாப்பிட போறோம், நானும் வைஃப் அவரு. சோ அதனால அவர் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால நான் மின்னல்ல போட்டிருக்கேன்.
0: இப்படி நீங்க தான் இந்த பாட்டெல்லாம் கேட்க வச்சீங்க, சொல்லி கொடுத்தீங்க. என்பது இல்லாம எப்படிப்பா வாழ முடியும், என்பது இல்லாம எப்படிப்பா இளமை காலம் முடியும்
1: அப்படின்ட்டீங்க.
0: மகனுக்கு வாழ்த்து சொல்லிருங்க. நாங்களும் சொன்னோன்னு இந்த பாட்டு வருது. என்ன மிரட்டுறீங்க? பிறந்த நாள் எதுவுமா தம்பி? பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? அப்பா இந்த பாட்டே பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாரா? படமும் பிடிக்குமா? உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். எங்களோட வாழ்த்து உங்களுக்கு. பாட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா.
0: நன்றி, பாத்து போங்க.

0: கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம் ஒன்றா இரண்டா 25 years of GVM அக்டோபர் 10 சனிக்கிழமை The Arch Galleries KL இல் டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my ஸ்ருதி ஹாசன் சத்யபிரகாஷ் கிரீஷ் சைந்தவி கார்த்திக் பிளாசி ஹரிப்ரியா பால்டபாவுடன் ஒன்றா இரண்டா 25 years of GVM 7:48 நீங்க பாட்டு கடையை கேட்டுட்டு இருக்கீங்க வந்திருப்பது யாரு
1: என் பேர் வந்து ஜான் ஜானத்தன்
0: ஜான் ஜானத்தன் இங்க இருந்து கூப்பிடுறீங்க ஜான் ஜானத்தன்
1: இல்ல ஜானத்தன் மட்டும்
0: ஜானத்தன் மட்டும் தான் அப்ப எல்லாம் குட்டியா ஜான் கூப்பிடுவாங்க
1: லிட்டில் ஜானா ஆமா லிட்டில் ஜான் படம் மாதிரி அதெல்லாம் வந்து ஆமா கரெக்டா சொன்னீங்க நான் ரொம்ப இங்கிலீஷ் பேசுவேன்
0: வீட்டுல ஏன் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருமா
1: இல்ல தமிழ் தெரியும் ஆனா வந்து தமிழ் கொஞ்சம் காசாரா பேசுவேன்
0: காசாரா பேசுவீங்களா எப்படி ஜானத்தன்
1: அதான் இல்ல காசாரா மீன்ஸ் நாட் அந்த சுத்தமான தமிழ் பிகாஸ் நான் தமிழ் பள்ளி கிட்ட போ ஐ நெவர் கோல தமிழ் பள்ளி சோ
0: என்ன பாடல் இன்றைக்கு
1: எனக்கு வந்து அந்த மேகத்தில் ஒன்றாய் நின்றும்
0: ஓ மழை நீராய்
1: ஆமா ஆமா அந்த பாட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும்
0: ஜோனத்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அரிய பாடல் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க
1: ஆமா ஆமா சோ அதான் அந்த பாட்டு பிளே பண்ண முடியுமா
0: பிளே பண்ணணுமா ஒலியேற்ற முடியுமா
1: இனிமேல்
0: கசாரான தமிழ் வராது உங்களுக்கு இலகுவான தமிழ் வரட்டும் நன்றி ஜானத்தன் லிட்டில் ஜான் உங்களுக்கு உங்க மனைவிக்காக வருது காதல் சடுகுடு அப்படின்னு ஒரு படம் விக்ரம் தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு வைரமுத்துடைய வரிகளில் வந்து பாடல் இத்தனை பிரிவு தகுமா என்று இயற்கையை கண்டிக்கிறேன் ஏன்தான் அவளை கண்டாய் என்று கண்களை தண்டிக்கிறேன் அது வந்து அவங்க சொல்லுவாங்க என்ன மாதிரியான வரிகள் மேகத்தில் ஒன்றாய் நின்றோம் அன்பே மழை நீராய் சிதறி போகின்றோம் கேட்கலாமா

நம்ம லிட்டில் ஜான்காக அன்பே அப்படின்ற அந்த பாடல் வந்தது மேகத்தில் ஒன்றாய் சேர்ந்தோமே. மழையும் மேகமும் பேசிக்கிற மாதிரி ஒரு பாட்டு அது, தலைவன் தலைவியாய் மாற்றி. அப்பா, தமிழில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு இல்லை இதெல்லாம். இந்த மொழிக்கு தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். இயற்கையையே அடே காதலாய் காவியமாய் காட்ட முடியும். 7:56 ஆயிருச்சு. நம்முடைய தீரா இசையும் ஒரு நிறைவுக்கு வருகின்றது. அடுத்து காற்றின் மொழியில உங்களோட பேச நளினியா சுதன் காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்த கதைகள், வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இந்த நிகழ்ச்சிக்கு நிறைவை தந்து விடை பெறுவது நான் தெய்வீகன் தாமரை செல்வன். எப்போது சொல்றது போல உங்க உடம்பு உங்க மனசை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப அலைச்சலான நாளாக இருந்திருக்கலாம், ஓய்வே இல்லாத நாளாக இருந்திருக்கலாம், உட்காரத்துக்கு கூட நேரம் இல்லாம இருந்திருக்கா. கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு மூச்சு இழுத்து விட்டு இன்றைய நாளை நல்லபடியாக நிறைவு செய்யலாம். நல்லா தூங்கி எழுந்திருச்சு நாளைய விடியலை நல்லபடியாக கொண்டுட்டு போவோம், சரிங்களா? இப்போ நான் போயிட்டு வரேன். உடம்பு மனசை பார்த்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். அழகான பாடலோடு தான் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகின்றது. சில பாடல்களுக்கு ஒரு தனி அழகு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த இசைக்கும் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி. நீ செவிமெடுத்ததற்கும் மிகப்பெரிய நன்றி. இல்லை, நீ இல்லை, நீங்கள். ஹரிஹரன், ஆஷா போஷ்லே, இன்னும் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். மடானி அரசாங்கத்தின் 5ஆம் வரவு செலவு திட்டம் விரிவான உறுதிப்பாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கும். நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் அதேவேளை மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு தெளிவான கொள்கையை அது கொண்டிருக்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வரவு செலவு திட்டத்தின் விரிவாக்கங்களை தாம் வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவிருப்பதாக அவர் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மலேசிய செம்பனை உற்பத்தி இவ்வாண்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கையும் தாண்டி 19.5 மில்லியன் முதல் 19.8 மில்லியன் ரிங்கிட்டை எட்டும் ஆற்றலை கொண்டிருக்கிறது. அவ்வகையில் இவ்வாண்டின் முதல் 7 மாதங்களில் 10.8 மில்லியன் டன் செம்பனை உற்பத்தி பதிவாகியுள்ளதாக தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டதோஸ்ரி டாக்டர் நொராயினி அஹமத் கூறினார். தொழில்துறையின் ஆக்ககர வளர்ச்சியும் தீவிர சந்தை வியூக அணுகுமுறையும் வளர்ச்சிக்கு வித்திடும் என்ற நம்பிக்கையை அளிப்பதாக அவர் கூறினார். காற்றின் தர குறியீடு 100 எட்டும் பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் வெளி நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். நாட்டில் நிலவும் புகை மூட்டத்தை தொடர்ந்து மாணவரின் சமூக நலன், சுகாதாரம், பாதுகாப்பு தொடர்ந்து பேணப்படும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளை காற்றின் தர குறியீடு 200 எட்டினால் பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்படும். ஏமனில் தீவிரமடைந்து வரும் மோதலுக்கு நடுவே பேரிழப்பு ஏற்படும் என உலக சுகாதார அமைப்பு WHO தலைவர் தேட்ரஸ் அட்னம் எச்சரித்துள்ளார். காலரா தட்டம்மை நோய் தொற்றுகளுக்கு மத்தியில் மோதல் தீவிரமடைந்ததிலிருந்து இதுவரை 1000 பேர் உயிரிழந்தனர். மேலும் 4000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் 198,000 பேர் இடம்பெயர்ந்ததாக அவர் கூறினார். யுக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யாவைச் சேர்ந்த 1600 தனிநபர்களையும் அமைப்புகளையும் குறிவைத்து புதிய பொருளாதார தடைகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இணங்கியுள்ளன. கருப்பு பட்டியலில் இணைக்கப்படுவோர் குறிப்பாக ரஷ்ய இராணுவம், ஆயுத தொழில்துறையுடன் தொடர்புடையவர்கள் என்றும் அடுத்த திங்கட்கிழமை நடைபெறும் கூட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு அமைச்சர்கள் எந்த நடவடிக்கைகளை அதிகாரப்படியாக ஏற்றுக்கொள்வர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

நாட்டின் மொழியில் சந்திக்கின்றோம். எங்களை தொடர்ந்திருக்கும் உங்க நேச மனசு, அதுக்கு எப்போதுமே நன்றி சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோம். நாட்டின் மொழியில் நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நாங்கள் இணைந்திருக்க போறோம். 10 மணிக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயங்க, நீங்க எங்களோடு இணைந்திருக்க போறீங்க. நேரலையில், டிக்டாக் நேரலையில் நீங்க வந்து சொல்லுவீங்க எந்த எண் வேணும் அப்படின்னு. 10க்குள் ஒரு எண்ணை நீங்க தேர்வு பண்ணி சொல்லுவீங்க, அந்த எண்ணுக்கு என்ன பாடல் இருக்கோ அந்த பாடலை நாங்கள் உங்களுக்காக வழங்குவோம் நாட்டின் மொழியில். அடுத்து வரும் 1 மணி நேரத்துக்கு தெலுங்கு பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற போகுது. உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிகளை கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:14. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:14.
2: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
3: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு 5 நிமிஷம்.
2: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
3: வணக்கமா சொல்றது தானே? ஆ, வர வரேன்.
2: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
3: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
2: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
3: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
2: என்னாச்சு என்னாச்சு?
3: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
2: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
3: 5 நிமிஷமா?
2: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
3: இப்படிக்கு
2: மின்னல் FM.

அவ்வளோதாங்க. ஏதாவது தவறுகள் அப்படின்னு நடந்துருச்சுன்னா மன்னிப்பு அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை மனசில் வச்சு அப்புறம் நம்முடைய நிம்மதியும் கெடுத்துக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள். தெலுங்கு பாடல்களை நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். அதே சமயம் தெலுங்கு திரையுலகம் பக்கமாகவும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம். சாய் கிரண் ரெட்டி தைடா இயக்கத்தில் வெளிவர உள்ள புதிய திரைப்படம் லெகசி, இதில் வந்து விஸ்வக் சென், அதுக்கப்புறம் எக்தா ரத்தோட், குஷி ரவி, கே கே மேனன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. தன்னுடைய தந்தையின் கடந்த காலத்துடன் தொடர்புடைய ஒரு ஆபத்தான உலகத்துக்குள் கதாநாயகன் போய் எதிர்பாராத விதமாக சிக்கிக்கிறாங்க. அங்கே சக்தி வாய்ந்த எதிரிகளையும் தன்னுடைய குடும்பத்தின் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுது. அதை எப்படி சமாளித்து வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. டிசம்பர் 4ஆம் தேதி வெளியீடு காணும் இந்த திரைப்படம் அப்படின்னு திரைப்பட தகவல் தளங்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றன. தொடர்ந்து கார்த்திக் சித்ரா குரல்ல பாடலை கேட்கலாம்.

0: தீபாவளி வந்துருச்சு. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
1: பசுமை தீபாவளி.
0: அதான் செஞ்சிட்டோம்ல.
2: அப்போ நேசிப்போம்.
0: நேசிப்போம். முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
1: நினைவுகள் சேர்ப்போம்.
0: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
3: இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சு. அப்போ இந்த வருஷம்
0: இந்த பாருங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்

சக்ரி சுனந்தா கொண்டு வந்த பாடல். அது நேரம் இப்போது 8:26. சாலை நெரிசலில் தான் இருக்கீங்களா? வேலை முடிஞ்சிருச்சா? வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? சாலை நெரிசலாக இருக்கும்போது மனசெல்லாம் ஒரு மாதிரி உளைச்சலாக, மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேண்டாங்க. சாலை நெரிசல் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தானே, எப்போதுமே அதை கடந்து போயிட்டு தானே இருக்கும். அப்புறம் என்ன, இன்றைக்கி மட்டும் மனசு ஏதோ படாத பாடுபடுது? இல்லை, வேண்டாம், அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. பாடல்களை, தெலுங்கு பாடல்களை இங்கேருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். எப்போதுமே உங்களுக்கு துணையாக நாங்கள் இருந்துகிட்டே இருக்கோம். இயக்குனர் கார்த்திக் வர்மா டண்டு இயக்கத்தில் வெளிவர உள்ள புதிய திரைப்படம் விருஷகர்மா. இதில் வந்து நாகா சைத்தன்யா, மீனாட்சி சௌத்ரி, ஜெயராம் ஆகியோர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இசை பி அஜனேஷ் லோக்நாத். December 4 திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வெளியீடு காணும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: சொல்லுவாங்களே, சின்ன சின்ன அன்பில் தனி ஜீவன் இன்னும் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது என்னங்க?
2: நான் ஏதாவது வீட்ல சமைச்சு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
3: உங்க சமையல ருசித்து சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமா?
2: ஆமா, நேத்து பீனட் குக்கீஸ் செஞ்சேன் நேத்து எல்லாருக்கும். அப்ப இன்னைக்கு காலையில என்னோட மக எடுத்து கொடுத்தாங்கம்மா, ஒன்னு சாப்பிடுங்கம்மா, பணத்தை வேணாமா, ஏன்மா நீங்க செய்யறீங்க, உங்களுக்கு ஒட்டுக்கலாம், நீங்க ஏன் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்ல எனக்காக நான் வந்து அது மாதிரி இருக்க கூடாது, நீங்க எல்லாமே சாப்பிடுறீங்க, அது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு.
3: உண்மையிலேயே உங்க மனசை நாங்க மதிக்கிறோம் போங்க.
2: நமக்கு ஒத்துக்கலன்னு நம்ம அந்த மாதிரி இருக்க கூடாது, எல்லாரும் சாப்பிடணும்.
1: ஆமா, ஆனா வீட்டுல பாராட்டுவாங்களே கோமதி, உங்களை நல்லா சமைச்சிருக்கீங்க, இன்றைக்கு சமையல் சுவையா இருக்கு அப்படின்னு.
2: அது வந்து குழந்தைங்க ரொம்ப செய்வாங்க. என் கணவர் வந்து அந்த ருசியில மறந்துடுவாரு, நம்ம கேக்கணும்.
3: சுவையில மயங்கிட்டாரா?
2: ஆமா, இல்ல நம்ம கேட்டோம்னா இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு சார் அப்படின்னா, ஏ ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: எப்படினாக்கா, உங்களோட சமையல நீங்க அவரை கட்டி போட்டுட்டீங்க, அதனாலதான் அவருக்கு பேச மனசு வரல, வாயில வார்த்தை இல்ல.
3: ஆண்களுக்கு எப்படி வந்து
0: தெரியுது. காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

இன்று இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்க போறோம். அங்க நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, வழக்கம் போலதாங்க புதன்கிழமைகளில் உங்களுக்கு தெரியும் 10 எண்கள் இருக்கும். அந்த 10 எண்களுக்கு பின்னாடியும் 10 பாடல்கள் இருக்கும். ஒவ்வொரு எண்ணு பின்னாடியும் ஒரு பாடல் இருக்கும். அது மாதிரி 10 பாடல்கள் இருக்கும். நீங்க எந்த எண்ணை வந்து அதிகமா நம்மளுடைய டிக்டாக் நேரலையில் வந்து பதிவு செய்றீங்களோ அந்த எண்ணுக்கான பாடலை தான் நாங்க உங்களுக்காக வழங்குவோம். ஆக மறந்துடாதீங்க, 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகுட்டான் அப்படின்னு வந்து சேர்ந்துருங்க. எப்படி டான்னு வந்து சேர்ந்துருங்க, வந்து சொல்லுங்க எந்த எண் உங்களுக்கு வேணும் அப்படின்னு. சிலர் வந்து சொல்லுவாங்க என்னுடைய அதிர்ஷ்ட எண் இதுதாங்க அப்படின்னு. நீங்க எப்படி கூட்டி பார்த்து எப்படி சொல்றீங்களோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனா எந்த எண் வேணும்னு வந்து பதிவு செய்யுங்க. எந்த எண்ணுக்கு அதிகமான பதிவுகள் வந்து சேர்ந்தோ அந்த பாடலை தான் நாங்க உங்களுக்காக கொடுப்போங்க.

சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.

ஹரிஹரன் சாதனா சர்க்கம் கொண்டு வந்த பாடல் அது. சாலையில் பயணத்தில் போகும்போது நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். சிலர் வந்து இந்த சமஞ்சய் விளக்கு இருக்கு இல்லையா, டிராஃபிக் லைட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து கடந்து போகும்போது அந்த சாலை விதிமுறைகளை பின்பற்றாமல் போகிறது கூட நமக்கு தெரியுது. இல்லை சில சமயங்களில் வந்து சாலையில் பயணம் செய்யும்போது இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு அது ஏன் அந்த வாகனத்தின் அந்த விளக்கு ஏன் அவங்க வந்து நம்மகிட்ட காட்ட மாட்டுறாங்க, அது வந்து நமக்கு தெரியல, ஏன் அப்படி நடக்குது, அந்த ஏன் எதனால் இந்த இடத்துலேயும் அந்த இடத்துக்கு போகிற தடம் மாறுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மற்றவங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கு தானே அந்த வாகனத்தில் அந்த விளக்கு இருக்குது, அதுக்கு தானே அதை வந்து நம்ம எரிய விடணும் இல்லையா. இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. சாலையில் பயணம் செய்யும்போது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு முக்கியம், அதே சமயம் மற்றவர்களுடைய பாதுகாப்பும் இதில் அடங்கி இருக்குது. அதனால் கூடுதல் கவனம் எப்போதுமே இருக்கணும், எப்போதுமே இருக்கணும். அதுதான் நம்ம சொல்கிறோம், நம்ம சாலையில் பயணிக்கும் போது, வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது, இன்னும் வந்து சேரலை அப்படின்னு சொன்னால் வீட்டில் தவிச்சு போவாங்க பாருங்கள், எங்க இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்பாங்க அன்புக்குரியவர்கள். அதை கொஞ்சம் மனசுல நினைச்சா இதெல்லாம் தானாகவே நடக்குமோ அப்படின்னு தோணுது. பார்த்துக்கங்க, நம்முடைய பாதுகாப்பு ரொம்ப அவசியம். வீட்டுல நமக்காக காத்திருக்கிற ஜீவன்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதனாலதான் சொல்றோம், பாத்துக்கோங்க.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி, நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி. ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா ரா நாளைக்கு பாத்துக்கறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னலப்பா.

0: 2027 வரவு செலவு திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து வலுப்படுத்தும் பிரதமர் நம்பிக்கை. காற்றின் தர குறியீடு 100 கடந்தால் பள்ளிகளில் வெளி நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 9 முதன்மை செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். மடானி அரசாங்கத்தின் 5 வரவு செலவு திட்டம் விரிவான உறுதிப்பாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கும். நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் அதேவேளை மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு தெளிவான கொள்கையை அது கொண்டிருக்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மக்களில் சிலர் இன்னமும் வாழ்க்கை செலவின சுமையை எதிர்நோக்குவர் எனில் பொருளாதார வளர்ச்சி மட்டுமே போதுமானதாக இருக்காது என்ற கூற்றை தாம் நன்கு உணர்ந்திருப்பதாக பிரதமர் கூறினார். எனவே 2027 வரவு செலவு திட்டம் சுமையை குறைப்பதாகவும் மக்களை பாதுகாப்பதாகவும் அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதோடு மேம்பாட்டின் நன்மைகளை நியாயமான முறையில் அனைவரும் அனுபவிப்பது உறுதி செய்யப்படும் என்றார். இந்நிலையில் வரவு செலவு திட்டத்தின் விரிவாக்கங்களை தாம் வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவிருப்பதாக பிரதமர் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். காலநிலை மாற்ற சட்ட வரைவு அமைச்சரவை ஒப்புதலுக்கு பின் தற்போது நடைபெறும் மக்களவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் வாய்ப்பு உள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆத ஜோசப் குரூப் கூறினார். அமைச்சரவை கொள்கை அளவில் அந்த சட்ட வரைவுக்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சபா சரவாக்கின் சட்ட இறையாண்மையையும் உரிமையையும் தற்காக்கப்படுவதை உறுதிப்படுத்த அந்த மாநில அரசாங்கங்களுடனான கலந்துரையாடல் நிறைவடைந்துள்ளது என அமைச்சர் கூறினார். தொடர்ந்து எல்லை கடந்த புகை மூட்ட சிக்கல் குறித்து பேசிய அமைச்சர், இந்தோனேசியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைப்பதற்கான உதவிகளை வழங்க அக்குடியரசின் அதிகாரப்படி அனுமதிக்காக மலேசியா காத்திருக்கிறது என தெரிவித்தார். அக்டோபர் 1 நாள் தொடங்கி ரயில் சொத்து கழகம் RACயின் இருப்பு நிலத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கும் அரசாங்க பகுதி உதவியில் இயங்கும் பள்ளிகளுக்குமான சிறப்பு வாடகை விகிதம் மாதம் 1 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பையும் உட்படுத்திய 53 வாடகையாளர்கள் இதன் மூலம் பயன்பெறுவர் என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனிலோ கூறினார். முன்னதாக 100 ரிங்கிட் முதல் 150 ரிங்கிட் வரை கட்டணம் செலுத்தப்பட்டது. தற்போது கட்டண சீராக்கத்திற்கு பின் இந்த குழுவினரை மட்டும் உட்படுத்தி 1 ரிங்கிட் மாத வாடகை செயல்படுத்தப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்தார். மலேசிய செம்பனை உற்பத்தி இவ்வாண்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கையும் தாண்டி 19.5 மில்லியன் முதல் 19.8 மில்லியன் ரிங்கிட்டை எட்டும் ஆற்றலை கொண்டிருக்கிறது. அவ்வகையில் இவ்வாண்டு 7 மாதங்களில் மட்டும் 10.8 மில்லியன் டன் செம்பனை உற்பத்தி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் நுராயினி அகமத் தெரிவித்தார். இத்தொழில்துறையின் ஆக்ககரமான வளர்ச்சியும் தீவிரமான சந்தை வியூக அணுகுமுறையும் முந்தைய ஆண்டுக்கு ஈடான அல்லது அதற்கும் கூடுதலான வளர்ச்சிக்கு வித்திடும் என்ற நம்பிக்கையை அளிப்பதாக அவர் கூறினார். காற்றின் தரக்குறியீடு 100 எட்டும் பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் வெளி நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். நாட்டில் நிலவும் புகை மூட்டத்தை தொடர்ந்து மாணவரின் சமூக நலன், சுகாதாரம், பாதுகாப்பு ஆகிய கூறுகள் தொடர்ந்து பேணப்படும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளை காற்றின் தரக்குறியீடு 200 கடந்தால் தொடர்புடைய பகுதிகளில் உள்ள அனைத்து பள்ளிகளும் கட்டாயம் மூடப்படும் எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இனி மக்களவை செய்திகள். பெற்றோர் பராமரிப்பு தொடர்பான சட்ட வரைவை ஏற்றுவதற்கான கலந்தாய்வு சந்திப்புகள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் பல்வேறு தரப்பினரிடமிருந்து கருத்துகள் பெறப்படுவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நெஞ்சி சுக்ரி தெரிவித்தார். பெற்றோரின் நலன் பாதுகாக்கப்படுவதையும் அவர்கள் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்யும் நோக்கில் இந்த சட்ட வரைவு வரையறுக்கப்படுவதாக டத்தோஸ்ரீ நென்சி கூறினார். மலேசியா முதுமையடையும் நாடாக மாறிவரும் சூழலில் அந்த சட்ட வரைவின் தற்போதைய நிலையும் பெற்றோரின் நலனையும் பேணுவதற்கான விரிவான சமூக பாதுகாப்பு அணுகுமுறைகள் குறித்து பதாங் சாடோங் உறுப்பினர் ரொடியா சாபி எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார். அடுத்த ஆண்டு முதலாம் ஆண்டை தொடங்கும் இரு மாணவ குழுவின் வருகையை முன்னிட்டு ஒப்பந்த முறையில் தேர்வாகியுள்ள 3,150 ஆசிரியர்கள் இம்மாதம் நியமன கடிதங்களை பெறுவர் என்று கல்வி துணை அமைச்சர் வங்காவோ தெரிவித்தார். அமைச்சின் தேவைக்கு இணங்க அந்த எண்ணிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 2027 கல்வியாண்டில் 6 வயது சிறார் முன்கூட்டியே முதலாம் ஆண்டில் இணைவதற்கான வாய்ப்பை விரிவுபடுத்துவது குறித்த முடிவை தொடர்ந்து உள்கட்டமைப்பு மனிதவளம் அம்சங்களில் கல்வி அமைச்சின் தயார் நிலை தொடர்பில் பொட்டிக்சன் உறுப்பினர் டத்தோசரி அமைனுடின் ஹருனின் கேள்விக்கு துணை அமைச்சர் பதில் பகன்றார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய்த் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: இலங்கையின் முன்னாள் முதல் பெண்மணி கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து முன்பொரு காலத்தில் எவரும் நெருங்க முடியாத அளவுக்கு அந்த தெற்காசிய தீவு நாட்டில் கோலோச்சிய ராஜபக்சே அரசியலைச் சேர்ந்தவர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை தீவிரமடைந்துள்ளது. 2022 பொருளாதார நெருக்கடியின் எதிரொலியாக அதிபர் பதவியிலிருந்து கோதபய ராஜபக்சே நீக்கப்பட்டதை அடுத்து அந்நாட்டிற்கு தலைமையேற்ற அனுரா குமாரா டிசாநாயகே ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறார். ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது, ஆனால் அதற்காக போராடாமல் இருப்பது அதைவிட பேராபத்தானது என டிசாநாயகே 2025 ஐநா பொது பேரவையில் கூறியிருந்தார். 15 ஆண்டுகள் ஊழல் வழக்கு தொடர்பில் கோட்டாபயாவின் மூத்த சகோதரரும் முன்னாள் அதிபருமான மஹிந்தா ராஜபக்சவின் துணைவியார் ஷிராந்தி ராஜபக்ச விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பிரிக்ஸ் புவிசார் அரசியல் பொருளாதார கூட்டமைப்பில் இணைவதற்கு முறைப்படி விண்ணப்பிப்பதற்கான முடிவுக்கு கானா அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது. வெளியுறவு அமைச்சர் சாமுவேல் ஓகன்சோ அப்லாவ்கா தனது இந்திய சக ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் உடனான சந்திப்பின் போது இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். கானாவின் பொருளாதார அரசதந்திர ரீதியிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் முயற்சியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதாக அப்லோகா கூறினார். மேலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையும் வகையில் கானா தனது விண்ணப்பத்திற்கான ஆதரவை இந்தியாவிடம் ஏற்கனவே கோரியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏமனில் தீவிரமடைந்து வரும் மோதலுக்கு நடுவே பேரிழப்பு ஏற்படும் என்று உலக சுகாதார அமைப்பு WHO தலைவர் தேட்ரஸ் அட்னம் எச்சரித்துள்ளார். காலரா தட்டம்மை நோய் தொற்றுகளுக்கு மத்தியில் மோதல் தீவிரமடைந்ததிலிருந்து இதுவரை 1,000 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 4,000-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் 198,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். அதிகரித்து வரும் தேவைகள் காரணமாக WHOவின் அவசர நிதியுதவி தேவை 9 மில்லியன் அமெரிக்க டாலரிலிருந்து 31 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளதாக தேட்ரஸ் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். யுக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யாவைச் சேர்ந்த 1,600 தனிநபர்களையும் அமைப்புகளையும் குறிவைத்து புதிய பொருளாதார தடைகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இணங்கியுள்ளன. கருப்பு பட்டியல் இணைக்கப்படுவோர் குறிப்பாக ரஷ்ய இராணுவம் ஆயுத தொழில்துறையுடன் தொடர்புடையவர்கள் என்றும் அடுத்த திங்கட்கிழமை நடைபெறும் கூட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு அமைச்சர்கள் இந்த நடவடிக்கைகளை அதிகாரப்படியாக ஏற்றுக்கொள்வர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கையின் மூலம் போரின் காரணமாக விசா தடைகள் சொத்து முடக்கத்திற்கு ஆளாகும் தனிநபர்கள் உட்பட அமைப்புகளின் மொத்த எண்ணிக்கை 4,508 என்றார் அவர். வரவு செலவு திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தை தொடர்ந்து வலுப்படுத்தும் பிரதமர் நம்பிக்கை. காற்றின் தர குறியீடு 100 கடந்தால் பள்ளிகளில் வெளி நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிரவேலு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 1959 இன்றைய நாளில் தேசிய அளவிலான முதல் சிறார் நாள் கொண்டாட்டம் கோலாலம்பூர் மெர்டேகா அரங்கத்தில் நடைபெற்றது. 30,000 அதிகமான சிறார் கூடி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ராவும் தொழிலாளர் சமூக நல அமைச்சர் டத்தோ ஒங் யோக் லீனும் வருகை புரிந்தனர். நிகழ்ச்சி தொடக்கத்தை குறிக்கும் வகையில் துங்கு அப்துல் ரஹ்மான் 1,000 பலூன்களை பறக்கவிட்டார். திரைக்காட்சிகள், வண்ணமய ஆடையுடன் அணிவகுப்புகள், இசைக்குழு படைப்புகள், சாக்கு ஓட்டம், வெவ்வேறு உடை அணிந்து கார்பந்து விளையாடுதல், மிதிவண்டி பந்தயம் போன்ற பல விளையாட்டு போட்டிகளுடன் இந்த நிகழ்ச்சி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதே போன்ற கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள், மருத்துவமனைகள், சிறார் மன்றங்களில் நடைபெற்றன. துங்கு அப்துல் ரஹ்மான் தமது உரையில் சிறார் நாட்டின் மீது அன்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், நாட்டின் வரலாற்றையும் தோற்றத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர்கள் வளர்ந்த பிறகு தாய் நாட்டை பாதுகாக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இத்தகைய கொண்டாட்டங்கள் சிறாருக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதோடு அவர்கள் உடல் மன ரீதியாக சமநிலையுடன் வளரவும் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேர்களே, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கோலாலம்பூர் டேவான் மர்டேகாவில் அனைத்துலக ரீதியிலான அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மனன போட்டி நடைபெறுகிறது. அதன் நேரடி நிலவரங்களை வழங்குகிறார் அப்துல் கனி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் அனைத்துலக ரீதியிலான அல் குர்ஆன் போட்டி மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜக்கிமின் ஏற்பாட்டில் இன்று 2வது நாளாக தலைநகர் குவாலலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மர்டேகாவில் நடைபெறுகிறது. இன்றும் நிகழ்வு இரவு மணி 8:45 ஆரம்பிக்கப்பட்டது. இன்று 6 நாடுகளிலிருந்து இன்ஷால்லா 8 போட்டியாளர்கள் இன்றைய திலாவத்து போட்டியில் அவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். அந்த வரிசையில் இன்று முதல் போட்டியாளர் சிங்கப்பூரைச் சேர்ந்த முகமது பின் முஸ்தபா அவர்கள் சூரா அன்னகல் வசனம் 60 அவர்கள் ஓத நாம கேட்டோம். அடுத்து தற்போது அரங்கத்தில் வந்து ஈராக் நாட்டைச் சேர்ந்த ஈமான் அலி ஜலால் அவர்கள் சூரத்துல் பக்ரா வசனம் 121 அவர்கள் தற்போது இங்கு அரங்கத்தில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓதக்கூடிய அந்த வசனங்களை நாமும் செவிமடுப்போம்.

0: சதக்கல்லாம் லாசிம் நேர்களே, சற்று முன்பு இன்றைக்கான இரண்டாவது போட்டியாளர் ஈராக் நாட்டிலிருந்து ஈமான் அலி ஜலால் அவர்கள் சூரத்துல் பக்ரா வசனம் 121 129 வசனம் வரை கிட்டத்தட்ட 8 வசனங்கள் அவர்கள் ஓதினார்கள். இந்த சூரத்துல் பக்ரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குரானில் வந்து இரண்டாவது சூரா. இந்த சூராவில் வந்து மொத்தம் 286 வாக்கியங்கள் வசனங்கள் உள்ளது. குர்ஆனில் அதிநீளமான சூரா அத்தியாயம் அப்படின்னாலும் இந்த சூரத்துல் பக்ரா தான். இது மதனி சூரா, அதாவது மதினாவில் இறக்கப்பட்ட ஒரு சூரா. இது இந்த சூறாவுடைய ஒட்டுமொத்த ஒரு சுருக்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது பனி இஸ்ராயல் கூட்டத்தினருடைய சூழ்ச்சிகள், அவர்களுடைய தன்மைகள், பிடிவாத குணம், இன்னும் இதர அவர்களுடைய அந்த தீய செயல்களை இறைவன் எச்சரித்து மக்களுக்கு எடுத்து காட்டியுள்ளான். அதே போல மனிதன் இந்த பூமியில் கலீஃபாவாக, கலீஃபா அப்படின்னா குரான்படி உலக பராமரிக்கக்கூடிய இறை கட்டளைகளை நிலையை நாட்டுவதற்கும் பூமியில் படைக்கப்பட்ட பிரதிநிதியாக பூமியில மனிதனை வந்து இறைவன் பிரதிநிதியாக படைத்தான். ஆக மனிதனை இந்த பூமியில கலீஃபாவாக இறைவனுடைய பிரதிநிதியாக அனுப்பப்பட்டதை இந்த சூராவின் மூலமாக அல்லாஹ் நினைவூட்டுகிறான். இதில் அக்கீடா, ஷரியத்து, இபாடா வணக்க வழிபாடு மற்றும் மாமலர் தொடர்பான வழிகாட்டுதல் அடங்கிய ஒரு சூறாவாக இந்த சூரத்துல் பக்ரா அப்படின்றது வந்து இருக்குது. ஆக நேர்களே, இன்று வந்து சற்று முன்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, 6 நாடுகளில் இருந்து 8 போட்டியாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் 3வது போட்டியாளராக பாலஸ்தீனம் நாட்டைச் சேர்ந்த மஜித் முஹையத்தீன் சலாஹுத்தீன் அட்மி அவர்கள் சூரத்துல் ஹுஜ்ராவில் இருந்து அவர்கள் ஓத உள்ளார்கள். அவரை தொடர்ந்து தாய்லாந்தை சேர்ந்த கன்லா யானி மூமி அவர்கள் சூரா அர் ராட், சினிகளைச் சேர்ந்த ஷேக் அப்துல் முத்தலிப் டிக்னி அவர்கள் சூரா அல் ஆராஃப், மீண்டும் தாய்லாந்திலிருந்து 2 போட்டியாளர்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் வத்தனா அபிடீன் அவர்கள் சூரா அஷூராவில் இருந்து ஓதுவார்கள். அடுத்து சிங்கப்பூரைச் சேர்ந்த கோரி அத்திகா பின்தி சுஹைமி அவர்கள் சூரா யூனுஸிலிருந்து அவர்கள் ஓத உள்ளார்கள். அவரை தொடர்ந்து இன்றைக்கான இறுதி போட்டியாளர் லிபியாவைச் சேர்ந்த அப்துல் முஹைமின் முகமது ஜுமா அபு தாஹிர் அவர்கள் சூரா அன்கபுத் இந்த அத்தியாயத்திலிருந்து அவர்கள் ஓதுவார்கள். ஆக இன்றைய குர்ஆன் ஓதும் போட்டியில் 8 கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நேர்களே, இந்த குர்ஆன் போட்டி 2 பிரிவாக நடைபெறுகிறது. ஒன்று குர்ஆன் திலாவத்து, அதாவது குர்ஆன் ஓதும் போட்டி, மற்றொன்று குர்ஆன் மனன போட்டி. குர்ஆன் ஓதும் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் நடைபெறுகிறது. குர்ஆன் மனன போட்டி பகலில் நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நடைபெற்ற இந்த குர்ஆன் மனன போட்டியில் 8 நபர்கள் பங்கேற்றார்கள். கிடி பிசோ நாட்டைச் சேர்ந்த ஜாலு யூசுப் அவர்கள், அமெரிக்காவைச் சேர்ந்த இர்சி அப்துல் காடிர் முகமது, மியான்மரைச் சேர்ந்த தென்கி மோன் அவர்கள், யுனைடெட் கிங்டமைச் சேர்ந்த அப்துல்லா டிசை அவர்கள், வங்காளதேசத்தைச் சேர்ந்த எட்டேஷ் மவுல் ஹக் ஹீரா அவர்கள், நைஜீரியைச் சேர்ந்த ஷஃபாத் யூசுப் அவர்கள், கினி அல் ஹாஜ் அப்துல்லா தேஹி டியாலோ அவர்கள் மற்றும் லெபனனைச் சேர்ந்த அஹ்மத் அசைன் ஷேக் அவர்கள் இன்று நடைபெற்ற குர்ஆன் மனன போட்டியில் அவர்கள் பங்கேற்றார்கள். இன்ஷால்லா இந்த குர்ஆன் போட்டி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும். குர்ஆன் மனன போட்டி நாளை வரை நடைபெறும். குர்ஆன் திலவத்து போட்டி, அதாவது குர்ஆன் ஓதும் போட்டி, வெள்ளிக்கிழமை இரவு வரை நடைபெறும். இன்ஷால்லா இந்த அனைத்துலக அல் குர்ஆன் ஓதும் போட்டியின் பரிசளிப்பு விழா மற்றும் நிறைவு விழா சனிக்கிழமை காலை மணி 9 இங்கு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மிர்டேக்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சனிக்கிழமை தான் வந்து இந்த போட்டிக்கான முடிவுகள் வந்து அறிவிக்கப்படும். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 50 போட்டியாளர்கள் இந்த குர்ஆன் ஓதுற போட்டியில் மற்றும் குர்ஆன் மனன போட்டியில் கலந்து கொள்கிறாங்க. அதில் வந்து 38 நாடுகளிலிருந்து அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். குர்ஆன் மனன போட்டியில் 18 ஆண்களும் 7 பெண்களும் என 25 உஃபாஸ்கள், குர்ஆன் மனனம் செய்யக்கூடியவங்களை வந்து உஃபாஸ் என்று சொல்வார்கள். அந்த 25 உஃபாஸ்கள் இந்த குர்ஆன் மனன போட்டியில் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். குர்ஆன் ஓதும் போட்டியில் 16 ஆண்கள், 9 பெண்கள் என மொத்தம் 25 ஆக மொத்தம் 50 போட்டியாளர்கள் இந்த குர்ஆன் போட்டியில் இந்த வருடம் கலந்து கொள்கிறார்கள். இம்முறை நடைபெறுவது 66வது அனைத்துலக குர்ஆன் போட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா உட்பட கென்யா, ஸ்வீடன், கானா, போர்த்துகல், தன்சீனியா, லிபியா, பிரான்ஸ், பாலஸ்தீனம், அல்ஜீரியா, கினி பிசோ, அமெரிக்கா, மியான்மர், யுனைடெட் கிங்டம், வங்காளதேசம், நைஜர், ஜீனி, லெபனன், ஐவரிகாஸ், யுகாண்டா, மாலி, சவுதி அரேபியா, சிரியா, எகிப்து, பிலிப்பினா, புரூனை, இந்தோனேசியா, சிங்கப்பூர், ஈராக், தாய்லாந்து, சினிகல், துருக்கி, ஈரான், ஜோர்டன், பாகிஸ்தான், பெல்ஜியம், மொரோக்கோ மற்றும் கம்போடியா ஆகிய 38 நாடுகளில் இருந்தும் இந்த குர்ஆன் போட்டிக்கு இந்த வருடம் வந்து போட்டியாளர்கள் களமிறங்குகிறார்கள். ஆக நம் நாட்டை பிரதிநிதித்து குர்ஆன் மனன போட்டியில் முகமது இசுல் அஃப்னான் பின் சசாலி மற்றும் டினோ அஃப்சினா பின் டி முகமது உமருல் இஷாம் கலந்து கொள்கிறாங்க. குர்ஆன் திலாவத்து போட்டியில் ஷே அஸ்னுல் தக்கியுடீன் பின் ஷே சசாலி மற்றும் நூர் ஷகுரா பின் டி முகமது மூசா ஆகியோரும் இந்த வருடம் நடைபெறக்கூடிய குர்ஆன் போட்டி திலாவத்து போட்டியில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேசிய அளவிலான குர்ஆன் போட்டி தெலங்கானு மாநிலத்தில் நடைபெற்றது இல்லையா, இந்த போட்டியிலே இவர்கள் முதல் பரிசு பெற்றவர்கள். ஆக நேர்களே, இன்ஷால்லா தொடர்ந்து இந்த குர்ஆன் போட்டியின் நிலவரங்களை நீங்கள் ஆர்டிஎம் டிவி ஒன்றில் காணலாம். அதே போல் ஜக்கீமின் டிவி, ஜக்கீம் யூடியூப் தளம், ஜக்கீமின் முகநூல் மற்றும் டிக்டாக்கிலும் நீங்கள் காணலாம். அதே போன்று நேஷனல் எஃப்எம் நேரடியாக இங்கு நடைபெறக்கூடிய இந்த குர்ஆன் போட்டி நிலவரங்களை வழங்குகிறது. இந்த அளவில் டேவன் மிர்டிகா வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடைபெறும் குர்ஆன் போட்டியின் நிலவரங்களை வழங்கி விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கோலாலம்பூர் டேவான் மிர்டிகாவில் நடைபெறும் அனைத்துலக ரீதியிலான அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மனன போட்டியின் நேரடி நிலவரங்களை கேட்டீர்கள். வழங்கியவர் அப்துல் கனி.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை இயக்கங்களையும் ஒரு பாடலின் வழியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன அந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க கௌரி ஆறுமுகம். வரிகள் இசை ஜெய் ராகவேந்திரா. அந்த பாடலை இப்போ நாம கேட்டிருந்தோம். தொடர்ந்து டில்வாலி டுல்ஹனி லி ஜாங்கி, சரியா சொல்றோமா அப்படின்னு தெரியல, இந்தி படிச்சுட்டாங்க வந்தோம், அப்படி தவறா இருந்தா பரவாயில்ல, அப்படியே மறந்துருங்க. அந்த படத்திலிருந்து அடுத்த பாடலை நாம கேட்க போறோம். லதா மங்கேஷ்கர், குமார் சானு பாடலை வழங்குறாங்க.

0: அப்புறங்க தீபாவளிக்கு இன்னும் ஒரு மாத காலம் தான் இடைவெளி இருக்கு, ஏற்பாடுகள் எல்லாம் தொடங்கியிருப்பீங்க. நம்ம மின்னல்லையும் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. என்ன விவரங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து திங்கக்கிழமை வணக்க மின்னலில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. திங்கக்கிழமை வணக்க மின்னல் கேட்க மறக்காதீங்க. அங்கே தான் சொல்ல போகிறோம், நம்ம நிர்வாகி பேச போகிறாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்க. நீங்களும் எங்களோடு சேர்ந்து தான் பயணிக்க போகிறீங்க. தீபாவளியை நோக்கி நம்ம வந்து பயணம் செய்ய போகிறோம். என்ன விவரங்கள் அப்படிங்கிறது வணக்கம் மின்னலில் உங்களுக்காக நாங்கள் சொல்ல போகிறோம்.
1: அண்ணலும் நோக்கினான்

0: தீபாவளி வந்துருச்சு. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
1: பசுமை தீபாவளி.
0: அதான் செஞ்சிட்டோம்ல.
2: அப்போ நேசிப்போம்.
0: நேசிப்போம். முந்தர வருஷம் பண்ணிட்டோமே.
1: நினைவுகள் சேர்ப்போம்.
0: அதான் போன வருஷம்
3: பண்ணிட்டோம்ல. இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சுன்னா இந்த வருஷம்
0: இந்த பாருங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். நாளை தொடங்கி அக்டோபர் 14 வரையிலான எரிபொருள் விலை நிலவரம். RON 97 உதவித்தொகை வழங்கப்படாத RON 95 பெட்ரோல் விலை முறையே 15 சென்னுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. RON 97 லிட்டருக்கு 5.15 சென்னுக்கும் RON 95 பெட்ரோல் லிட்டருக்கு 4.67 சென்னுக்கும் விற்கப்படும். உதவித்தொகை வழங்கப்படாத டீசலின் விலை 5.27 சென் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புடி மடானி திட்டத்தின் கீழ் RON 95 பெட்ரோல் விலையில் மாற்றமில்லை. அது 1.99 சென்னுக்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு கூறியது. கிளாந்தானில் உள்ள கோலோக் ஆற்றின் ஒருங்கிணைந்த ஆற்று படுகை மேம்பாட்டு திட்டத்தின் முன்னேற்றத்தை கண்காணிக்க ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சு பணிக்குழுவை நிறுவியுள்ளது. மேலும் அம்மாநிலத்தில் வெள்ள தடுப்பு திட்டங்களை விரைவுபடுத்தவும் அந்த பணிக்குழு முக்கிய பங்காற்றும் என்றும் துணை அமைச்சர் டத்தோசரி அப்துல் ரஹ்மான் முகமது தெரிவித்துள்ளார். ஜோஹரில் நிலவும் புகைமூட்டம் உட்பட மோசமடைந்து வரும் காற்றின் தரம் காரணமாக அனைத்து பள்ளிகளும் நாளை தொடங்கி 2 நாள்களுக்கு மூடப்படும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் முகமது நக்கீப் முகமது கசாலி தெரிவித்துள்ளார். மாணவர்களின் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் முக்கியத்துவம் வழங்கும் வகையில் ஜோஹர் இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மகோதா இஸ்மாயிலின் உத்தரவுக்கு இணங்க இந்த முடிவு எட்டப்பட்டதாக அவர் கூறினார். தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்சின் ஷினாவாட் அந்நாட்டு மத்திய வரி நீதிமன்றத்தில் தனது பாதுகாப்பு குறித்த ஐயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். செயலாக்க தரப்பு தனது சொத்துக்களை பறிமுதல் செய்யுமானால் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என அவர் தெரிவித்தார். இதனால் தாய்லாந்து வருமானத்துறை தனது சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் ஏலம் விடவும் நீதிமன்றம் தற்காலிக தடை விதிக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார். கடந்த ஆண்டு ஐரோப்பாவை அடைந்த பெரும்பாலான சிறார் அகதிகள் தனியாக பயணித்தவர்கள் என ஐநா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அந்த ஆபத்தான பயணத்தின் போது அவர்கள் எதிர்நோக்கும் துன்புறுத்தல்கள் வன்முறைகள் குறித்து அந்த உலக அமைப்பு எச்சரித்துள்ளது. கடந்த ஆண்டு புலம்பெயர்வுக்காக பரவலாக பயன்படுத்தப்படும் வழிகளை பயன்படுத்தி 20,000 சிறார் ஐரோப்பாவை அடைந்துள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிரிவேலு. வணக்கம்.

இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நாம் காற்றின் மொழியோடு சந்திக்கின்றோம். காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கிறதுல அவ்வளவு மகிழ்ச்சி. எங்க இன்றைக்கும் வழக்கம் போல, அதாவது புதன்கிழமைகளில் 10 எண்கள் நம்ம கைவசம் இருக்கும். அந்த 10 எண்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பாடல் ஒளிந்திருக்கும். ஆக உங்களுக்கு எந்த எண் வேணும் அப்படிங்கறத டிக்டாக் நேரலைக்கு நீங்க வந்து சொல்லணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க டிக்டாக் நேரலைக்கு வரோம். அங்க வந்து உங்களுக்கு எந்த எண் பிடிக்குது அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. அந்த எண்ணுக்கான பாடலையும் அப்படியே எடுத்துக்கோங்க. இது காற்றின் மொழி.

சாய் அபியங்கர், சாய் சாய் ஸ்ரீம் ஸ்மிருதி. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த பேரை சொல்கிறதுக்கு. அந்த பாடல் அவங்க இணைந்து வழங்கியிருந்த பாடலை இப்போ நாம் கேட்டிருந்தோம். சரி, 10 எண்கள் 10 பாடல்கள் எந்த எண் உங்களுக்கு வேணும் அப்படின்னு டிக்டாக் நேரலையில் நம்ம கேட்டிருந்தோம். ஆக நேர்கள் எல்லோரும் வந்து 10 அதுக்கப்புறம் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் அதிகமாக இருக்கிறதுனால 10 எண்ணுக்கான பாடலை இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். யுவன் சங்கராஜா சாதனா சர்க்கம் குரலில் அந்த பாடல் வருது. அதனைத் தொடர்ந்து 3 எண்ணுக்கான பாடல் சங்கர் மாதேவன் ஸ்ரேயா கோஷல் வழங்குறாங்க. கேட்கலாம்.

0: தீபாவளி வந்துருச்சு. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
1: பசுமை தீபாவளி.
0: அதான் செஞ்சிட்டோம்ல.
2: அப்போ நேசிப்போம்.
0: நேசிப்போம். முந்தர வருஷம் பண்ணிட்டோமே.
1: நினைவுகள் சேர்ப்போம்.
0: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
3: இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சுன்னா அப்போ இந்த வருஷம்
0: இந்த பாருங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்

மூன்றாம் எண்ணிக்கான பாடல் அது. காற்றின் மொழியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் இப்போது 2:23 ஆயிடுச்சு. இந்நேரத்தில் கூட இந்த தீபாவளிக்கு இன்னும் சரியா ஒரு மாத காலம் இருக்குல்ல. யாராவது பலகாரம் செய்ய கூட தொடங்கி இருப்பாங்க. நிறைய நேர்கள் கடந்த வாரம் கூட தீராயசியில் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, பலகாரம் எல்லாம் நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுவோம், ஒரு மாதம் இடைவெளி இருக்கும்போது நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருவோம், அப்போ தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக பலகாரம் செய்து கொண்டே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன சொல்றோம்னா, தீபாவளிக்காக நாங்களும் இங்கே நிறைய விஷயங்களை உங்களுக்காக, நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன விவரங்கள், என்ன ஏது அப்படிங்கிறத வரும் திங்கட்கிழமை வணக்க மின்னலில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நிகழ்ச்சி கேட்க மறக்காதீங்க. அங்கே வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணம் செய்ய போகிறீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறத திங்கட்கிழமை வணக்கம் மின்னலில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நம்ம டிக்டாக் நேரலையில் கேட்டிருந்த போது நிறைய நேர்கள் அங்கே வந்து இணைந்திருக்கீங்க, நிறைய பதிவுகளை எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. அங்கே வந்து 6-7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, 6-7 சொல்லியிருந்தாங்க. ஆனால் 6 எண்ணுக்கான பதிவுகள் தான் மிக அதிகமாக வந்து சேர்ந்திருந்தது. ஆக 6 எண்ணுக்கான பாடலை இப்போ நாம கேட்க போகிறோம், சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் குரல்ல. அதனை தொடர்ந்து 7 எண்ணுக்கான பாடல் சுனிதி சௌஹான் குரல்ல வருதுங்க. உங்களுக்காக ரெண்டு பாடல்களையும் இப்போ நாம கேட்கலாம். இது என்ன நிகழ்ச்சி, நீங்கள் வந்து டிக்டாக் நேரலில் வந்து இணைந்து எந்த எண் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பதிவு செய்கிற நிகழ்ச்சி, வந்துருங்க. புதன்கிழமை மறக்கலை.

சுனிதி சௌஹான் குரல். அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். காற்றின் மொழியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். பத்து எண்கள், பத்து பாடல்கள். எந்த எண்ணம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த எண்ணம் வந்து டிக்டாக் நேரலையில் பதிவு செய்யுங்க. அந்த எண்ணுக்கான பாடலை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கோம். முதல்ல நாம் கேட்டிருந்த அந்த பாடல் வந்து ஏழாம் எண்ணுக்கான பாடல். அடுத்து வரக்கூடிய பாடல் ஐந்தாம் எண்ணுக்கான பாடல். 5, 9 இரண்டு எண்களையும் நேர்கள் வந்து டிக்டாக் நேரலையில் பதிவு செய்திருந்தாங்க. ஆக ஐந்தாம் எண்ணுக்கான பதிவுகள் மிக அதிகமாக வந்திருந்ததால் ஐந்தாம் எண்ணுக்கான பாடலை இப்போ நாம பாண்டிநாடு திரையிலிருந்து கேட்க போறோம். அதனை தொடர்ந்து 9 எண்ணுக்கான பாடலும் வருது. நீங்க இன்னும் டிக்டாக் பக்கமா வரலையா, வரல அப்படின்னு சொன்னா சீக்கிரம் வந்து சேருங்க, சீக்கிரம் வாங்க. உங்களுடைய பதிவுகள் என்ன அப்படிங்கறதையும் பார்க்க ரொம்ப ஆவலா அன்பா காத்திருக்கோம் நாங்கள்.

ஹரிஹரன் சித்ரா குரலில் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். அதுதான் ஒன்பதாம் எண்ணுக்கான பாடல். இன்னும் எத்தனை எண்கள் இருக்குது? இன்னும் மூன்றே எண்கள் தான் இருக்குது போல இருக்கு. அப்போது நேயர்கள் வந்து டிக்டாக் நேரலையில் வந்து பதிவுகள் அனுப்பிட்டே இருக்கீங்க. இன்னும் நீங்கள் டிக்டாக் நேரலை பக்கமாக வந்து எட்டி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வந்து சேருங்க. உங்களுடைய பதிவுகளையும் காண நாங்கள் காத்திருக்கோம். இன்னும் சாலையில் பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க, மின்னலை கேட்டுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே பயணத்தில் இருக்கிற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எப்போதுமே எங்கள் கூடவே இருங்க. சரி, அடுத்து என்ன பாடல்? எட்டாம் எண்ணுக்கான பாடலை தான் அடுத்து நாங்கள் உங்களுக்காக கொடுக்க போகிறோம். எட்டாம் எண்ணுக்கான பாடல் டி இமான் குரலில் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதனை தொடர்ந்து முதலாம் எண்ணுக்கான பாடல், அது வந்து யுகபாரதி விவி பிரசன்னா உங்களுக்காக வழங்குறாங்க. அதை தொடர்ந்து காற்றின் மொழியோடு நாம் இணைந்து

ஆக முதல்ல நம்ம கேட்டிருந்த பாடல் முதலாம் எண்ணுக்கான பாடல். ஆக மீதம் இருப்பது 4-2 மட்டுமே. 4 எண், 2 எண் மட்டுமே இருக்கு. எந்த எண் வேணும் நம்ம கேட்டிருந்த போது ஒரே ஒரு பாடலை தான் இப்போ நாம் உங்களுக்காக கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். நேர்கள் பலரும் அதிகமாக 4 எண்ணை தான் தேர்வு செய்திருக்காங்க. ஆக 4 எண்ணுக்கான பாடல் தான் இன்றைய இந்த தொகுப்பின் நிறைவு பாடலாக கேட்க போகிறோம். 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழம் பாடல்கள் உங்களை நாடி தேடி வரப்போகுது, உங்கள் தூக்கத்தை கெடுக்க போகுது. ஆக தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இப்போ நாம கேட்க போறது 4 எண்ணுக்கான பாடல்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். நாட்டில் அரசியல் ஆதாயத்துக்காக இன மத உணர்வுகளைச் சீண்டும் அரசியல் அணுகுமுறையை நிராகரிக்குமாறு பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. பண்பாட்டு புரிதலின்மையும் சுய அரசியல் பரவலும் சமூக கொந்தளிப்புக்கான முதன்மை காரணங்களாக உள்ளன. எனவே அத்தகைய அரசியல் அணுகுமுறையை அனைத்து தரப்பினரும் புறந்தள்ள வேண்டும் என பிரதமர் டதோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். கல்வி கழகங்களில் தலை தூக்கியுள்ள பகடிவதை சிக்கலை கையாள உதவும் வகையில் சுல்தான் இட்ரீஸ் கல்வியியல் பல்கலைக்கழகம் UPSI கவுன்சிலர் ஆன் வீல்ஸ் எனும் நடமாடும் ஆலோசனை பணிக்குழுவை தொடங்கியுள்ளது. இது கல்விக் கழகங்கள் தடுப்பு ஆலோசனை தொடக்கக்கட்ட தலையீடு என்ற அணுகுமுறையின் அடிப்படையில் பகடிவதை சிக்கலை கையாள உதவும். இந்நிலையில் ஆக அண்மைய பகடிவதை சம்பவங்கள் தொடர்பில் அக்குழு பத்துபஹாட்டிற்கும் குவாந்தானிற்கும் அனுப்பப்படும் என அப்பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் முகமது அமீன் முகமது தாஃப் கூறினார். உதவி தொகையற்ற RON 97 RON 95 பெட்ரோலுக்கான சில்லறை விலை லிட்டருக்கு 15 சென் அதிகரித்து 5 ரிங்கிட் 15 சென்னுக்கும் 4 ரிங்கிட் 67 சென்னுக்கும் விற்கப்படும். இந்த புதிய விலை பட்டியல் நாளை தொடங்கி அக்டோபர் 14 வரை செயலில் இருக்கும் என நிதியமைச்சு இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பன்னாட்டு சந்தையில் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள அழுத்தம் இந்த விலையேற்றத்திற்கு பங்களித்துள்ளதாக அமைச்சு கூறியது. சைபீரியாவில் ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர் ஒருவர் பிளேக் தொற்றால் உயிரிழந்ததாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து ரஷ்யா உடனான தனது எல்லையில் சுகாதார கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மங்கோலிய அரசாங்கம் உத்தரவிட்டது. தற்போது அந்த தொற்றின் தாக்கம் குறைவாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தொடர்ச்சியான கண்காணிப்பை செயல்படுத்துமாறும் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனுக்கு 1.24 பில்லியன் யூரோவை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் 90 பில்லியன் யூரோ மதிப்பிலான யுக்ரைன் ஆதரவு கடன் திட்டத்தின் தற்காப்பு பிரிவின் கீழ் இந்நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் உர்சுலா வோண்டலையன் தெரிவித்துள்ளார். இந்நிதி யுக்ரைனிய தற்காப்பு நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட திருகூர்திகள் அதன் வெடிமருந்துகள் உட்பட ஏவுகணைகளை வாங்க பயன்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

மலரும் நினைவுகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். புதன்கிழமை மலரும் நினைவுகள் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், இடைவிடாத பாடல்களாக தான் நாங்கள் உங்களுக்காக கொடுப்போம். அந்த வகையில் இன்றைக்கும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும்ல, இந்த பாடல் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான உங்கள் மனதின் ஏக்கங்கள் அறிந்து பாடல்களை தேர்வு செய்திருக்கோம். அதாவது தூக்கம் வர நேரத்தில் மனசு சொல்லும் பாடல்களை தேடாத அப்படின்னு மனசு சொல்லும், இருந்தாலும் மனசு கேட்க மாடுது, அந்த உள்ளம் கேட்க மாடுது, பாடல்களை தேடுது, பழம்பாடல்களை தேடுது. அந்த பழம்பாடல்களை உங்களுக்கு வழங்குகின்றது மலரும் நினைவுகள்.

சிறந்த வாய்ப்புகள், வளமான பொருளாதாரம், மக்களின் நலன், வலிமையான நாடு. இந்த எதிர்பார்ப்புகளுடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் 9 நாள் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான புதிய பாதை.

0: எல்லாம் வெளி வந்துருச்சு. ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கருப்பொருள் தானே கொண்டாடுவோம். இந்த வருஷம் எப்படி?
1: பசுமை தீபாவளி.
0: அதான் செஞ்சிட்டோம்ல.
2: அப்போ நேசிப்போம்.
0: நேசிப்போம். முந்தின வருஷம் பண்ணிட்டோமே.
1: நினைவுகள் சேர்ப்போம்.
0: அதான் போன வருஷம் பண்ணிட்டோம்ல.
3: இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சு. அப்போ இந்த வருஷம்
0: இந்த பாருங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காது. விரைவில்
4: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் FM தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்பொரு காலத்தில் பாரசீக நாட்டில் மன்னன் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் அவன் தன்னை சுற்றிலும் அமர்ந்திருந்த அறிஞர்களை பார்த்து, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேட்டான். முதலாவதாக எழுந்த அறிஞன், வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர். உயிர் இல்லையேல் இந்த வாழ்க்கையில் நாம் எதை அனுபவிக்க முடியும் என்றார். இரண்டாவதாக இருந்த அறிஞர், என் கருத்துப்படி வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் அறிவுதான். அறிவு இல்லாமல் நாம் வாழ முடியாது என்றார். மூன்றாவதாக ஒரு அறிஞர், வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் பொறுமைதான். பொறுமையின்றி இந்த வாழ்க்கையில் எந்த பெருமையையும் நாம் அடைய முடியாது என்றார். நான்காம் அறிஞர், வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் சூரியன்தான். சூரியன் இல்லையெனில் இந்த பூமியில் எந்த உயிரும் வாழ முடியாது என்றார். ஐந்தாம் அறிஞர், வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் அன்புதான். மனிதர்களுக்கிடையில் அன்பு இல்லையெனில் ஒருவருக்கொருவர் பகைத்து கொண்டு அடித்து கொண்டு தங்களை மாய்த்துக் கொள்வார்கள் என்றார். ஆறாவதாக ஒரு அறிஞர், வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் காலம்தான். நமக்கு காலம் இல்லையெனில் உயிர் இருந்து என்ன பயன்? அறிவை பயன்படுத்த ஏது நேரம்? பொறுமையாக இருக்க ஏது அவகாசம்? சூரியனை பயன்படுத்த ஏது காலம்? அன்பு காட்ட ஏது நேரம்? எனவே மிக மதிப்பு உயர்ந்த பொருள் காலம்தான். ஆனால் அதைத்தான் நாம் பலரும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றார். வல் அஸ்ர் இன்னல் இன்ஸான லஃபி குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ்ஸாலிஹாதி வதவாஸௌ பில்ஹக்கி வதவாஸௌ பிஸ்ஸபர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரையும் உண்மையை போதித்து பொறுமையையும் போதித்துக் கொள்வோரையும் தவிர என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக இறைவன் காலத்தின் மீது சத்தியமாக என்று இந்த வசனத்தை ஆரம்பித்திருக்கின்றான். அன்றைய அரபுகள் தவறான காரியங்களை செய்யக்கூட சத்தியமிட்டு சொல்வார்கள். அவர்களின் இந்த தவறை சுட்டிக்காட்டும் முகமாகவும் இறைவன் காலத்தின் மீது சத்தியமாக என்று ஆரம்பித்திருக்கின்றான். தொழுகையும் நேரம் குறிப்பிட்டது, குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தொழுகையை முடிக்க வேண்டும் என்பது நமக்கு இடப்பட்ட கட்டளை. ஒருவன் காலத்தை சரிவர உபயோகப்படுத்தினால் அவன்தான் வெற்றி பெறுகின்றான் என்ற படிப்பினையும் இங்கே வருகின்றது. காலத்தின் முக்கியத்துவத்தை உலகின் பல நாடுகளும் சிறப்பித்தே கூறியுள்ளதை அதன் பல மொழிகளிலிருந்தே நாம் அறியலாம். காலமும் கடல் அலையும் எவருக்காகவும் காத்திராது என்பது காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஆங்கில பழமொழி. இரண்டு நபித்தோழர்கள் ஒருவர் ஒருவர் சந்திக்கும் போது அல் அஸ்ர் என்ற இந்த அத்தியாயத்தை ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்தி கொள்ளாமல் பிரிய மாட்டார்களாம். அந்த அளவு இந்த அத்தியாயத்தை நபித்தோழர்கள் விரும்பி இருக்கின்றார்கள். இந்த அத்தியாயத்திலே காலத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எனவே காலம் என்பது பொன் போன்றது. இந்த காலத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் வீணடித்து விடக்கூடாது. காலம் போனால் வராதது. அந்த காலத்தை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். செய்ய வேண்டிய விஷயங்களை உரிய நேரத்தில் உரிய காலத்தில் செய்து முடிக்க வேண்டும். இப்படி காலத்தை பயனாக நாம் ஆக்கிக் கொள்வதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் நற்கிருபை புரிவானாக. முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இன்று இரவு உறங்கி காலை சுபுகுக்கு எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கி.
0: இளமை புதுமை இனிமை.

நாட்டின் மொழிக்கு இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம், 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ளூர் பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நான், உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.

pepe la main. Sao kao pochi, sous la cava la main. Sao kao pochi.

இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.
2: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.

ஜன்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதே.
1: அண்ணலும் நோக்கினான்,

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் இன் வானொலி நாடகம்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் FM. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள். இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

वो आ गया, देखो देखो वो आ गया।

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும். பொருளாதார முன்னேற்றம் மக்களுக்கான நல்வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். இதுவே மடானி அரசாங்கத்தின் 5வது வரவு செலவு திட்டம் கொண்டுள்ள தெளிவான தீர்மானம் என பிரதமரும் நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்களவையில் நாளை பிற்பகல் மணி 3:30 2027 வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுகிறது. 2027 வரவு செலவு திட்டத்தின் உறுதிப்படுத்தப்படாத எந்த ஒரு தகவலையும் பகிர வேண்டாம் என சமூக ஊடக பயனர்களை தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி பட்டேல் நினைவூட்டினார். ஒதுக்கீடு உதவிகள் தொடர்பான விவரங்களுக்கு மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM-இன் அதிகாரப்படி செய்தியை நாடலாம் என அவர் கூறினார். ஜொஹூரில் இன்று தொடங்கி 2 நாள்களுக்கு அனைத்து பள்ளிகளும் மூடப்படுகின்றன. புகை மூட்டத்தையும் காற்றின் தரத்தையும் கருத்தில் கொண்டு வட்டாரம் முழுவதும் இந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படுவதாக மாநில கல்வி தகவல் செயற்குழு தலைவர் டாக்டர் முகமது நக்கி முகமது கசாலி தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் 617,258 மாணவர்களை உட்படுத்தி 1,198 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. சவுதி அரேபிய தலைநகர் ரியாட்டிலும் தென்னகரமான அபாவிலும் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 உயிரிழந்ததுடன் 36 பேர் காயமடைந்தனர். அபா விமான நிலையத்தில் எகிப்து அல்ஜீரியாவைச் சேர்ந்த முறையே 1 உயிரிழந்த நிலையில் ரியாட் விமான நிலையத்தில் சூடான் நாட்டவர் 1 பலியானதாக சவுதி அரேபியா வான் போக்குவரத்து நிறுவனம் கூறியது. அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்க அரசாங்கம் சிறப்பு பணிக்குழுவை அமைத்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். அந்த தொழில்நுட்பத்தின் நன்மைகளை நாட்டின் நலனுக்கு பயன்படுத்துவதுடன் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கான வழிமுறைகளையும் அக்குழு ஆராயும் என்று அவர் கூறினார். விளையாட்டு அக்டிக் பொதுப்பூப்பந்து. நாட்டின் ஆடவர் ஒற்றையர் தொழில்முறை ஆட்டக்காரர் லீ ஜீஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறினார். எனர்ஜியா அரேனாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் 21-18 21-14 என சீனாவின் டாங் டியன் ஹோவை வென்றார். அந்த அனைத்து இங்கிலாந்து முன்னாள் வெற்றியாளர். அடுத்து தைவானின் ஜூ லி யங் உடன் களம் காண்பார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும். சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தருகின்றேன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது. வல

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சோதா கொல்

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஈமான் என்பது அல்லாஹுவை உள்ளத்தால் உறுதி கொள்வதும், நாவால் திருக்களிமாவை மொழிவதும், ஃபர்லான செயல்களை ஒழுங்காக செய்வதுமேயாகும். ஈமான் அதன் ஆடை என்பது இறை பக்தியாகவும், அதன் அழகு தீய செயல்களை செய்வதில் வெக்கம் கொண்டு அதை செய்யாமல் விட்டுவிடுவதாகவும், அதன் சக்தி மார்க்க கல்வியாகவும் இருக்கிறது. நீ விரும்புவதையே உன் சகோதரனுக்கும் விரும்புவது ஈமானின் உச்ச நிலையாகும். ஈமான் என்பது மூமின்களின் அகத்தில் பதிந்திருக்கும் புதைப்பொருளாகவும், இஸ்லாம் என்பது மூமின்களின் புறத்தே பிரதிபலிக்கின்ற செயல்முறைகளாகவும் இருக்கிறது.

அன்பான மின்னலஃபம் நேர்களே, ஈமான் என்பது ஃபர்லான காரியங்களை சரிவரச் செய்வதால் நிறைவு பெறும். ஃபர்லான காரியங்களை விடுவதால் குறைவு பெறும். ஃபர்லான செயல்களை நிறைவுபடுத்துவதால் சொர்க்கமும், குறைவு செய்வதால் நரகமும் கிடைப்பது திண்ணம். ஈமானின் அஸ்திவாரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவாகவும், அதன் முடிவு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, பரிசுத்தம் ஆகியவைகளாகவும் அமைந்துள்ளன. இவை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு மனிதன் அந்தஸ்தும் பாதுகாக்கப்படுகிறது. அல்லாஹ் ஈமானை ஈகையை கொண்டும், தீமைகள் செய்ய வெட்கிப்பதைக் கொண்டும் சிறப்பாக அமைத்துள்ளான். அதேபோல குஃப்ரை இறைவழிக்கேட்டைக் கொண்டும், தீமைகளை செய்வதில் துணிவு கொள்வதைக் கொண்டும் அமைத்தான்.

நேர்களே, நம் உள்ளத்தில் ஈமான் உறுதிப்படுமாயின் அது சொல்லின் வண்ணத்திலே ஒளிரும், சொல்லின் வண்ணத்திலே ஒளிருமாயின் அது செயலின் திண்ணத்திலே மிளிரும். அப்பேற்பட்டவர்களின் ஈமானை அல்லாஹ்வை தவிர வேறு எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது, அணுவளவும் அசைக்க கூட முடியாது. காரணம், அல்லாஹுவே அவர்களின் பேச்சாகவும் மூச்சாகவும் பார்வையாகவும் செயலாகவும் ஆகிவிடுகிறான். அப்படி ஆகிவிடும்போது அவனை எதிர்ப்பதற்கு எத்தகைய வல்லவனுக்கும் திறனில்லை.

நேயர்களே, ஈமான் என்பது விலை மதிக்க முடியாதது. எந்த நெஞ்சத்தின் மஞ்சத்தில் அது கொஞ்சி குழவுகிறதோ அந்த நெஞ்சம் மாசு மறுவற்ற மாணிக்கமாக ஒளிரும். அந்த நெஞ்சம் அல்லாஹுவை தவிர யாருக்கும் அஞ்சாது, யாரிடமும் கெஞ்சாது. அந்த நெஞ்சம் பஞ்சமான நேரத்திலும் அல்லாஹ் ஒருவனையே தஞ்சமாக கொண்டு மிளிரும். கல்மனம் கொண்ட கஞ்சனும் சூதுவாது நிறைந்த வஞ்சகனும் கூட ஈமான் கொண்ட சீமானின் தியாகத்தை கண்டு கலங்கி கதறிய காட்சிகளை கடந்த கால கதைகளில் காணும்போது உருகுது நெஞ்சம், பெருகுது கண்ணீர். ஈடு இணையற்ற இந்த ஈமானை அடைவதற்காக ரசூல்மார்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், நாதாக்கள் அனைவருமே அல்லும் பகலும் அயராது பாடுபட்டார்கள். பசித்திருந்து, தனித்திருந்து, விழித்திருந்து, தூய நாயனை துதித்திருந்து உயர்ந்த ஈமான் உதித்திடாதா என்பதற்காக அந்த உத்தம உள்ளங்கள் நெருப்பிலிட்ட மெழுகு போல நெக்குறுகி நின்ற தன்மைகளை கேட்டு அழக்கூட நமக்கு சக்தி இருக்குமோ என்னவோ.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: நேர்களே, மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிமின் ஏற்பாட்டில் ஹிஜ்ரி 1448 அதாவது 2026 ஆண்டின் அனைத்துலக அல் குர்ஆன் ஓதுதல் மற்றும் அல் குர்ஆன் மனன போட்டி 10/10/2026 வரை இரவு மணி 8:45 தலைநகர் கோலாலம்பூர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் டேவான் மெர்டேக்காவில் நடைபெறுகிறது. இந்நிகழ்வின் நேரடி நிலவரங்களை இரவு மணி 9:15 மின்னலஃபமில் செவியேற்க தவறாதீர்கள். பொதுமக்கள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேஸ், மலர்ந்தாச்சுங்க, வணக்கம் மின்னல், வணக்கம் போனா,
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் மோகன். ஒரு புதிய நாள்ல மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
0: ஒவ்வொரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிறிய புன்னகையில இருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலு பேர் உங்களை சுத்தி பாக்குறீங்க, அவங்க கிட்ட நீங்க சிரிக்கும் போதுதான் அவங்க நண்பர்களாக கூடிய வாய்ப்பும் இருக்கு. சிரிக்காம உம்முன்னு வச்சிருந்தா போயிருவாங்கல்ல,
1: யாரும் பேச கூட மாட்டாங்கல்ல. அந்த அளவுக்கு
0: ஒரு புன்னகைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பலம் இருக்கு அப்படின்னு.
1: காலையில ஒரு விஷயம் கை கூடணும், இல்ல நமக்கு ஏதாவது கை கூடி வந்து நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளும் கொஞ்சம் இலகு
0: வியாழக்கிழமை.

0: கமினலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: வணக்கம், நான் கோச் வின்குமார் பேசுறேன். இன்னைக்கு சைட் லெட்ரல் ரேஸ். நம்ம சைட்ல இருக்கும், அதாவது தோல் பட்டை சைட்ல பக்கவாட்டில இருக்கும் நம்மளோட தசைகளை எப்படி வலுப்படுத்துறது அப்படின்னு பாப்போம். ரெண்டு கைகளையும் 2 கிலோ டம்பல பிடிச்சு உடம்ப நேரா நின்னு கைகளை வந்து உடலின் பக்கவாட்டில் வச்சு மெதுவா நம்மளோட எல்போவை மடக்கி தோல் பட்டை வரைக்கும் மேல உயர்த்தி திரும்பவும் கீழே இறக்குங்க. இந்த ஒர்க் அவுட் வந்துட்டு நீங்க ஏறக்குறைய 15-20 ரேப்ஸ் வரைக்கும் 4 செட் நீங்க செய்யலாம். இந்த ஒர்க் அவுட் வந்துட்டு உங்களோட சைட் லேட்ரல் ரைஸ், அதாவது உங்களோட ஷோல்டர் பக்கவாட்டை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் அகலமா ஆக்குறதுக்கும் அதோட வடிவத்தை இன்னும் அழகாக்குறதுக்கும் இந்த சைட் லேட்ரல் ரைஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.

0: மாணவன் மனது வைத்தால் முடியாதது எதுவும் இல்லங்க. தொடர்ந்து வணக்கம் இன்னல இணைந்திருப்பதற்கு நன்றி.
1: சரி, இப்ப பத்திரிகைகள வந்திருக்கிற முக்கிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம். தொடக்கமாக மலேசிய நண்பன்.
0: சரி, மலாக்கா மாநிலத்தின் 16th சட்டமன்ற தேர்தல் வரும் நவம்பர் 14th தேதி நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 31st தேதி நடைபெறும். அதே போல முதல்கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் 10th தேதி நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையர் ரம்லான் அருணா வந்து தெரிவிச்சிருக்காங்க.
1: அதனை அடுத்து நேற்று ரொம்ப பரபரப்பா ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஜம்முரில் காற்று தரம் மோசம் அடைந்துள்ளதால் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளும் நாளை இன்று முதல் வெள்ளிக்கிழமை வரை 2 நாட்களுக்கு மூடப்படும் என மாநில கல்விக்குழு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக. ஜோஹர்ல வெள்ளிக்கிழமை வரைக்கும் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றது.
0: ஆமா, இதையொட்டி ஒரு தகவல் தான். நேற்று தினம் வந்து பிற்பகல் மணி வாக்கு வரைக்கும் நாட்டில் 37 பகுதிகளில் இந்த ஆரோக்கியமற்ற ஒரு காற்று தூய்மைக்கேடு நடந்ததுனால உயர்கல்வி அமைச்சு இந்த ஒரு முக்கிய விவரத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. காற்று தூய்மைக்கேடு குறியீடு 201 மேல் பதிவாகும் பகுதிகளில் இருக்கக்கூடிய உயர்கல்வி கழகங்கள் நிர்வாகத்திற்கு தகுந்த கற்றல் மற்றும் கற்பித்தல் முறைகளை தீர்மானிக்கும் அதிகாரம் வழங்கப்படுகிறது அப்படினு சொல்லிருக்காங்க.
1: சரி, அது மட்டுமல்ல, அவங்களுடைய கணிப்பின்படி அடுத்த கட்டத்துல வந்து தலைநகர் ரொம்ப மோசமான
0: நிலை.
1: எப்போ அந்த எரிஞ்ச அந்த துர்நாற்றம் வருதோ அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால நம்ம சுவாச கவசம் அணிவதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இதற்கிடையில் மற்றொரு செய்தி, பரவல பேசப்பட்ட செய்தியில பாத்தீங்கன்னா, நாட்டுல பதிவு பெற்ற வாகனங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா மோகன் 4 கோடியாம்.
0: ஓ,
1: அதனாலதான் நம்ம நாட்டுல வந்து சாலை போக்குவரத்து நெரிசல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு வீட்டுல இப்போ 5 கார்கள் எல்லாம் இருக்கு. ஒரு கார் இருக்கணும்னு சொன்னாங்க, இப்ப வந்து அதிகரிச்சிருச்சு அப்படின்னு
0: சொல்லியிருக்கிறேன்.
1: எல்லாருமே ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காங்க.
0: சரி, இந்த மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்காக வந்திருக்கு. நாங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்ள
1: நீங்க வேலை செய்யற இடமாவே இருக்கட்டும், வீட்லயாவே இருக்கட்டும், எந்த நேரமும் திடீர்னு பார்த்தா எப்படா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய காணொலி வந்து அப்பவே அலுவலகத்தில அப்பவே பதிவு பண்ணிட்டு இருப்பாங்க.
0: சாப்பிடுற மாதிரி காணொலி எல்லாம் அதிகமா பார்க்க முடியுது. அப்புறம் நடனம் ஆடுறது, அதாவது வேலை இடத்துல நான் இன்றைக்கு காலையில இது சாப்பிட்டேன்.

வாழல அப்படி சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி டிக்டாக்லயே வாழ்றவங்க அப்படின்ற மாதிரி கூட உங்களை சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தா தாராளமா நீங்க அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 சரி, பாடல் வருது கேட்கலாம், இணைந்திருங்கள்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு மாணவன் தினமும் பள்ளியில் பாடம் கேட்டாலும் வீட்டிற்கு வந்து நேரத்தை வீணாக்கி விளையாட்டில் மட்டும் மூழ்கினான். அவன் தந்தை அமைதியாக பார்த்தார். ஒரு நாள் இரவில் தந்தை அவனை கூரையில் இருந்து நட்சத்திரங்களை காட்டி இவை எல்லாம் திசையை காட்டுகின்றனர், ஆனால் திசையை பின்பற்றாமல் நடந்தால் எங்கு போகிறோம் என்பதே தெரியாது என்றார். அந்த வார்த்தைகள் மாணவனின் மனதில் கேள்விகளை விதைத்தன. அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் உன் பழக்கம் உன் எதிர்காலம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த சொற்களும் தந்தையின் அறிவுரையும் மாணவனை விழித்தெழச் செய்தது. அவன் படிப்பையும் விளையாட்டையும் சமநிலைப்படுத்திக் கொண்டான். சில வருடங்களில் மற்றவர்கள் இன்னும் குழப்பத்தில் இருந்த போது அவன் தெளிவான நோக்குடன் முன்னேறினான். எல்லோரும் அவன் மாற்றத்தை பாராட்டினார். இன்று அந்த மாணவன் தன் வாழ்க்கையை முன்னேற்றி குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் உதவி செய்கிறான். மாணவன் உணர்ந்த பாடம் என்ன? எதிர்காலம் எப்போதும் நம் கையில் உள்ளது. நாம் இன்று எதை செய்கிறோம், எதை தவிர்க்கிறோம், அதுவே நாளைய திசையை நிர்ணயிக்கும். திசை இல்லாத கப்பல் எங்கும் சென்று சேராது. அதுபோல் நோக்கமில்லாத வாழ்க்கையும் வெறுமையாய் போய்விடும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலா.

0: வணக்கம். இன்னல்ல இன்றைக்கு நேர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தோம்.
1: சரி, உங்க வேலை இடத்துலயும் சரி வீட்லயும் யாராவது இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் திடீர்னு பார்த்தா ஒரு காணொலியோட தான் ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லாத்தையுமே. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா உங்க வேலை இடத்துல இல்ல வீட்லயே அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: தமிழ் செல்வி வந்திருக்காங்க, சொல்லுங்க என்ன நிலவரம். என்
2: ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேரு சுகுணா. அவங்க என்ன போட்டோ எடுத்தாலும் அப்பயே டெவலப் பண்ணி போட்டுருவாங்க சோசியல் மீடியா.
1: அவ்வளவு சீக்கிரம் வந்துடும்,
2: அவ்வளவு சீக்கிரம் அவங்க போட்டுருவாங்க. வாட்ஸ்அப் சரி, இன்ஸ்டாவோட ஸ்டோரி, பேஸ்புக் ஸ்டோரி எல்லாத்தையும் போட்டுருவாங்க.
0: ஓ, பொதுவா என்னெல்லாம் பதிவு பண்ணுவாங்க அவங்க?
2: சாப்பிட போறது, அப்புறம் அவங்க எங்கேயாச்சும் சமன் போறாங்க, அந்த மாதிரி.
1: போடலாமா, தப்பு இல்லையே.
2: தப்பு இல்ல, எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி. நான் போடுறதுக்கு அவங்க போட்டுருவாங்க, போட்டி வரும் எனக்கு.
0: ஓ, பாருங்க எதுலாம்
1: போட்டி வேற போடுறீங்க.
0: இந்த மாதிரி சில சமயங்கள்ல நடக்கிறது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யம் தான்.
1: ஆமா,
0: ஆனா அது வேலையை பாதிக்காமையும் பாத்துக்கணும்ல.
1: வேலை இடத்துல அதுவும் என்னங்க இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க மேலதிகாரி எல்லாம் பாப்பாங்கன்ற பயம் இருக்கானுங்க தெரியல. போங்க,
0: இந்த மாதிரி இருப்பவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அது மகிழ்ச்சியா அந்த சூழலை வச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய சந்தோஷங்க. அடுத்து போ உலகமா பாடல் உங்களுக்காக வருது. சங்கர் மகாதேவன் மற்றும் உன்னிமேனன் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: புகை ஓட்டம். ஜொஹூரில் இரு நாள்களுக்கு பள்ளிகள் மூடப்படுகின்றன. 2027 வரவு செலவு திட்டம். பொருளாதார வளர்ச்சியின் பலன் மக்களை சென்றடைய வேண்டும். வணக்கம், சல மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும். பொருளாதார முன்னேற்றம் மக்களுக்கான நல்வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். இதுவே மடானி அரசாங்கத்தின் 5வது வரவு செலவு திட்டம் கொண்டுள்ள தெளிவான தீர்மானம் என பிரதமரும் நிதியமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களின் சுமையை குறைத்து அவர்களை தற்காக்கும், அதேவேளை புதிய வாய்ப்புகளை வழங்கும் முயற்சிகளில் கவனம் செலுத்தும். மேம்பாட்டு பலன்களை மக்கள் அனைவரும் நியாயமாக பெறுவது உறுதிப்படுத்தப்படும் என்றார். டத்துஸ்ரீ அன்வர் மக்களவையில் நாளை பிற்பகல் மணி 3:30 2027 வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்கிறார். 2027 வரவு செலவு திட்டத்தின் உறுதிப்படுத்தப்படாத எந்த ஒரு தகவலையும் பகிர வேண்டாம் என சமூக ஊடக பயனர்களை தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபடேல் நினைவூட்டினார். அத்துடன் அதிகாரப்படி அறிவிப்பு போல வடிவமைக்கப்பட்ட படங்களையோ வரைபடங்களையோ பகிர்வதை தவிர்க்கும்படி அரசாங்க பேச்சாளருமான அவர் அறிவுறுத்தினார். அதற்கு பதிலாக நேரலையாக ஒளிபரப்பப்படும் வரவு செலவு திட்ட தாக்கலைக்கான அமைச்சர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். ஒதுக்கீடு உதவிகள் தொடர்பான விவரங்களுக்கு மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM-இன் அதிகாரப்படி செய்தியை நாடலாம். இவ்வாண்டு இறுதியிலிருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை வெப்பநிலை 40°C பதிவு செய்யப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முமட் சாபு தெரிவித்தார். அதன் தொடர்பில் செயற்கை நுண்ணறிவு, அறிவியல், தொழில்நுட்பம் துறைசார் வல்லுநர்களின் பரிந்துரைகளும் பெறப்படுகின்றன. பயிரீடு, கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் துறை மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் நீர் தட்டுப்பாடு போன்ற சிக்கல்களை கையாள்வதில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அமைச்சுக்கான ஒதுக்கீட்டில் எல்நினோ காலநிலை பாதிப்புகளை கையாளவும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கும் என டத்துஸ்ரீ முமட் சமு தமது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். இந்தோனேசியா கலிமந்தானில் காட்டுத்தீயை அணைப்பதற்கான செயல்பாட்டு அணுகுமுறை பணிக்குழுவை அனுப்புவது தொடர்பான பேச்சுகளில் உடனடி முடிவை எட்ட மலேசியா வலியுறுத்தியுள்ளது. கலிமந்தானில் பரவியுள்ள காட்டுத்தீயை அணைப்பதற்கான உதவியை வழங்க நாட்டின் குழுவை அனுப்ப அது துணை புரியும் என வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முமட் அசான் கூறினார். நாட்டில் புகை மூட்டம் மோசமடைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜொஹூரில் இன்று தொடங்கி 2 நாள்களுக்கு அனைத்து பள்ளிகளும் மூடப்படுகின்றன. புகை மூட்டத்தையும் காற்றின் தரத்தையும் கருத்தில் கொண்டு வட்டாரம் முழுவதும் இந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படுவதாக மாநில கல்வி தகவல் செயற்குழு தலைவர் டாக்டர் முகமது நக்கி முகமது கசாலி தெரிவித்தார். மாணவர்களின் ஆரோக்கியத்திற்காகவும் பாதுகாப்புக்காகவும் மாநில இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மக்குத்தா இஸ்மாயில் அதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளார். மாநிலம் முழுவதும் 617,258 மாணவர்களை உட்படுத்தி 1,198 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இந்த காலகட்டத்தில் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் மேற்கொள்ளப்படும். 4வது ஆண்டு மாணவர்களுக்கான மலேசிய கற்றல் மானியல் மெட்ரிக்ஸில் ஈடுபட்டுள்ள பள்ளிகளும் மதிப்பீடும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே மாநில கல்வித்துறை JPN, மாவட்ட கல்வி அலுவலகம் PPD, கல்வி அமைச்சின் அனைத்து கல்விக் கழகங்களும் தங்கள் பகுதிகளில் புகைமூட்ட நிலவரத்தை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளன. காற்று மாசு குறியீடு IPU 100 கடக்கும் பகுதிகளில் கூட்டம் கூடுவது, புற நடவடிக்கை உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்தவும் அவர்களுக்கு பணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் IPU 200 மேல் பதிவு செய்யப்பட்டால் பள்ளிகளை மூடவும் வலியுறுத்தப்பட்டுள்ளன. மேலும் மாணவர்களின் பாதுகாப்பு, உடல்நலம், நலனை கருத்தில் கொண்டு விதிமுறைகளின்படி PDPR-ஐ மேற்கொள்ள வலியுறுத்தப்பட்டுள்ளது. கையாடல் செய்யப்பட்ட 1MDB நிறுவனத்தின் எஞ்சியுள்ள சொத்துக்களை அதிகபட்சமாக மீட்டெடுக்கும் நோக்கத்திற்காக அரசாங்கம் சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும். அத்துடன் பன்னாட்டுடனான ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என நிதியமைச்சு கூறியது. நாட்டின் நிதிச்சுமையை குறைக்கவும் மக்களின் நலன் தொடர்ந்து தற்காக்கப்படவும் அது அவசியமாகிறது. இவ்வாண்டு ஆகஸ்ட் 31 வரை 1MDB தொடர்பில் அசல், வட்டி, சட்ட செயல்பாடு ஆகியவற்றிற்காக அரசாங்கம் 42.5 பில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு கூடுதல் நிதி மீட்கப்படாவிட்டால் மேலும் 20.1 பில்லியன் ரிங்கிட் செலவை அரசாங்கம் ஏற்கவிருக்கும் என நேற்றைய மக்களவை கூட்டத்தில் அமைச்சர் எடுத்துரைத்தது. சரவா சட்டமன்றம் நவம்பரில் அல்லது 2027 மாநில வரவு செலவு திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட 2 வாரங்களுக்கு பிறகு கலைக்கப்படக்கூடும். இவ்வாறு மாநில சுற்றுலா, புத்தாக்கத்துறை, கலை படைப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் கரீம் ரஹ்மான் அம்சா தெரிவித்தார். வரும் சரவா சட்டமன்ற கூட்டத்தில் மாநிலத்தின் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படவுள்ளதாக அவர் கூறினார். சரவா சட்டமன்ற கூட்டம் அக்டோபர் 12 தொடங்கி 21 வரை அட்டவணையிடப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், நல்லாட்சியை உறுதி செய்தல் எனும் 3 முக்கிய கூறுகளை முன்னிறுத்தும் அடுத்தாண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது.
0: சவுதி அரேபிய தலைநகர் ரியாட்டிலும் தெற்கு நகரமான அபாவிலும் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 உயிரிழந்ததுடன் 36 பேர் காயமடைந்தனர். அபா விமான நிலையத்தில் எகிப்து, அல்ஜீரியாவைச் சேர்ந்த முறையே 1 உயிரிழந்த நிலையில் ரியாட் விமான நிலையத்தில் சூடான் நாட்டவர் 1 பலியானதாக சவுதி அரேபிய வான் போக்குவரத்து நிறுவனம் கூறியது. 2 விமான நிலையங்களிலும் சில பொருட்சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களுக்கு யார் காரணம் என்பதை சவுதி அதிகாரிகள் குறிப்பிடவில்லை. மேற்காசியாவில் நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளுக்கு அமைதி தூதராக செயல்பட ரஷ்யா முன்வந்துள்ளது. ஈரான் அதிபர் மெசூத் பெசஷ்கியனுடனான தொலைபேசி உரையாடலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இதனை தெரிவித்தார். 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாக குறிப்பிட்ட புட்டின், போர் தொடர்பாக பதற்றத்தை குறைக்க சில நாடுகள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு மோஸ்கோ ஆதரவளிப்பதாக கூறினார். மேலும் இந்த விவகாரத்தில் தூதராக இருப்பதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் ரஷ்யா தயாராக இருப்பதாக புட்டின் உறுதியளித்துள்ளார். போரால் பாதிக்கப்பட்டுள்ள ஏமனின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தவும் அதன் பெரும் பொருளாதார பணிச்சட்டகத்தை வலுப்படுத்தவும் பன்னாட்டு நாணய நிதியம் IMF 18-மாத திட்டத்திற்கு இணங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்படுமே அன்றி நிதி எதுவும் ஒதுக்கப்படாது. மோதல், ஆற்றல் பற்றாக்குறை, உள்ளூர் தேவை குறைவு காரணமாக இவ்வாண்டு ஏமனின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1.5% சுருங்கியதாக IMF கூறுகிறது. அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்க அரசாங்கம் சிறப்பு பணிக்குழுவை அமைத்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ தெரிவித்தார். அந்த தொழில்நுட்பத்தின் நன்மைகளை நாட்டின் நலனுக்கு பயன்படுத்துவதுடன் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கான வழிமுறைகளையும் அக்குழு ஆராயும் என்று அவர் கூறினார். விளையாட்டு 2026-2027 ACC ஆசியான் கிளப் கட்பந்து. பிரேசில் இறக்குமதி ஆட்டக்காரர் கேப்ரியல் பிரஸ் இறுதி நிமிடத்தில் புகுத்திய கோல் கூச்சிங் சிட்டி FC கை கொடுத்துள்ளது. நேற்றிரவு தஹா அரிஃபின் அரங்கில் நடைபெற்ற டெம்பனிஸ் ரோவர்ஸுடனான ஏகுழு ஆட்டத்தில் கூச்சிங் சிட்டி FC 2 கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டது. அடுத்து டிசம்பர் 9 இதே அரங்கில் அட்டவணையிடப்பட்டுள்ள ஆட்டத்தில் கூச்சிங் சிட்டி FC போர்னியோ FC சமாரெண்டாவுடன் பொருதும். இதனிடையே பொரிரேம் யுனைடெடுக்கும் போர்னியோ FC சமாரெண்டாவுக்கும் இடையிலான ஆட்டம் கோலின்றி நிறைவுற்றது. புகைமூட்டம். ஜொஹூரில் 2 நாள்களுக்கு பள்ளிகள் மூடப்படுகின்றன. 2027 வரவு செலவு திட்டம். பொருளாதார வளர்ச்சியின் பலன் மக்களை சென்றடைய வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2005 இன்றைய நாளில் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் டிபிகேஎல்லும் கோலாலம்பூர் சுற்றுலா நடவடிக்கை வாரியமும் இணைந்து மஸ்ஜித் ஜாமே கம்போங் பாருவில் ஏற்பாடு செய்த கோலாலம்பூர் ரமதான் சந்தை திறப்பு நிகழ்ச்சியில் நோன்பு கஞ்சி கம்போங் பாருவின் தனித்துவமிக்க உணவாக அங்கீகரிக்கப்பட்டது. அரிசி, தேங்காய் பால், தாளிப்பு பொருள்களை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த நோன்பு கஞ்சி கம்போங் பாருவின் பாரம்பரிய உணவாகும். அந்த நிகழ்ச்சியில் 120 பானைகளில் நோன்பு கஞ்சி சமைக்கப்பட்டு 30,000 பொட்டலங்களில் வழங்கப்பட்டது. மிக அதிக அளவிலான நோன்பு கஞ்சியை தயாரித்ததற்காக கம்போங் மக்கள் மலேசி சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வணக்கம். இன்னும் இந்த பக்கம் மோகன் புவன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்கள் காலை பொழுதேனும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, இந்த உற்சாகத்தோடு சேர்ந்து அடுத்த கேள்வி உற்சாகமா இல்லையா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும்.
0: ஆமா, இது ரொம்ப சாதாரணமான கேள்வி அப்படியா இருந்தாலும் கூட.
1: என்ன மோகன், ரொம்ப சாதாரணம், நீங்க தப்பு மோகன்.
0: இல்ல இல்ல, அதாவது ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கும் அப்படின்னு. இந்த சிங்கிளா இருக்கிறது பத்தி எல்லாம் நம்ம அதிகமா பேசுவோம் இல்லையா. இந்த தனியா இருக்கிறது அப்படின்றது உண்மைக்குமே, ஆமாங்க, தனியா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தான், அப்படிதான் நாங்க உணர்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமா வந்து இன்றைக்கு அழைத்து பேசலாம். ஆனா அப்படி ஒருவேளை இல்லங்க, சிங்கிளா இருக்கிறது என்னங்க அவ்வளவு மகிழ்ச்சி, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இருக்கும் போது தானே ஒரு மகிழ்ச்சி அப்படின்றவங்க அழைத்து பேசலாம்.
1: அதாவது நான் ஒரு விஷயம் பார்த்தேன், படிச்சேன், சிங்கிளா இருக்கிறவங்க திருமணமானவங்கள பார்த்துட்டு ஐயோ உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்து அதிர்ச்சி அடையாது, அதிர்ச்சியா பாக்குறாங்களாம். ஐயோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டாங்களேன்ட்டு. திருமணமானவங்க சிங்கிளாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்ப நீங்க திருமணம் ஆகாம இருக்கலாம், இந்த வாழ்க்கை நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருப்பீங்க, இருக்கலாம்
0: இருக்கலாம்.
1: அழைத்து சொல்லுங்க
0: என்ன கதை அப்படின்றத சொல்லுங்க. ஸ்டுடியோ 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சிங்கிளா இருக்கிறது தனியா இருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியா தான் பா இருக்கு அப்படின்றவங்க அழைங்க.

0: வியாழக்கிழமைகளில் புத்தக ஆய்வு. தேசிய நூலகத்தின் நூலகர் பத்மாவதி பத்துமலை இன்றைக்கு எந்த புத்தகத்தை பத்தி சொல்ல போறாங்க?
1: இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகும் புத்தகத்தின் தலைப்பு தி டீ கேர்ள் ஆஃப் ஹம்மிங்பர்ட் லேன். இதை எழுதியவர் லீசா சி. இது ஒரு தாயின் அன்பு, ஒரு மகளின் தேடல், காலம் கடந்தாலும் மறையாத உறவு, இதையெல்லாம் மிகவும் அழகாக சொல்லும் ஒரு மனதை தொடும் நாவல். இந்த கதை சீனாவில் உள்ள மலைப்பகுதியில் வாழும் அக்கா என்ற பழங்குடி மக்களை பின்னணியாக கொண்டு நடக்கிறது. இந்த கதையின் நாயகி லியா. அவங்க சின்ன வயசுல இருந்தே தேயிலை தோட்டத்திலே வேலை செஞ்சு வளர்ந்துருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையே வந்து தேயிலை தோட்டத்தோடு இணைஞ்சிருக்கு. இந்த இலை நல்லதா, இந்த இலை எப்ப பறிக்கணும், இது அரிய வகையா என்றத வந்து அவங்க சின்னதுல இருந்தே அவங்க கற்றுக்கொண்டு வாழ்றாங்க. அந்த கிராமத்துல பழமையான மரபுகளும் நம்பிக்கைகளும் மிகவும் முக்கியங்க. ஒவ்வொருவரும் அந்த மரபுகளை பின்பற்றியே வாழ வேண்டும். இந்த நேரத்துலதான் லியான் ஒரு இளைஞனை காதலிக்கிறாங்க. ஆனா குடும்ப சூழ்நிலையும் சமூகத்தின் கட்டுப்பாட்டும் அவங்கள ரொம்ப சிக்கல்ல வந்து விட்டுருதுங்க. அந்த சிக்கல்களையும் தாண்டி லியான் அவங்கள திருமணம் செய்யறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு லியானுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறது. ஆனா இதுல ஒரு வருத்தமான விஷயம் என்ன தெரியுமாங்க, அந்த குழந்தையின் பிறப்ப அவ குடும்பத்திலயும் கிராமத்திலயும் ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருச்சுங்க. ஒரு தாயாக தன் குழந்தையை தழுவி கொண்டு வாழ வேணும்னு தாங்க அவங்களுக்கு ஆசை. ஆனா வாழ்க்கை எல்லாருக்கும் நம்ம நினைச்சது போல அமையாது அல்லவா. மிகுந்த கவலையுடனும் கண்ணீரோடு அவங்க குழந்தைய விட்டு விட்டு வர வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டதுங்க. சில நாட்களுக்கு பிறகு அந்த சிறுமிய அமெரிக்காவில் வாழும் ஒரு நல்ல குடும்பம் தத்தெடுக்குதுங்க. அவளுக்கு ஹேலி என்ற பெயரும் வைக்கிறாங்க. ஆனா அவங்க வளர வளர அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்புதுங்க. நான் யாரு, என் உண்மையான அம்மா யாரு, ஏன் நான் இங்க இருக்கேன் அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு எப்போதும் மனசுல இருக்கோங்க. அதே மாதிரிதான் சீனாவில் இருக்கும் லியானுக்கும். அவங்க மகளை பத்தி தாங்க அவங்களுக்கு தினந்தோறும் ஒரு யோசனை. அவ எப்படி இருப்பா, எங்க இருப்பா, நல்லா சாப்பிட்டிருப்பாளா, சந்தோஷமா இருப்பாளா, இப்படின்ற கேள்வியை அவங்க மனசுல தினந்தோறும் இருக்கோங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லியான் வந்து உலகம் முழுவதும் தேயிலையோட மதிப்பு என்ன, அதை பத்தி என்ன இன்னும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கத்து போயிட்டு இருந்தாங்க. அதே சமயம் அவங்க மகளை பாத்தீங்கன்னா, நான் எங்கிருந்து வந்தேன், ஏன் தாய் யாரு அப்படின்ற ஆராய்ச்சியில அவங்க இறங்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் சந்திப்பாங்களா, இந்த சந்திப்பு எப்படி இருக்க போகுது, இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த நாவலின் மிக சுவாரஸ்யமான ஒரு பயணம். நீங்க இந்த கதையை படிச்சு தெரிஞ்சுக்கங்க. இந்த நாவல் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் சில இடங்கள்ல நம்மள கண் கலங்கவும் வைக்கிற ஒரு அற்புதமான நாவலுங்க. இந்த மாதிரியான புத்தகங்கள்ல படிக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தா கண்டிப்பா தேசிய நூலகத்துக்கு வாங்க, வந்து படித்து பயன்பெறுங்க.

0: வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான் எடுத்துட்டு வந்திருக்கோம்.
1: ஆமாங்க, நீங்க சிங்கிளா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இதுல ஒரு பின்குறிப்பு என்னன்னா, நீங்க எந்த சாராரையும் சார்ந்து பேசல, பொதுவா பேசுறோம்.
0: ஆமா, இது வந்து உங்க தனிப்பட்ட கருத்தை நீங்க தாராளமா முன்வைக்கலாம். ஒரு நேர் வந்திருக்காங்க, சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க போல.
1: ஆமா, உண்மையா மகிழ்ச்சியா இருக்கீங்களா சொல்லுங்க.
2: உண்மையா மகிழ்ச்சியா இருக்கு, நினைச்சத நினைச்ச நேரத்துல செய்ய
1: பாருங்க. அடுத்த மாசம் வெளிநாட்டுக்கு போனா கிளம்பிடலாம்.
2: ஆமா, நாளைக்கு கூட கிளம்பிடலாம்.
0: இல்ல, எனக்கு புரியல, இப்ப திருமணமானா இதெல்லாம் நடக்காது அப்படின்றீங்க?
2: நடக்காதுன்னு இல்ல, ஒரு கட்டு ஒரு கமிட்மெண்ட்ல சிக்கியாச்சுன்னா நம்ம சொல்லணும்ல.
1: திருமணமானா நடக்காதுதான், நாளைக்கு நீங்க கிளம்புவோம் வெளிநாட்டு. சொல்ற நிதர்சனத்தை பேசுறேன் நானு. நியாயம் தானே தர்ஷினி?
0: ரொம்ப நியாயவாதி தான் நீங்க.
1: கருத்து
0: நிறைய வரும் போல
1: போகுது.

0: வணக்கம். இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு தலைப்போட்டி நம்ம நேர்களும் கருத்துக்களை முன்வைத்துட்டு இருக்காங்க.
1: அழைப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருந்துச்சுங்க. ஆனா மிகப்பெரிய ஆதரவு வழங்கிட்டு இருக்கீங்க இந்த தலைப்புக்கு இன்றைக்கு. அதாவது சிங்கிளா இருக்கிறவங்க, திருமணம் ஆகாதவங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்.
2: வணக்கம் மின்னா, பிரபு ஜெய்சிலன் பேசுறேன். இப்பொழுது
1: அழைக்கும் போது சிரிப்போட வரீங்க.
0: இந்த புன்னகைக்கு என்ன காரணம்?
1: சிங்கிளா?
2: தலைப்பு கேட்டோடனே சரி பேசலாம், சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தலைப்பு திரும்பி புடிச்சிருந்துச்சு. சரி இன்னைக்கு சிச்சுவேஷன் சரியில்லை, சரி பேசலாம் அப்படின்னு. என்னோட தனிப்பட்ட கருத்து, தனிமை இருக்கிறது வந்து ஒரு பெரிய வலிங்க. நான் அண்மையில ஒரு 3 வருடம் தனிமையில இருந்தேன். சோ அந்த அந்த வலி வந்து தாங்க முடியாத ஒரு வலி. சோ அதனால நீங்க அந்த சிங்கிள் சொன்னாங்களே, அந்த சிங்கிளா இருக்கிறவங்க வந்து அவங்க அவங்களை அனுப்பிக்கிற வழி அவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு கூட நம்ம வேணா வாழ்க்கையில கூட துணியவர் சொல்லுவாங்களே, அது இருக்கிறது எவ்வளவு முக்கியம் வந்து அந்த அந்த வாழ்க்கைக்கு போன பிறகு தான் தெரியும். சோ இப்ப திருப்பி நான் திருமணம் ஆகி சந்தோஷமா இருக்கேன். இப்ப மனைவி இன்னைக்கு 2 நாளைக்கு கேளுக்கு போயிருக்காங்க, மீட்டிங் போயிருக்காங்க அந்த அந்த 2 நாள் பிரிவே ஏத்துக்க முடியல.
0: ஓ இல்ல, சில பேர் எல்லாம் சொல்றாங்க தூங்க முடியல, சரியா வெளியூருக்கு போக முடியல, நம்ம பிடிச்சத செய்ய முடியல, அப்பலாம் சிலர் பேசும் நேரத்துல. இப்ப நீங்க எப்படி எதிர்மாறா சொல்ல?
2: தலைப்பு கேட்டோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி அடிச்சு பேசுங்க. உண்மையான அன்பு, உண்மையான காதல் சொன்னா அது மனைவி மேல கண்டிப்பா இருக்குங்க, கண்டிப்பா இருக்குங்க. தலைப்பு காலையில எடுத்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷமா இருக்கு, சேப்படுறதுக்கு சந்தோஷமா இருக்கு.
0: ஆமா, அவருடைய அன்பு புரியுதுங்க. அந்த ஏக்கம், ஒரு ஒரு ஆணுடைய அந்த ஏக்கம் பாத்தீங்களா? மனைவி ஒரு 2 நாள் இல்ல அப்படின்னு
1: அவரு ஏங்குறாரோ இல்லையோ உங்ககிட்ட என்னமோ தெரியுது எனக்கு.
0: ஒரு ஆணோட மனசு ஆணுக்கு தான் புரியும், நீங்க குறுக்க வராதிங்க போனா. சரி நீங்க தொடர்ந்து பேசலாம். இதற்கிடையில போட்டி அங்கம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து நம்ம 2 பேருக்கு இலவச நுழைவு சீட்டுகள் இசை நிகழ்ச்சி பார்க்க வழங்க போறோம்.
1: ஆமா, என்னன்னு இப்ப சொல்லல,
0: என்னன்னு சொல்லிடுவோம், தெரியும் எல்லாருக்கும். ஜிவிஎம் இசை நிகழ்ச்சி உங்களுக்காக நடக்க போகுதுங்க. சரி நீங்க தொடர்ந்து அழைக்கலாம். சுழிய 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இன்றைய வணக்க மின்னல் நிகழ்ச்சியில் இந்த தனியா இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க, சிங்கிளா இருக்கக்கூடியவங்க தான் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்க வேலையில நேரு ஒருத்தவங்க வந்திருக்காங்க.
1: முழு
2: பேரை சொல்ல விரும்பல நீங்க.
0: மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ஓ,
2: நான் ஏதாவது சொன்னா நான் வந்து ஆதரவா இருக்கேன்னு சொல்லுவீங்க மோகன். நீங்க
0: ஒன்னும் சொல்ல வேணாம், நீங்க சொல்லுங்க வீண். ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு?
1: இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிற கமிட்மெண்ட் தவிர எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் இல்லாம இருக்கறல, அதனால சந்தோஷமா இருக்கு.
2: அதுக்கு மட்டும் தானா?
1: எங்க
2: போறீங்க, எங்க வரீங்க, எத்தனை மணிக்கு வரீங்கன்னு யாரும் இல்ல.
1: ஆமா, இந்த போன்ல கையில வச்சுதான் இங்க போறேன் அங்க போறேன் அப்டேட் பண்றது அதெல்லாம் இருக்காது இல்ல, அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க.
0: இன்னும் அதிகமா இருக்கட்டும் உங்களுக்கு, சரியா?
1: ரொம்ப நன்றி.
0: ஆனா வீட்டுல விட மாட்டாங்க, அதையும் பாத்துக்கோங்க.

0: மின்னலோட தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க.
1: சரி, அடுத்து போட்டி அங்கம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் நாங்க.
0: ஆமா, அந்த போட்டி அங்கத்துக்கு தாராளமா நீங்களும் வந்து அழைக்கலாம். அழைச்சி நாங்க கொடுக்கக்கூடிய இந்த வசனத்தை வந்து நீங்க வந்து சொல்லணும். அதே மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனனின் 25 வருட பயணம், 1-2 25 இயர்ஸ் ஆஃப் ஜிவிஎம், அக்டோபர் 10 சனிக்கிழமை தி ஆர்ச் கேலரி கேல வந்து டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. ஸ்ருதி ஹாசன், சத்யபிரகாஷ், கிரீஷ் சைந்தவி, கார்த்திக் பிளஸ், ஹாரி பிரியா மற்றும் பால் தபாவுடன் 1-2 25 இயர்ஸ் ஆஃப் ஜிவிஎம்.
1: சரி, இப்போ நம்ம ஒரு போட்டி அங்கம், ஒரு கௌதம் வாசுதேவ் மன்னனோட திரைப்படங்கள்ல வசனங்கள்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கும் இல்லையா? சரி, அந்த மாதிரி போட்டி அங்கம் உங்களுக்காக அடுத்து வருது.
0: சரி, கேக்கலாம்.
2: தரன்,
1: இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் இப்ப மாக்கால இருந்து பேசுறேன். இப்ப மாக்கால வேலை செய்யறேன்.
0: ஐயா, ஒருவேளை டிக்கெட் கிடைச்சா இங்க கேல்க்கு வருவீங்களா நீங்க?
2: ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஜிஎம் படம்னா முக்காலா.
1: ஓ, சுக்காலா. சரி, இப்ப வந்து ஒரு ஒரு அவரோட திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு திரைப்படங்கள்லயும் ஒரு வசனம், ஏதாவது ஒரு வசனம் வந்து பிரபலம் ஆயிரும். நிறையவே உங்களுக்கு வருவது விண்ணை தாண்டி வருவாயா?
0: எப்படி கேக்கலாமா?
3: கேக்கலாம்.
1: கேட்டீங்களா?
0: சரி சொல்லுங்க.
2: இது உன் கண்ணாச்சும் பாக்கணும். இதுக்கு பேர் லெப்ட் தானே? சரி, வேற என்னது? ஐயோ,
1: உணர்ச்சி வசப்பட்டு
3: பேசணும்.
0: வாழ்த்துக்கள்.
1: அப்படியே சிம்புவ கொண்டு வந்தீங்க.
0: நினைவுகளை அள்ளி கொடுக்கும் பாடல்கள், ஒரு வித்தியாசமான இசைப்படைப்பு. 1-2 25 இயர்ஸ் ஆஃப் ஜிவிஎம். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com.my. இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? கொடுத்துடலாம்.

என்ன படம் பிடிக்கும் எல்லாமே இனிமே நல்லதா நடக்கும். பட்டாசு சும்மா கொளுத்தாம வெடிக்கும். சொல்லுவிட்டா சரி, எதிர்பார்க்கல இந்த வசனம் சொல்லுங்க. அதே மாதிரி சொல்லணும், ரெண்டு பேரும் எப்படி பேசினாங்க அப்படி வரணும். நீங்க பாட்டெல்லாம் பாடக்கூடாது சொல்லுங்க. இப்ப எப்படி அத்தாரு அதாரு உத்தாரு உதாரு எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும், பட்டாசு சும்மா கொளுத்தாமே வெடி சொல்லிவிட்டு. ஓ அது சிரிக்கல, அப்படியே சிரிச்சாங்க அவங்க. நான் கேக்குறேன் சரி, எப்படியோ உங்களுக்கு தான் அந்த டிக்கெட் எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள்ங்க, போறீங்களா? கண்டிப்பா My Events International Padikum Gautam Basudev Menon in Vonjaranda 25 years of GVM October 10 Sanikkizhamai the Arch Galleries Kuala Lumpuril GVM in Tanithuvamana Kadhigal Ninivukalai Alli Kodukkum Paadalgal Oru Vithyasamana Maarupatta Vadivilana Isai Padaippu Vonjaranda 25 years of GVM Ticketukalukku ticket2u.com.my Indrikku Nama Irandu Nergalukku Ilavasa Nulivu Seattukalai Vazhangittum Povana Vetri Petravargalukku Vaazhthukal.

வணக்கம். சில மலேசிய மடானே மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். அரசியல் ஆதாயத்திற்காக நச்சுத்தன்மை வாய்ந்த அரசியல் நடைமுறைகளையும் இன மத உணர்வுகளை சாதகமாக பயன்படுத்தும் போக்குகளையும் நிராகரிக்குமாறு மக்கள் வலியுறுத்தப்படுகின்றனர். பண்பாடு புரிதல் இல்லாமை அடையாளங்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் ஆதரவை உருவாக்கும் அணுகுமுறை ஆகியவை தற்போது சமூகத்தினரிடையே அமைதியின்மைக்கான முக்கிய காரணங்களாக உருவெடுத்துள்ளன என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். மலேசியாவில் ஆரஞ்சு பொருளாதாரம் அல்லது படைப்பாற்றல் பொருளாதாரம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏறக்குறைய 6.8% பங்களிப்பை வழங்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. ஆரஞ்சு பொருளாதாரம் பல்வேறு படைப்பாற்றல் சார்ந்த துறைகளை உள்ளடக்கியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். 2024 முதல் 2025 ஆண்டு வரை சமையல் எண்ணெய் உதவித்தொகைக்காக 3.886 பில்லியன் ரிங்கிட் செலவிட்டுள்ளது. ஆனால் இதே காலகட்டத்தில் செம்பனை தொழில்துறையிடமிருந்து 3.278 பில்லியன் ரிங்கிட் வழக்கத்திற்கு மாறான லாப வரி பெறப்பட்டதாக நிதியமைச்சர் தெரிவித்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடன் அதிகரிப்பு அடுத்த 7 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடும் என கணக்காய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். புதிய வருவாய் மூலங்களை உருவாக்குவது தொடர்பில் உறுப்பு நாடுகள் உடன்பாட்டை எட்ட தவறினால் 2028 முதல் 2034 ஆண்டு வரையிலான வரவு செலவு திட்டத்தில் பெரும் நிதிச்சுமை ஏற்படக்கூடும் என அவர்கள் கூறினர். பிரேசிலில் 2ம் சுற்று அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக ரியோ டி ஜெனிரோவில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஃபிளேவியோ போல்சனாரோவுக்கு எதிராக பேரணியில் ஈடுபட்டனர். முன்னாள் அதிபர் ஜெயல் போல்சனாரோவின் மகனான ஃபிளேவியோ ஞாயிறு நடைபெற்ற முதல் சுற்று தேர்தலில் முன்னிலை பெற்றதாக அந்த பேரணி நடைபெற்றது. விளையாட்டு தேசிய பன்னாட்டு அழைப்பு சீலாட் போட்டி வரும் 14ம் நாள் முதல் 19 வரை தலைநகர் தித்தி வங்சாரையில் நடைபெறும். இதில் உள்ளூர் வெளியூர் என 1800க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்க உள்ளனர். 3வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதில் 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சீலாட் வீரர்களும் இந்தோனேசியா, உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் உள்ளிட்ட பன்னாட்டு அணிகளும் பங்கேற்க உள்ளதாக தித்தி வங்சா சீலாட் கிளப் தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.